சந்தன தந்தன, ஏ தந்தன தந்தன, சந்தன தந்தன.

0: எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பந்தலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. பணக்காரன் ஆவறது எப்படி அப்படின்னு 4 நண்பர்கள் பேசிட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யோசனைகளை சொன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் பளிச்சுன்னு ஒரு பதில் சொன்னாராம். நமது தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து வாழ்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் பணக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். தேவை பெருக பெருக ஏழைகள், தேவை சுருங்க சுருங்க நாம் தனவான்கள். பண்டாரம் அப்படின்ற சொல் தமிழிலே துறவிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது மட்டும் இல்லாம பணம் வைக்கக்கூடிய அறையையும் அந்த வார்த்தை குறிக்கும். ஒன்றுமில்லாத பண்டாரங்களே எல்லாம் உடையவர்கள் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம தேவைகளுடைய பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா அனுமார் வால் மாதிரி நீண்டுகிட்டே போகும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. எவ்வளவு அதில் நிறைவேறினாலும் எப்பவுமே அதில் பாக்கி இருந்துகிட்டே இருக்கும். நாம வளர வளர தேவைகளும் வளர்ந்துகிட்டே போறதால என்னைக்குமே ஏழைகள் அப்படின்ற மனப்பான்மையில வாழ்ந்துட்டு இருக்கோம். காந்தியடிகள், வினோபாஜி, காஞ்சி மகா சுவாமிகள் இவங்க எல்லாருமே தங்களுடைய உணவு, உடை, உறைவிடம், வாழ்க்கை முறை எல்லாத்திலையுமே எளிமையோடு வாழ்ந்த மனிதர்கள். அரசியல்ல கூட காமராஜர் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்க அறையில தேடி பார்த்த போது சில்லறை காசுகளும் சில வேட்டி சட்டைகளும் மட்டும்தான் இருந்தது. அதை பார்த்த நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்தது. அறிஞர் அண்ணா முதல்வரா இருந்தப்போ அவங்க வீட்டுக்காரம்மா வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைய தன்னுடைய பேத்தி மூலமா சொல்லி அனுப்புனாங்களாம். பேத்தி கிட்ட ஒரு காகிதத்துல வீட்டை வரைஞ்சு அனுப்புனாராம். இது வீட்டோட மாதிரி படமா அப்படின்னு அவங்க கேட்டப்போ, இதுதான் வீடு, இப்போதைக்கு நம்மளால இதை தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா சிரிச்சாராம். பதவிகள் அப்படின்றது நிறைய பேரை பணவெறியரா மாத்தினாலும் கூட இப்படிப்பட்ட எளிமையோடு வாழ்ந்த நபர்களும் இருக்கதான் செஞ்சிருக்காங்க. அறிவு தெளிந்த நபர்கள் அப்படிதான் வாழ்வாங்க. உலக சிந்தனையாளர்கள் ஒருத்தரான சாக்ரடிஸ் பத்தி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்குது. என்ன அப்படின்னா, சாக்ரடிஸ் தினமும் கடைவீதிக்கு போவாராம். ஒவ்வொரு கடையா ஏறி இறங்குவாராம். எல்லா பொருட்களையும் கவனமா பாப்பாராம். எது எதுக்கு பயன்படும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாராம். ஆனா என்னைக்குமே எதையுமே வாங்கினதே இல்லையாம். இந்த விஷயம் தினமும் நடந்துட்டே இருந்ததால ஒரு நாள் அவருடைய சீடர்கள் சாக்ரடிஸை பார்த்து கேட்டாங்களாம், தினமும் கடைவீதிக்கு போறீங்க, ஒவ்வொரு பொருட்களையும் பாக்குறீங்க, என்னதான் கவனிச்சு அதை பத்தி கேட்டுக்கிட்டாலும் எந்த பொருளையுமே வாங்காம திரும்ப வந்துடுறீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எந்தெந்த பொருட்களுடைய உதவி இல்லாம நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்ற பட்டியலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் தினமும் கடைவீதிக்கு போய் பொருட்களை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். பொருட்களை சார்ந்து வாழ பழகிவிட்டால் எப்பவுமே அது இல்ல இது இல்ல அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம வாயில வந்துட்டே இருக்கும். நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்றது தெரியாமலே போயிரும். பல்வேறு பொருட்களை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளும் மகிழ்ச்சியா இருக்க முடியாது. எடுத்துக்காட்டுக்கு ரயில்ல மூட்டை முடிச்சோட ஓடி வந்து ஏறக்கூடிய பயணிகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அடேயப்பா, அது எங்க, இது எங்க, இதை எங்க வச்சேன், அது எங்க வச்சேன் அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்க. வியர்க்க விறுவிறுக்க விதவிதமான மூட்டைகளை தூக்கிக்கிட்டு தடுமாறுவாங்க. மாத்தி மாத்தி பைகளை மூட்டைகளை பிரிச்சு எதையாவது குடைஞ்சிட்டே இருப்பாங்க. தானும் வசதியா இருக்க மாட்டாங்க, தன்னுடைய லக்கேஜால மத்தவங்களே வசதியா இருக்க விட மாட்டாங்க.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழப்போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
4: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ் டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
3: அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வினை செயல் வகை, அதிகாரம் 68, குறள் எண் 672. தூங்குக தூங்கி செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி பொறுமையாய் செய்யக்கூடிய செயல்களை பொறுமையாக செய்ய வேண்டும். விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை விரைந்து செய்துவிட வேண்டும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த திருக்குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. காலம் தாழ்த்தி செய்ய வேண்டிய செயல் அதை காலம் தாழ்த்தி தான் செய்யணும். ஆனா எதை சீக்கிரமா முடிக்கணுமோ அதை செஞ்சு முடிச்சே ஆகணும். செய்யக்கூடாத செயலை செய்தாலும் கெடுதல், செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் இருந்தாலும் கெடுதல். இதுதான் இந்த திருக்குறளுடைய மைய கருத்து. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை கட்டாயம் அப்படின்னா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா சில விஷயங்களை தமிழ் மருத்துவத்தில் இணைந்து மெதுவாக குறைக்கலாம் அப்படின்னா காலம் தாழ்த்தி செயல்படலாம். உடனடியா ஒரு மருந்தை மாத்திரை எடுத்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த வகை மருந்திற்கு மட்டுமல்ல, நாம செய்யக்கூடிய செயல்களுக்குமே பொருத்தமானதாக அமையும். இதனோட அடிப்படையில யாரெல்லாம் தெளிவு பெற்ற நபர்களா வாழ்றாங்களோ அவங்க துன்பப்படணும் அப்படின்ற தேவையே இல்லை. வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் ரொம்பவே தெளிவா மாத்திடுவாங்க. மன்னிப்பு கேட்டு வரக்கூடிய அன்பிற்குரிய ஒருவர் வரும்போது அன்பை, விருந்தோம்பலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உடனடியா நம்மளோட வேகத்தையும் காட்டணும். அவர் தண்டனைக்குரிய நிலையில் இருந்தாலும் அது என்ன அப்படின்றத ஆராய்ந்து அறிந்து மெதுவா செய்யக்கூடிய தன்மையும் வேணும். செய்ய வேண்டிய நல்ல செயல்களை உடனடியாக செய்யவும், இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டியதில்லை எனும் சூழலில் காலம் தாழ்த்தி செயல்படவும் நமக்குள் ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்தி கொள்ளுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இது கடல் ஓசை FM 90.4.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல சிறந்த ஞானி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாராம். ஒரு முறை அவருடைய நண்பர்களான 4 ஞானிகள் அவரை தேடி வந்தாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்களாம், நாங்க இந்தியாவுடைய மிக முக்கியமான புண்ணிய நதிகளுக்கு புனித நீராட போகலான்னு இருக்கோம், நீங்களும் எங்க கூட வந்தா ரொம்ப நல்லா இருக்கும், வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். உடனே அந்த ஞானி, நண்பர்களே எனக்கு இப்போ சில கடமைகள் இருக்குது, அதனால உங்க கூட இப்போ என்னால வர முடியாது, நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். நீங்க சொல்லி நாங்க செய்யாம இருப்போமா, என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாகற்காய கையில கொடுத்தாராம். ஆச்சரியத்தோட பார்க்கும்போது ஞானி தொடர்ந்து சொன்னாராம், நீங்க எந்தெந்த புனித நதிகள்லாம் நீராடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாகற்காயையும் மறக்காம தண்ணியில மூழ்கி எடுத்து கொண்டு வாங்க. புனித நதிகளுடைய மகிமையால் இதோட கசப்பு தன்மை மாறி அது இனிப்பா மாறிடும், அது நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும், அதை நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாகற்காயையும் கையோட எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இந்தியாவின் பிரசித்தி பெற்ற அனைத்து புனித நதிகளையும் நீராட போயிட்டாங்க. அந்த பாகற்காயையும் பக்தி பரவசத்தோடு நதியில் மூழ்கித்து எடுத்தாங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா புனித பயணத்தை முடிச்சுட்டு அவங்க திரும்பி வந்தாங்களாம். 4 ஞானிகளும் நேர அந்த ஞானியை சந்திக்க வந்தது மட்டும் இல்லாம கொடுத்த பாகற்காயையும் நீங்க சொன்னபடியே எல்லா புனித நதிகளையும் மூழ்கி எடுத்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு பெருமையோட கொடுத்தாங்களாம். ஞானி புன்னகையோட அதை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வந்திருந்த 4 ஞானிகளுக்கும் கொடுத்தாராம். அவருமே ஒரு துண்டு எடுத்து வாயில போட்டுக்கிட்டாராம். அந்த பாகற்காய் இனிப்பு சுவையா மாறுச்சா இல்லையா, என்ன நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற?

0: ஆத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஞானியுடைய 4 நண்பர்களான 4 ஞானிகளும் அவரை சந்திக்க வந்தது மட்டும் இல்லாம புனித நீராட போறோம், நீங்களும் கூட வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவர் இப்போதைக்கு என்னால வர முடியாது, நான் கொடுக்கிற பாகற்காய மட்டும் எல்லா நதிகள்லையும் மூழ்க வச்சு எடுத்துட்டு வாங்க, அது இனிப்பு சுவையா மாறிடும் அப்படின்னு மட்டும் கொடுத்து விட்டாராம். ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா தங்களுடைய நீண்ட பயணத்தை முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் திரும்ப வந்தாங்க. அந்த பாகற்காயையும் எல்லா நதிகளையும் மூழ்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னு பெருமையோட கையில கொடுக்கறாங்க. அதை அவர் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி 4 பேருக்கு கொடுத்துட்டு அவரும் ஒரு சின்ன துண்டு எடுத்து வாயில போட்டாரு. அடுத்த நிமிஷம் என்ன நடந்தது தெரியுமா? பாகற்காயை சாப்பிட்ட 4 ஞானிகளும் முகத்தை சுளிச்சிட்டாங்க. என்ன அது, அதே கடுமையான கசப்பு சுவையோட தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறலையா அப்படின்னு ஆச்சரியமும் ஏமாற்றமும் கலந்த வார்த்தைகள்ல கேட்டாங்க. உடனே அந்த ஞானி அமைதியா அதற்கான விளக்கத்தை கொடுத்தாராம். புனித நதிகளுடைய தண்ணீர்ல அத்தனை முறை மூழ்கி எடுத்தோம், இந்த பாகற்காய் தன்னுடைய கசப்பு தன்மையை மாத்திக்கல. அது போலதான் மனிதர்களும் தங்களுடைய அடிப்படை குணத்தை முதல்ல மாத்திக்கணும். பாகற்காய் எப்படி என்ன மாதிரியான நதிகள்ல குளிச்சாலும் கசப்பு தன்மையை மாத்திக்கலையோ, அதே போல மனிதன் தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பேராசை, அகந்தை இந்த மாதிரியான தீய குணங்களை குறைபாடுகளை மாத்திக்காத வரைக்கும் எத்தனை இடங்களுக்கு போனாலும் வாழ்க்கை மாறாது. கடவுளை பற்றிய தேடுதலோ முயற்சியோ தவறானது கிடையாது. புனித பயணங்களோ அதற்கான உங்களுடைய முயற்சிகளையோ நான் ஒரு நாளும் குறை கூறவில்லை, அது வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் வெறும் இடங்களை மட்டும் மாற்றுவதால் மாற்றம் வந்துவிடாது அப்படின்றத புரிய வச்சாரு. ஆமா நேர்களே, நம்மளுடைய தவறுகளையும் குறைபாடுகளையும் நமக்குள்ள தேடி மனதளவில் மாற்றம் பெறணும். அதை விட்டுட்டு வெளியில தேடுறதால எந்த பயனும் இல்லை. தூய்மை அப்படின்றது உடல்லையோ நாம போகக்கூடிய இடங்கள்லையோ மட்டும் பொறுத்தது அல்ல, அது நம்ம மனசுக்குள்ளயும் எண்ணங்கள்லையும் குணத்திலையும் இருக்குது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேரு அருளானந்தம். தெற்குவாடி பழுக்கு பக்கம் இருக்கு வீடு. நான் என் வாழ்க்கையில் ஒரு நண்டு வேலை போட்டு நடத்தும் போது ஒரு சம்பவம் நடந்தது. 40-45 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே ஒரு ஆளாக தான் அந்த வத்தையில் போய் வள விட போவேன். பாலம் தெரியும், நல்லா தெரியும், நல்லா தெரிகிற மாதிரி தான் கொண்டு விடுவோம். இதே காற்று தான், கச்சா காற்று, இதே கச்சா நேரம் தான். இப்போ அன்றைக்கினும் பார்த்து அந்த வலையை நான் விட்டுட்டு வந்துட்டேன். வலையை பிடிக்கிறதுக்காக வேண்டி போகும்போது ஒரு சொந்தக்கார பையன் தான், ஒரு பையன் இப்போ அங்கே நிற்கிறான், மதிய மகன். அவனை வாரியாட கடலுக்கு

0: மாப்பிள்ளை முடிஞ்ச நீ நிற்க மண்டுக்கு வத்த குறுக்க போ, என்னை விட நான் எவ்வளவுக்கு நீறோனோ அவ்வளவுக்கு அது வேகமாக போகுது. திரும்ப அடே நங்கரத்தை தூக்கி போடுறான்னு சொல்கிறேன். நங்கரத்தை தூக்கி போட்டால் நிலம் பிடிக்கலை, நிலம் பிடிக்காமல் அப்படியே தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ நின்றுட்டு வத்த நின்றுட்டு நின்று வலியுது. அதோட போய் ஆண்டவர் இந்த இடத்துல மறிச்சோம்னா என்ன ஆகும், இந்த பையன் செய்தி என்ன, என்ன நடந்துச்சுன்னு தெரியாத, இவனும் இப்படி போயிட்டான்னா என்ன என்ன இருக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு கண்ணீர் நீஞ்சிக்கிட்டே கண்ணீர் ஓடுது. ஆண்டவர் அப்படி என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வத்தையில் கையை வச்சேன். அப்படியே சோப்பரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். இவ்வளோ ஒரு இன்றைக்குன்னு பார்த்து அந்த பையனை நான் ஏற்றிட்டு போயிலாம் வச்சுக்கிறேங்க. இப்போ நான் என்ன ஆச்சுன்னு தெரியாது, பாடியும் கிடைக்காது, கிடைக்கிற லக்கத்தில் இல்லை. அதே சமயம் பலகரும் வத்தை வத்தை எப்படி போச்சு, வத்தை வேறால் வத்தை அவன் எப்போ வாங்கினோம்னு போடுவான், கடத்திட்டு அந்த வத்தையை எடுத்துகிட்டு போவான். அங்கே போய் திரும்ப போய் வத்தையில் ஏறிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு சுக்கான லேசாக இப்படி வளர்ச்சி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போய் அந்த கம்பை எடுத்தாச்சு. கம்பை எடுத்து வர கம்பை சொருவிக்கிட்டு அதோட அந்த சுக்கானில் அந்த இது பிடி புளி குடுமாதிரி தான் இருக்கும், அதுக்குள்ளே சொருவுன உடனே அந்த கம்பு நின்றுக்கணும். இது நடக்கும்போது வந்து ஒரு கலையை பிடிக்கும் போதெல்லாம் கண்ணீர் தான் எனக்கு. என்ன ஆண்டவர் இன்றைக்கி இந்த பையெல்லாம் கூப்பிட்டு வரவிட்டான், நம்ம கதி என்ன சொல்லிட்டு அப்படியே கரையும்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லி அப்படியே நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் என்ன கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ வெள்ளிக்கிழமை, இந்த மாதத்தின் கடைசி வெள்ளி அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் வந்திருக்கும். அதுவும் காலாண்டு விடுமுறை வந்து லீவ் விட்டுருக்காங்க. காலாண்டு விடுமுறை வந்து தொடங்கியிருக்கு. நேற்று தான் கடைசி எக்ஸாம் வந்து எழுதிட்டு வந்தாங்க. இன்னும் இன்றைக்கி சில பேருக்கு மட்டும் வந்து ஸ்பெஷலாக வந்து 2-3 எக்ஸாம் வந்து இருக்கதா சொன்னாங்க. இன்றைக்கி தேர்வு எழுதுகிறவங்களுக்கு தேர்வு எழுதிட்டு வந்து வந்துருங்க. அந்த பெரிய பெரிய வகுப்புகள் 10, 11, 12 படிக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த தேர்வுகள் வந்து இருக்கலாம். மித்தபடி நிறைய பேருக்கு வந்து லீவ் வந்து விட்டு தான் சொன்னாங்க. நல்லா விடுமுறை என்ஜாய் பண்ணுங்கள். காலாண்டு லீவு வந்திருக்கு. காலாண்டு லீவு ஒரு வாரத்துக்கிட்ட வந்து இருக்கும். ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த லீவை, இந்த விடுமுறையை சிறப்பாக வந்து கொண்டாடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நமக்கு இன்றைக்கி தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசிகிட்ருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 32 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 44 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தென்மேற்கு திசையிலேருந்து நேற்று ஒரு நல்ல கனவு. என்ன கனவு அப்படின்னா, நம்ம ஊரில் மழை பெய்யுது, ரொம்ப நேரம் மழை பெய்யுது. அதுவும் பெய்து நைட்டு ஃபுல்லாக மழை பெய்யுது. அந்த மழையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஓடி ஓடி அங்கிட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வீட்டை ஒழுகிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, நல்ல மழை பெஞ்சிருக்கு, ஊரே சிறு சிலுன்னு எழுந்திரிச்சிருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி காலில் எழுந்திரிச்சு பார்க்க மொத்த ஊரும் வந்து ட்ரையாக இருக்குது. அப்போ தான் வந்து ஞாபகத்துக்கே வருது, அதெல்லாம் வெறும் கனவு தான், கனவுல தான் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மழையை வந்து எதிர்பார்த்து இன்றைக்கும் வந்து மழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா வானிலையில் சொல்லியிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C இருக்கும். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95. அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
5: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
6: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்பப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:24 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய வங்கிகள் 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலை நிறுத்தம் வந்து பண்ண போகிறதா வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு வங்கிகள் சார்ந்த பணிகளை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு அந்த 3 நாட்களும் வாய்ப்பு வந்து கிடையாது. மற்றபடியே அன்னைக்கு நாட்கள்லேயும் வந்து மொபைல் வாங்கிங்கன்னா ஒர்க் ஆகும், ஏடிஎம் அதெல்லாமே வந்து ஒர்க்காக தான் ஆகும். பேங்கிங் போய் நீங்கள் பேங்க்கு சம்மந்தமாக எந்த வேலையும் வந்து பார்க்க முடியாது. இப்படி இருக்க ஒரு சமயத்தில் தான் எனக்கு காலையில் என்னோடய வங்கியிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி நம்ம வங்கியோட வாடிக்கையாளராக கூட உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல், உங்களுக்கு ஏதாச்சும் பேங்க் வர வேலை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக ரொம்ப புதுசாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. என்ன அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்கும், வந்து உங்கள் வேலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அதனால அனுப்பியிருக்காங்க கரெக்டாக 27 செப்டம்பர் சண்டே. எல்லா நாள் போல் எப்படிலாம் பேங்க் வந்து இயங்குமோ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வங்கிகள் வந்து இயங்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் சரி, அடுத்த ஒரு 3 நாள் லீவ் இருக்கிறதுனால ஒன்று இப்படி ஒரு யோசனை வந்து வந்திருக்க போல. அதனால் நீங்கள் உங்களுக்கு பேங்க் சார்ந்த வேலைகள் இருக்குது, இன்னிலேருந்து இன்றைக்கி நான் பண்ணலை, இன்றைக்கி வேலை இருக்குது, எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து பேங்க் வந்து போகலாம். இது பொதுத்துறை வங்கியான இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் பேங்க் இந்த மாதிரி இவங்கள்ட்டருந்து அந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. மற்றபடி மற்ற பேங்க் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கும் பொதுத்துறை வங்கிகள் வந்து சொல்கிறது என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமை பேங்க் இருக்கும், நீங்கள் பேங்க்கு வந்து உங்களோட வங்கி சார்ந்த வேலைகளை வந்து பார்த்து முடிச்சுட்டு போகலாம் ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் தான். போராட்டம் பண்ணுறதுனால மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு நாள் விடுமுறை நாளாக இருந்தாலும் அன்றைக்கு வேலை பார்க்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றிகள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன்.

அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நம்மளுடைய ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடிய வேலைவாய்ப்பு முகாம் அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. நிறைய தனியார் துறைகள் வந்து வருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து வருவாங்க, அவங்க அலுவலகத்துக்கு தேவையான அவங்க வேலைக்கு தேவையான ஆட்களை வந்து எடுத்துகிட்டு போவாங்க. அதில் 10வது வகுப்பு முடிச்சிருந்து முதுகலை பட்டப்படிப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்த இளைஞர்கள் வர யாருன்னு வேணால் அவங்களோட தகுதிக்கேற்ப அவங்களோட நிறுவனங்கள்லேருந்து வேலைக்கு வந்து நியமனம் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட சுயவரங்களை அணுகின ரெசியூம் வந்து எடுத்துங்க, எல்லா கல்வி ஒரிஜினல் சான்றிதழும் எடுத்துருங்க, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போய் சப்மிட் பண்ணலாம். அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்களோட வேலைகளில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கம்பெனி இருக்கனால ஒரே ஒரு கம்பெனி மட்டும் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி இறங்கணுங்கிற அந்த இதுவும் கிடையாது. ஒரு நிறைய இருக்கும், ஒரு 10 கம்பெனியாச்சும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஒரு 9 ரிஜெக்ட் ஆனால் கூட ஒரு கம்பெனியில் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தனியார் துறைகளில் ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டுனா கூட அடுத்து கவர்மெண்ட் வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் விண்ணப்பிச்சு அது இருக்குது அப்படின்னா அது கேன்சல் செய்யப்படாது. நீங்கள் திரும்பவும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு மறக்காமல் நம்மளுடைய மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையம் இருக்குது, போய் கலந்துக்குங்க. இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 12 கேரட் 1 கிராம் தங்கம் 11,455 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,700 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை மீண்டும் வந்து குறைஞ்சிருக்கு, 22 கேரட் 112,000 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததா நம்மளுடைய இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தாலே காலாண்டு விடுமுறை வந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த விடுமுறையை முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக வந்து பயன்படுத்துங்க. ரொம்ப சும்மா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், ஃபோன் விளாண்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் வெளியே போங்க. வெளியே போய் 4 இடத்த போய் பாருங்கள், 4 பேர்கிட்ட பேசுங்க, ஏதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் படிங்க வாசிங்க அப்படின்னு ஏதாச்சும் இந்த கிடைக்கக்கூடிய விடுமுறை நாட்களில் பயனுள்ளதாக வந்து மாற்றிக்கிங்க. எதுவும் பெருசாக வந்து ஃபெஸ்டிவலும் கிடையாது, ஒரு நார்மலான நாட்களாக தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு படிக்கதே இல்லை, விளையாட வாச்சு செஞ்சிருங்க மறக்காம. காலாண்டு விடுமுறையை வெறும் ஃபோன்லேயே வந்து ஃபுல்லாக வந்து வீணாக்கிடாமல் முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளையாண்டு நல்லா வேர்க்க விளையாண்டு சிறப்பாக வந்து கொண்டாடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்காது. நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நேற்று நடந்த ஏஷியன் கேம்ஸில் நம்ம இந்தியா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நேற்று நம்ம இந்திய அணிக்கு வந்து 4 பதக்கங்கள் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சம் வருத்தம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்த வருஷம் வந்து தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப கம்மியானால் இது வரைக்கும் ஒரே ஒரு தங்கம் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து இன்னும் சில போட்டிகள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. தங்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கே அப்படிங்கிறீங்க. ஏன்னா போன வருஷம் தான் இதே மாதிரி ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் ஒரு 10 தங்கத்துக்கிட்ட மேலே வந்து எடுத்திருந்தாங்க. நிறைய 106 தங்கம் மொத்தமாக வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 17 தங்கம் தான் நம்ம இந்திய வந்து வாங்கியிருக்கு. 15வது இடத்துல இருக்குது. இது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இது ஜெயிச்சு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கணும்னு சொல்லிடலாம். நேற்று நிறைய போட்டிகளும் நடந்துச்சு. அதில் ஜாண்டா அப்படின்ற ஒரு போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஷிஃபினி அவங்க வந்து வெள்ளி வந்து வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி தடகள போட்டியில் தொடர் ஓட்டத்தில் வித்யா அவங்க வந்து ஒரு வெண்கலம் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. நீச்சல் போட்டி படகு வலித்தல் போட்டியில் ஒரு தங்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ட்ரிபிள் ஜம்ப் அதில் ஆஷா அவங்க வந்து ஒரு வெண்கலம் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்கே சில பேர் வந்து நல்லா விளையாண்டு பதக்கங்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னும் சில போட்டிகள் இருக்குது, அதற்கு முன்னாடி நம்ம இந்திய அணி இன்னும் நல்லா வந்து விளையாண்டு சூப்பராக வந்து ஜெயிச்சு நிறைய பதக்கங்கள் வந்து வாங்கணும். பார்ப்போம் இன்றைக்கி நடக்கிற போட்டியில் யார் எத்தனை பதக்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரைக்கும் ஜெயிச்ச எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் வின்சென்ட். நான் பிறந்தது பாம்பன் தான், ஆனால் வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. சென்னையில் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வரைக்கும் படிச்சுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன். எங்கள் அப்பா இறக்கவும் இந்த ஊருக்கு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் சொல்லும்போது வந்து பாவக்கடை போய் நேராக போய் மடியை வச்சேன். நல்லா தெளிவாக வச்சு எடுத்துகிட்டு போன மடி வாடகை தாக்குள்ள போக தூர் வந்து சென்ட்ரலில் வந்து கிடக்கு. அதுக்கு தேவைதான் டிஸ்க்கு, பவர் டேக்கு டிஸ்க்கு காலியாகி கை கம்பம் வாங்குகிறேன். அப்போவுமே சொல்கிறேன், டிரைவர்கிட்ட கரையை ஓடிடுவோம். எனக்கு கிளம்ப போட்டில் சந்தேகமாக தெரியுது, கரையை ஓடிடுவோன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிட்டார். கேட்க மாட்டேங்கிறவங்க திருப்பி ஓடி போய் பழைய டிஸ்கெலாம் எடுத்து மாட்டி கடல் மேலே பாடு வச்சுட்டு ஒரு 4 மணி இருக்கு. அவரை சொல்கிறேன், ஏ காற்று ஒரு மாதிரி தெரியுது, வாங்கிட்டு ஓடுவோம்ப்பான்னு சொல்கிறேன். அவன் டிரைவர் இந்த சிகரெட்டு கரைக்கிட்டுன்னு சொல்லிட்டான். அதோட நாங்கள் டே வாங்கடா கேலியடா பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தாத்தியை போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கடை பிடிச்சிச்சு, போட்டு ரோட்டில் போயிட்டுருக்க போட்டுதான் கடை பிடிக்கி இவங்க தூக்கி போட்டு அப்படியே பிரட்டி போட்டு பிரட்டி போட்டு கடவுள் தான் எங்களை அப்படியே காப்பாற்றணும். அவ்வளோதான், இனிமேல் உலகமே வாழ்க்கையே முறிஞ்சு போச்சு. நீஞ்சி வரும்போது நினைச்சேன் இனிமேல் இந்த கடை தொழிலே விட்டுருண்ணா அப்படின்னு. நைட்டு ஃபுல்லாக நீஞ்சியே வந்தோம். நீஞ்சிருந்தா கையில் ஒரு பாக்ஸு, உடஞ்ச பாக்ஸ் கையில் கிடந்துச்சு. அதை வச்சுட்டே அப்படியே வந்தோம். காலையில் தான் நீவாடு மாறி திருப்பி விலங்க தூக்கிட்டு திருப்பி நீவாடு மாறி கூட காற்று வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதோட தான் சொல்கிறேன், கடவுள்னாலும் இனிமேல் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதில் கூட நாங்கள் கடவுள்னா சொல்லிட்டேன், என்ன கையை கழுவி விட்டுருங்க, நான் ரத்தம் கைக்கிட்டேன் எனக்கு வாய் ஊக்குவிக்க ரத்தம். ஏன்னா தாமூட்டி தானே வெளியே வந்த போட்டை விட்டு 4 பேர் தப்பிக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு. அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்லிச்சு, செத்தா 5 பேர் ஒன்றா செத்துருவோம் அப்படின்னு. ஒரு வல்லங்க லாஞ்சிக்காரங்களும் யாரும் தேடி வரல. எங்களுக்கு பசி 4 மணிக்கு விழுந்தது. எங்களை கவு தூக்கமோ கொள்ளவோ ஒரு போட்டோ எதுவும் தேடி வரல. அவ்வளோ எல்லா கண்டிஷன் தப்புற நேரம், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நக்கையெல்லாம் வரட்டிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரங்களில் கடவுள் கிருப்பையில் வந்து எங்களுக்கு அந்த 2 பாய் தெரிஞ்சிச்சு. ஒரு பாய் முன்னே ஓடிக்கிட்டு பின்னால் உள்ள பாயை வெளில போட்டு வர சொல்லி வந்துட்டு அதோட அந்த வல்லங்க வந்து எங்களை கொண்டு வந்து கரையை கொண்டு விட்டாங்க. அவ்வளோ பேருக்கு குளுக்கோஸ் ஓடிச்சு. அதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன். பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு இனி உங்கள் அருகிலேயே. பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தை இன்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
5: எதுக்கியா?
4: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மோதல்களுக்கு தீர்வுகாண ராஜதந்திர நடைமுறைகள் அவசியம் என்றாலும் அதையே நம்பியிருக்கக்கூடாது என்றும், ராணுவத்தை பலப்படுத்துவதும் அவசியம் என்றும் அவர் கூறினார். ராணுவ பலம் மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றுக்கிடையே சமநிலையை கடைபிடிப்பது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்ட ராஜதந்திரத்தை இந்தியா பயன்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எதிரான அனைத்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்லாமல் முப்படைகளின் திறனையும் மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு சுதான்ஷு திரிவேதி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் எப்போது வேண்டுமானாலும் தகுந்த முறையில் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவும் அஇஅதிமுகவும் தாவேக்க அரசு குறித்து உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்தவுடன் திமுகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி அரசு அமைக்க முயன்றதாகவும், அதை எதிர்த்துதான் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அக்கட்சியிலிருந்து விலகிவிட்டதாகவும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர்களுடன் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கைத்தறி துணிகளை விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் புதிய வடிவமைப்புகள் மற்றும் தரமான கைத்தறி துணி வகைகள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விற்பனை நிலையங்களில் போதுமான அளவு கைத்தறி துணிகளை இருப்பு வைத்து வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். மாமண்டூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, தாவேக்க அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றும், குடும்பத் தலைவிகளுக்கு 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும், முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதனிடையே மதுராந்தகம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். நேற்று ஒரு காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 4.5 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரையில் இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு தாரிஷ் அகமது, காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
8: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்தை முன்னிட்டு டெங்கு காய்ச்சல் பரவதை தடுப்பதற்கும் நோயை ஆரம்ப நிலையில கண்டறிந்து தடுப்பதற்கும் அரசு பல்வேறு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதுவரை 2,23,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 131 மையங்கள் டெங்கு ஆர்டிபிசிஆர் ஒர்க் நடைபெற்றிருக்கிறது. சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சேலம், செங்கல்பட்டு அதிக பாதிப்பு பதிவாகும் மாவட்டங்களில் அதிதீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 5,818 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் தினசரி காய்ச்சல் கண்காணிப்பு பணிகள் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது. மாநிலம் முழுவதும் 26,303 டொமஸ்டிக் கிரீட் செக்கர் பணியாளர்கள் வீடு வீடாக ஆய்வு, கொசு ஒழிப்பு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தேவையான இடங்களில் கொசுப்புள் ஒழிப்பு மருந்துகள் அபேட் மற்றும் புகை மருந்து தெளிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெங்கு டெஸ்ட் இன்கிரீஸ் பண்றோம், அதனால எல்லா கேசஸும் டெஸ்ட் பண்றோம். நெகட்டிவ் இருந்தாலும் எல்லா ஃபீவர் கேசஸும் பிரிசம்ப்டிவ் டெங்கு நம்ம ட்ரீட் பண்ணி அதுக்கான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கிறோம்.
7: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய பகுதிகள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேல் இடையேயான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து பேசினார். திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் அப்பகுதியில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் பால்கரில் ரப்பர் ஆலையில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராமக்காபேட்டையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையம் இன்று முதல் செயல்பட உள்ளது. துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து விமானங்களில் திருச்சி வந்த இரு பயணிகளிடமிருந்து 1,31,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனை குளத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சி அருகே நீர்க்காகத்தை வேட்டையாடி சமைத்து சாப்பிட்ட பிரபல சமூக வலைதள பதிவாளரை வனத்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்தி பகவானுக்கு நேற்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. வடகிழக்கு பருவமழையும் முன்னிட்டு சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி துணை ஆணையர் திரு கௌஷிக் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற இரட்டை பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனா ஆயுக்காவா அமெரிக்காவின் எமிலி வெப்லே ஸ்மித் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும் 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற சீமா குமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்புகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யாமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைகேதா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அத சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னர், ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்ட கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ் மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்பு பாடு.

நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் ஹாஸ்பிட்டல், நம்ம மருத்துவமனைகள் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். இந்த மருத்துவமனைகளில் எக்கச்சக்கமான துறைகள் வந்து இருக்குது. நம்ம செவிலியர்களாக இருக்கட்டும் சரி, இல்லை லேபில் இருந்து இருக்கிறவங்களாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய பேர் தனித்தனியாக வந்து இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது மருந்தாளுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்மசிஸ்ட். இந்த ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறவங்க தான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளாக வந்திருப்பாங்க. ஏன்னா சில பேர்னா வந்து டாக்டர்ஸ்டே வந்து போக மாட்டாங்க, மெடிக்கலில் யாராச்சும் வச்சுருந்தாங்கன்னா சரி மெடிக்கல்லே மாத்திரையை வாங்கி போட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. என்ன டாக்டர்கிட்ட போனாலும் டாக்டர் அதே தானே திரும்ப சொல்லி அனுப்ப போகிறாங்க, அதுக்கே டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட ஃபீஸை கொடுத்து செக்கிங்க்கு ஃபீஸை கொடுத்து அதுக்கப்புறம் மாத்திரை வாங்க ஃபீஸை கொடுத்து மாத்திரை மட்டும் வாங்குவோம் போக நேராக மெடிக்கல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல்லே போய் ஃபார்மசிஸ்ட்டு அவ்வளோ நம்பிட்டு இருப்போம். இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஃபார்மசிஸ்ட் இருக்காங்களே அவங்களுக்கான தினமாக இன்றைக்கி தினத்தை வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான ஃபார்மசிஸ்ட்டுகளை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஒரு மைய கருத்தாகவும் வச்சுருக்காங்க. இதில் நம்ம ஃபார்மசிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போதே கிட்டத்தட்ட 40 லட்சம் ஃபார்மசிஸ்ட் உலகம் முழுக்க இருக்காங்க. அதில் 78% பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கு பாதி மருத்துவர்கள் இருந்தாலும் இந்த ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற வந்து ஒரு இடத்த பெண்கள் பெரிய இடத்துல தக்க வச்சுருக்காங்க. ஒரு நர்ஸாக இருக்கட்டும் சரி, ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கட்டும் சரி, பெண்களுக்கான வேலை தான் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நர்ஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து பெண்கள் ஞாபகத்தில் வருவாங்க, நர்ஸுங்கிறது அந்த வேலையோட பேர் தான், அதில் ஆண்களும் வந்து சேருவாங்க. இந்த டீச்சர் அப்படிங்கிறது சொல்லும்போது எப்படி பெண்கள் மட்டுமே நமக்கு ஞாபகம் வருவாங்க, டீச்சருங்கிறது வேலை தான். நம்ம வந்து சார் ஆசிரியர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்கள டீச்சர் தான் சொல்லுவோம், ஆனால் டீச்சர்னு சொன்னாலே நம்மளுக்கு பெண்கள் ஞாபகம் வர மாதிரி, இந்த மாதிரி நர்ஸுன்னு சொன்னால் நம்மளுக்கு பெண்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அதே மாதிரி தான் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் 78% ஃபார்மசிஸ்ட் பெண்களாக வந்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள், நல்லபடியாக வந்து நம்ம மக்களுக்கு உதவியாக வந்துருக்கிறதுக்கான ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காது குத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அனைவரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்கும் வந்தாச்சு. இந்த நிறைவு பதில இப்போ காலாண்டு விடுமுறை வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த காலாண்டு விடுமுறையை சிறப்பாக வந்து நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கிங்க மக்களே. அப்புறம் நேற்று நம்ம தொழில் கடன் வழங்குறதுக்காக நம்ம பாமன் பஞ்சாயத்தில் வந்து ஒரு கூட்டம் வந்து நடைபெற்றுச்சு. உண்மையிலே ரொம்ப பயனுள்ள ஒரு கூட்டம். நாங்களுமே வந்து போனோம். நானுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து மதிய நேரம் போட வந்து போனேன். நண்பர்கள் கூட்டிகிட்டு ரொம்ப நிறைய மக்கள் வந்தாங்க. வந்து போயிட்டே இருக்காங்க. வராங்க போகிறாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கடன் வேணும், அந்த எப்படி வாங்கிறது, எப்படி நம்ம திருப்பி வந்து கட்டுறதுன்னு எல்லா தகவலையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரி நான் போய் நேரில் பார்த்தனால்தான் தெரியுது எந்தளவுக்கு இது பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 10 பேர் போகிறாங்க அப்படின்னா அதில் எப்படியும் ஒரு 7-8 பேருக்கு நிச்சயமாக நல்ல ஒரு கடன் வாய்ப்பு வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து சொல்கிறாங்க, ரொம்ப பொறுமையாக வந்து சொல்கிறாங்க. நல்லாயிருக்கும் உண்மையிலேயே. அடுத்த தடவை போடும்போது நானும் சொல்கிறேன், இன்னும் நிறைய பேர் போய் கலந்துக்குங்க. நேற்றே நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க ஆசைப்பட்றவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இது வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த தடவை போடும்போது நிச்சயமாக சொல்கிறேன், நேற்று உண்மையிலேயே நல்ல ஒரு கூட்டம் வந்து நடந்தது. அதிகாரிகளுக்கு ஒரு நன்றிகள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமையிலேருந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். டான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ, ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வை சிறப்பிக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலிருந்து குஜராத் மாநிலம் வத்நகர் வரை இருசக்கர வாகன பேரணி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்றுள்ள இளைஞர்கள் தங்களின் அனுபவங்களை பிரதமருடன் பகிர்ந்து கொள்ள உள்ளனர். இந்த இளைஞர்கள் வாகனத்தில் செல்வதோடு மட்டுமல்லாமல் வழிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளில் தூய்மை பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். அதுகுறித்த அனுபவங்களையும் பிரதமர் கேட்டறிய உள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய பொது விவகார மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், இந்தியா தற்போது 20 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உள்ளது என்று கூறினார். இதனால் உலக அளவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். உலகில் உள்ள பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுகளை நடத்தி வருவதாகவும் அவர் கூறினார். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் செமிகண்டக்டர் நுகர்வு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அவசியத்தை உணர்ந்து தொழில் நிறுவனங்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விண்வெளியில் தனியார் துறை மூலம் ராக்கெட்டை செலுத்திய 3வது நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் பெருமிதத்துடன் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ள அவர் நேற்று எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் அப்துலேட்டியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக இருந்தது என்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜோர்டான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஐமன் ஹஸ்வதியை சந்தித்து மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கில் தற்போதுள்ள நிலவரம் குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு கேஸ்டன் பிரௌனியை சந்தித்து பருவநிலை மாற்றத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்வதில் இணைந்து செயல்படுவது குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எட் மெலிபாண்டை சந்தித்து உணவு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் உலகளாவிய சவால்கள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் விவாதித்ததாகவும் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கும்பி பகுதியில் மக்கும் நெகிழி பொருட்களின் உற்பத்தியை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015ஆம் ஆண்டு சுமார் 10 பில்லியன் டாலராக இருந்த நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 195 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று கூறினார். உயிரி தொழில்நுட்பம் சார்ந்த பொருளாதார செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளதை இது எடுத்துக்காட்டுகிறது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக சுகாதாரம் குறித்து நடைபெற்ற அமர்வில் அவர் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியாவின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். மக்களை பொருளாதார சுமையிலிருந்து பாதுகாக்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முதல் மாவட்ட மருத்துவமனைகள் வரை சுகாதார வசதிகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தாய்சேய் நலன், முதியோர் பராமரிப்பு போன்றவற்றுக்கு இந்தியாவில் முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு நோய் தடுப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கர்நாடகாவில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசின் சார்பில் 2500 ரூபாய் இடுபொருள் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் திரு ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று வறட்சி நிலவரம் குறித்து நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவிக்காக காத்திராமல் மாநில அரசே இதை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். இந்த உதவித்தொகையால் மாநில அரசுக்கு 1250 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும், இதன் மூலம் சுமார் 50 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள கர்நாடக மாநிலத்திற்கு மத்திய அரசு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்றும், வறட்சியை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் திரு பரமேஸ்வரா கேட்டுக் கொண்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த பீகார் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. நாளந்தா மாவட்டத்தில் இயற்கை சுற்றுலா மூலம் பொதுமக்களுக்கும் வனவிலங்கு ஆர்வலர்களுக்கும் புதிய அனுபவத்தை மாநில அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வைபவகிரி மற்றும் சோன்கிரி மலைகளுக்கு இடையே சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ராஜ்கீர் பீகாரின் மிக முக்கிய சுற்றுலா தலமாகும். பீகார் மாநில வனத்துறை அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் விலங்குகளை பார்ப்பதற்கு பாதுகாப்பான நவீன பேருந்துகள் மூலம் காடுகளுக்குள் அழைத்துச் சென்று விலங்குகளை மிக அருகில் பார்க்கும் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சஃபாரி மொத்தம் 5 முக்கிய பகுதிகளை கொண்டது. ராஜ்கீர் பகுதியில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு மண்டலத்தில் 14 சிங்கங்கள் பராமரிக்கப்படுகின்றன. சிங்க சஃபாரியில் கம்பீரமான ஆசிய சிங்கங்களை நாம் காணலாம்.

0: காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. அவரது மறைவுக்கு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 49 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீதமுள்ள பயணிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டு தலைநகர் காங்கோவை நோக்கி டாங்கனிகா ஏரியில் 100 பயணிகளுடன் சரக்குகளும் அந்த படகில் இட்டுச் செல்லப்பட்டது. டாங்கனிகா ஏரியானது உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகவும் பைக்கால் ஏரிக்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது ஆழமான ஏரியாகவும் உள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்ள உள்ளது. இப்போட்டி இன்று காலை 7:30 தொடங்குகிறது. மகளிர் கபடி அரையிறுதியில் இந்தியா இன்று நேபாளத்தையும் ஆடவர் பிரிவில் இந்தியா தாய்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. ஸ்குவாஷ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஜோஷ்னா சின்னப்பா வேலவன் செந்தில்குமார் இணை பங்கேற்கிறது. மகளிர் குண்டெறிதல் இறுதிப் போட்டியில் மன்பிரீத் கவுர் பங்கேற்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அருகிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF-க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 9 5.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் அழகான காலை வணக்கங்கள். நம் பேசும்போது நம் வார்த்தையில் மிக கவனம் வேண்டும். ஏனென்றால் நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து ரொம்ப கவனமாக பேசணும். அப்படி நம்ம சில வார்த்தைகளை தவறாக பேசிட்டா உறவுகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கும்போது அந்த உறவுகளிடம் போய் நம்ம 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த உறவு வந்து நம்மள்கிட்ட வந்து ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா ஒரு செடியில் ஒரு பூ இருக்குது, அந்த பூவை நம்ம பறிச்சிட்டோம்னா திரும்ப வந்து உதிர்ந்துருச்சுன்னா நம்ம ஒட்ட வைக்க முடியாது. பறிச்சிட்டாலும் அந்த இடத்துல வளராது, அடுத்த இடத்துலலாம் வளரும். அது மாதிரி கல்லும் சொல்லும் ஒன்று. ஏனென்றால் கல்லு வந்து உயிரை கொல்லும், சொல்லு வந்து உயிரோட கொல்லும். எனது அன்பான உறவுகளே, எல்லா உறவுகளோடும் ரொம்ப நட்போடும் நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்கள் உறவை வளர்த்துக்கிறோம். அனைவருக்கும் அழகான காலை வெள்ளி.

கிழமை தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, அடுத்து யமுனா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு காவேரிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எஜமான் படத்திலிருந்து நிலவே முகம் காட்டு அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பிரியா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச சுரலாம் மேம் பாடல் கேட்டிருக்காங்க. கங்கை நதியே அப்படின்னு ஒரு அழகான பாடல், இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம். செய்சீலி 60 வயசாச்சு. நான் சொல்றது கேளுங்க. நான் பிறந்தது எங்க அம்மா ஊர் மூக்கூர். அங்க இருந்து வந்து தங்கச்சி படம் பொழைக்க வந்தோம். மடிக்கார காலத்துல பொழைக்க வந்தா நாங்கள் எங்கள் அண்ணன் நாங்கள் 3 பேர் இருக்கோம். எங்க அம்மா கருவாடு மீன் இது வச்சு எங்கள் அம்மா பொழைப்பாங்க. ஒரு அண்ணனு நான் ஒரு தங்கச்சியும் தான். இப்படி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். நல்லா எங்களை கண் மாதிரி பார்த்துக்கிடுவாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். நாங்கள் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்குச்சுல. அங்கே ஒரு முடியா இடம் இல்லை. நான் பாமனுக்குள்ள வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல இருக்கோம். 7 பிள்ளைகள் எனக்கு. 7 பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளை. மடிமால் முடிப்போம், லாஞ்சி மால் முடிப்போம், வள்ளத்து மால் முடிப்போம், மடி தாட்டு மால் உருவி உருவி சுற்றி சுற்றி முடிப்போமே அதெல்லாம் முடிப்போம். காட்டுக்கு விறகு போவோம். இப்போ உள்ளவதும் அசையாமல் திங்காத காட்டுக்கு விறகு போவோம். கிணத்துக்கு தண்ணிக்கு போவோம். ஃபாரஸ்ட் காடு எங்கே இருக்குது? அவ்வளோ தொலைவில் அக்காமரத்தை தாண்டி போவோமே, குந்துகளை தாண்டி அதுக்கு போய் விறகு போவோம். எல்லா மீன் கருவா எல்லா கருவாடும் உணர்த்துவேன். எல்லா மீனும் உணர்த்துமே. ஆனால் இவ்வளோ கொண்டு வந்தால் நான் போடுற மீன் புழுவும் வைக்காது, அதில் வந்து அசிங்கமாகவும் தெரியாது. கொண்டுகிட்டு போய் விற்றுட்டு வருவேன். என் குழந்தை மண்டாட்டிலாம் சொல்லுவாள், இப்போ கருவாடு ஓட்டோன்னா புளுத்துருந்து அதனால நான் போட மாட்டேன்னு சொல்லுவாள். எனக்கு 8 நாள் தண்ணிக்குள்ள கிடந்தாலும் நான் கழுவி போகிற நேரத்தில் ஒரு புழு பூச்சி பார்க்க முடியாது. கை பக்குவம் தான். இந்த கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது, இன்ன கருவாட்டுக்கு எவ்வளோ உப்பு வைக்கிறது அப்படின்னு கணக்கு வச்சுக்கோ. யார் வந்து கேட்டாலும் இன்றைக்கே கை விளக்கி கேட்டால் இது 1000 ரூபாய்க்கு போகும் இந்த கருவாட்டு. என் கைத்திறமையில் காசு நாங்கள் பொழைச்சிக்கிறோம். பொழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம். 10 ஒரு நாளைக்கு 10 ரூபா போட்டாலும் 30 நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கணும். நீங்கள் சுருக்கமாக எந்த பிள்ளைகிட்டையும் கேட்கல. எந்த அண்ணனா தம்பியா கலந்தங்க சாட்டையும் கேட்கல. எங்கள் தேவையை நாங்கள் சந்திப்போம். இருக்கிறது பக்குவமாக தலைமாட்டு வச்சு படுத்துக்கிறோம். இருக்கிற காசை வச்சு பக்குவமாக சாப்பிட்டுக்கிறோம், பக்குவமாக இருந்துக்கிறோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான காலை வணக்கம். இந்த கங்கை நதி பாடல் வந்து உண்மையிலேயே ஒரு அழகான பாடல். யமுனா அவங்க வந்து பிரியா அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த கதைகளில் வந்து இன்றைக்கி வந்து ஏஆர் முருகதாஸ் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பிறந்தநாள். அவங்க நிறையா படம் நடிச்சிருக்காங்க, துப்பாக்கி, கஜினி, இப்படி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. சர்கார், ஏழாம் அறிவு, நிறையா படங்கள், நிறையா சூப்பர் ஹிட் பாடல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்போம். கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட்டன் வெயில் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க மனைவி, அவங்க குழந்தைகள் ஜெய்சன், செவினா, இவங்க இருவருக்கும் அவங்க மனைவிக்கும் கேட்டிருக்காங்க. காலாண்டு பரிசை லீவில் இருக்காங்களாம். லீவில் இருக்கிறதோட நல்லா படிக்கவும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: காலை வணக்கம்.
2: உங்களுக்கும் காலை வணக்கம் சகோதரி. அக்கா மடத்திலிருந்து சொல்லுங்க சகோதரி. ஆமாக்கா, ஆமா சகோதரி.
3: உண்மையிலேயே கற்பனை கதையினாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல கருத்தான கதனை. அது எப்படி நன்மதியமா எப்படி பார்த்து பழக சொன்னியா?
2: என்ன என்ன என்ன சகோதரி?
3: எல்லா
2: மனிதர்களையும் கண்டுபிடிப்பாங்க. தெரியாதவங்க குரலை பார்த்தே ஒருத்தர் நல்லவங்க கெட்டவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பேச்சு ஆற்றலும் தெரியும், அவங்க பார்வையும் தெரியும் சகோதரி.
3: இல்லாத கதையை கேட்டு உண்மையிலேயே ரொம்ப சிந்திச்சுக்கிட்டு
2: இருந்தேன். ரொம்ப நன்றி.
3: நன்றி,
2: வணக்கம். எஸ்பி சார் குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க சகோதரி. தமிழரசி கற்பனை கதைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் மக்களே, கதை நல்லா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4
2: இணைஞ்சிருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க ஜெயா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அவங்க மாமா வேலு அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வேல் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை செய்ய அவங்க சகோதரி அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு குமார் அவங்க அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. குமார் அவங்க சார்பாக அவங்க அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு அழகழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்டு ஒருத்தர் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
3: வணக்கம், நான் கால்மடர்ந்து ராஜு பேசுகிறேன். தங்கம்மன்னனுக்கு இனிய காலை வணக்கம். கடலோசை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு விருப்ப பாடலா ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து துக்கணாங்குறி 2 பாடல். நன்றி, வணக்கம்.
2: சூப்பரமான பாடலை கேட்டிருக்காங்க அக்கா மடத்திலிருந்து ராஜு அவங்க தான். இதோட நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மக்களே, நிறையா பேர் வாழ்த்துக்கள் சொல்லி பாடல் கேட்டிருக்கீங்க. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி ஜெனிபர் சகோதரி வர்றாங்க. அவங்கள்ட்ட அவங்க அழகான கேள்வி, நல்ல கேள்வியோடு வர்றாங்க. அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச மிக மிக ஒரு கேள்வியோடு வர்றாங்க. கேள்வியலை நல்லா கூர்ந்து கவனித்து நல்ல பதிலை சொல்லி அழகழகான பாடல்களை அள்ளி செல்லுங்கள் மக்களே. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமளி ஜெனிஃபர். எல்லாருக்குமே காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்மளும் காலையிலேயே மழை வரும் மழை வரும் அப்படின்னு தான் பார்த்துட்டே இருக்கோம். மழை வந்த பாடில்ல ரொம்ப வெக்கையா ஒரு மாதிரி உப்பசமா இருக்கு. சரி, மதியத்துக்குள்ள மழை வருமா அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடல்ல இவ்வளவு வகையான உணவுகள் இருக்கான்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு கடல் நமக்கு விதவிதமான சுவைகளை தந்துகிட்டே இருக்கு. கடலுக்கு போய் பார்த்தா அங்க அலைகளும் மணல்களும் மட்டும்தான் இருக்குன்னு நமக்கு தோணும். ஆனா அந்த கடல்ல போய் பார்த்தாதான் எவ்வளவு விதமான உயிரினங்கள் இருக்கு, அது ஒவ்வொன்றையும் என்னென்ன விதவிதமா சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியும். மீன், இறால், நண்டு, கனவா, சிப்பி, சங்கு, இப்படி ஒவ்வொன்றையும் தனி சுவை இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் கடல்ல இருந்து இப்பதான் பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீனை வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு அடுப்புல வைக்க ஆரம்பிச்சுட்டா போதும், சமையலரை முழுக்க கம கம அந்த கடல் உணவோட மனமே நிறைஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து என்ன சமையல் அப்படின்னு கேட்குற அளவுக்கு, எட்டி பார்க்குற அளவுக்கு வாசனை இருக்கும். அந்த மனத்துக்கே பசிக்க ஆரம்பிச்சிருங்க. கடல் உணவுகளில் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஐட்டத்தை எடுத்துக்கிட்டால் எத்தனை விதமாக வேணாலும் சமைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஒரு மீனை எடுத்துக்கிட்டால் அதை குழம்பா வைக்கலாம், வறுக்கவும் செய்யலாம். அதே மாதிரி இறாலை மசாலா போட்டு வதக்கலாம், மசாலா இல்லாமலும் வதக்கலாம், கிரேவியாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நண்டை குழம்பா வச்சா அதோட சுவையை ஆஹா வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு நாக்கில் வந்து எச்சில் ஊறும் அந்தளவுக்கு இருக்கும். கணவாயை வதக்கி காரசாரமாக சாப்பிட்டா கடல் உணவுன்றது வெறும் உணவு மட்டும் இல்லை, விதவிதமான சுவைகளை தேடி போகிற ஒரு பெரிய சமையல் உலகம்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு இந்த கடல் உணவுகளோட தொடர்பு ரொம்ப நெருக்கமானது. கடலுக்கு போய் மீன் பிடிக்கிறதுல இருந்து அதை நேரில் போய் தேர்ந்தெடுத்து சுத்தம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கை முழுக்க கடல் சுற்றி தான் இருக்கும். வெள்ளனையே கடலுக்கு போன படகுகள் கரைக்கு வர்ற நேரத்தில் புதுசாக பிடிச்ச மீன்களோட கூட கரைக்கு வர்ற காட்சியே ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் வெள்ளனையே போய் கடலோர பகுதியில் உள்ளவங்க, சில பேர் பெண்கள் எப்படி பார்க்க முடியாத சூழல் இருக்கும், அவங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா காலையில் வெள்ளனையே வல்லங்கள் நாட்டு படகுகள் வரும். நாட்டு படகுகள் வரும்போது என்ன செய்வாங்க, கூட கூடையாக பெரிய கூரல் மீன், பெரிய மீன்களை கூரல்னு சொல்லுவாங்க, கூரல் மீன், பல வகையான மீன்கள்லாம் வெள்ளனையே படகுகள் போட்டுகள் வந்துட்டாலும் வெள்ளனையே கூட கூடையா வர்ற காட்சிகள்லாம் நமக்கு வந்து வெளியூர்காரவங்களுக்கும் சரி நமக்குமே சரி அது ரொம்ப அரிதான காட்சி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போய் பார்த்துட்டு அது ரெகுலராக பார்க்குற மாதிரி இருக்கும், பார்க்கல அப்படின்னா நமக்கு அது அரிதாக தான் இருக்கும். அந்த மீனை வாங்கிட்டு வந்த அன்னைக்கே சமைச்சு சாப்பிட்றப்போ அந்த உணவுன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு வந்தவங்க மட்டும்தான் அந்த உணர்வை அந்த டேஸ்ட்டை வந்து சொல்ல முடியும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மீனுக்கு எப்பயுமே டேஸ்ட் ரொம்ப கூட அப்படின்னே சொல்லலாம். கடல் உணவுகளோட இன்னைக்கு அழகோட சேர்த்தா சமைச்சு சாப்பிட்றது தான் அதன் முழு சுவையும் தெரியும். சூடான சாதத்தில் மீன் குழம்பை ஊற்றி ஒரு துண்டு மீன் வறுவலை பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா அந்த சுவையே வாயில் எச்சில் ஊறுற அளவுக்கு இப்படி உணவுகளை பற்றி பேசிக்கிட்டே போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கடல் உணவுக்கும் ஒரு தனி சுவை இருக்குது, ஒரு தனி கதையும் இருக்குது, ஒரு தனி சமையல் முறையும் இருக்குது. கடல் நமக்கு உணவு மட்டும் கொடுக்கல, இந்த உணவை சுவையாக மாத்திர எந்தெந்த மாதிரிலாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதையுமே நமக்கு கொடுக்குது. ஒரு கடல் உணவு ஒரு ஆளாக ஒரு நண்டா இருக்கட்டும், இப்படி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு பொருளும் வரும்போது இதை என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படியே மாத்தி மாத்தி இதை செய்ய இந்த பொடி போடலாமா அந்த பொடி போடலாமா இல்லை எதுவுமே பண்ணாமல் வத்தல் போட்டு செய்யலாமா இப்படிலாம் நம்ம கடல் உணவுகளை பத்தி நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம். இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம பேச போறது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுகள்னா என்னென்ன சொல்லுவீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. ஒருவேளை உங்களால் கால் பண்ண முடியல, நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்த களத்திலிருந்து ராணியக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: உங்களுக்கு நம்மளுடைய கடல் உணவு கடல் சாப்பாடு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்.
4: இதுல உங்களோட ஃபேவரட்னா என்ன சொல்லுவீங்க? கடல் உணவுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு?
3: நண்டு கிரேவி ரொம்ப பிடிக்கும்.
4: யாரு நீங்க வைக்கிறதா இல்ல வெளியே சாப்பிட்டதா?
3: நான் வைக்கிறதா பிடிக்கும்.
4: அதுல என்ன ஸ்பெஷல் ஏதாச்சும் எப்படி இருக்கும், எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன்?
3: நண்டு கிரேவி எப்படி செய்யணும்னா, தக்காளி வெங்காயம் வெட்டி வச்சு வரணும். நம்ம தாளிச்சு மன்ற மாதிரி எப்போ மூளை பண்ணி இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி சிக்கன் பொடி போடணும். போட்டு வச்சா நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும்.
4: வேக வச்சு
3: அதோட அள்ளி போட்டு ஒன்று போட்டு வேக வச்சு நல்லா குழம்புலாம் வரும். நண்டும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். டேஸ்ட் கொடுக்கும்,
4: நல்லா
3: செம்ம டேஸ்டாக இருக்கும்.
4: இந்த சாப்பாடு உங்களுக்கு மட்டும் பிடிக்கும், வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்குமா?
3: நான் செஞ்சா எல்லாருக்குமே பிடிக்கும்.
4: சூப்பராக பண்ணி நல்ல ஒரு புது டிஷ் வந்து சொல்லியிருக்கீங்க, நண்டு கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி அது எப்போ சாப்பிட்டீங்க நீங்கள்?
3: போன வாரம் சாப்பிடலாம். இட்லி தோசை இப்படி அந்த புது டொமாட்டோ சாப்பிடலாம். சோத்து சாப்பிடணும்னா ரசம் பால் ரசம் ஊத்தோம்னா இன்னும் சூப்பராக
4: இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷாக நிச்சயமா இருக்கு சொன்னா தெரியுது. நண்டு கிரேவி அப்படின்னு உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்க, பிடிச்ச பாடல்?
3: துள்ளாதமரம் தொழில்
4: நண்பர். நன்றி,
3: நன்றி.
2: ஆமாங்க, உண்மையிலேயே கடல் உணவுகள்லாம் நண்டு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். உடச்சி சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதை உடச்சி சாப்பிட்டே பழகினவங்களுக்கு அது ஈஸி. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கனால நண்டை உரிச்சு சாப்பிட முடியாது. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கடித்து அதை அப்படியே கூட்டை மட்டும் தனியாக கலட்டி சதை அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி கொடுப்பாங்க. அதையுமே குழந்தைங்க வந்து அந்த நண்டை கடித்து சாப்பிட முடியாத குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் சில குழந்தைகள் இருப்பாங்க, அந்த நண்டை பீஸை நல்லா கடித்து சவைச்சு அப்படியே சக்கையை போடுவாங்க, ஜூஸ் அப்படிலாம் குடிச்சிருவாங்க. இன்னொரு விஷயமே நண்டில் இருக்குங்க, நமக்கு ஒரு நல்ல அளவுக்கு அதிகமான நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்வாங்கன்னா, நண்டை வந்து உரலில் போட்டு இடிப்பாங்க. இடிச்சிட்டு இஞ்சி பூண்டு சீரகம் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு லிக்யூடு நண்டு ரசம்

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: மருதுபாண்டி சின்னபாளம், 2013 நினைக்கிறேன். அது நான், எங்கள் மாமா, எங்கள் மச்சான், இன்னொரு மாப்பிள்ள, மூணு பேரும் தீவில் இருந்து வரும்போது காற்று பாய்ப்பட்டு ஓடி வந்தோம். சாய நாடு வரும்போது காற்று கவலை பார்த்துச்சு. கவலை பார்த்து கடலுக்குள்ளே போய் மர ரிட்டன் திரும்பி வர எங்களால் முடியலை. அவட மாமா கொஞ்சம் பெரியாளாக இருந்தாப்புல, நாங்கள் ஃபுல்லாக சின்ன பயிலுவோம். அவள் பிடிச்சி மறுபடியும் சுக்கான திருப்பவும் பத்த நேரம் நாளைக்கு போச்சு. மரம் திருப்பிட்டு வந்தாச்சு. மீன் நல்ல பாடு இல்லைன்னா கிடந்து காலையிலேயே நைட்டோட வந்திருக்க மாட்டோம், பகலில் வந்திருப்போம். நல்ல மீன் கிடந்ததுனாட்டா ஐஸ்கான்.

0: அவ்வளோ வந்து திருப்பி வந்து இங்கே வந்து காவாய்க்கில் வந்து தாண்டிருச்சு கேட்டேன். இதோட இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. கொஞ்சம் அழுகு வேற தம்பி வந்திருந்தாப்புல, என் தம்பி, அவன் பேர் வீரபாண்டி, அவ்வளோ வந்திருந்தாப்புல. அதை அவனை பார்க்குறதா என்னைய பார்க்குறதான்னு சொல்லி எனக்கு அது இல்லை. நீயலை வத்தங்கனை தாண்டிருச்சு. ஆளுகள் ஃபுல்லாக எங்கள் மாமா வந்துக்கிட்டு இருந்தாங்க. மினிசோவோ பேர் ஒரே ஆள். நாங்கள் சின்னதில் பேசுங்க தான். அப்போ அவன் மாமா மட்டும்தான் பெரிய ஆள். அவ்வளோ தூக்கிட்டு வந்துட்டாங்க. மாமா அந்த இடத்துலையும் அதை யோசிக்கலை. எல்லாருமே ஆளையருமே அவ்வளோ காப்பாற்றி அவ்வளோ போட்டு சேர்த்தாங்க. கொஞ்சம் ஏதோ குழைச்சது மறுபுழையோன்னு வந்தாச்சு. மைண்ட் எல்லாம் கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. பயத்தில் பயத்தில் கை காலெலாம் ஆடுது. இங்கே வந்து இருந்தேன் அவ்வளோ எல்லாரும் ஆளுக்கெல்லாம் வந்துட்டாள். அந்த அவ்வளோ காப்பாற்றி
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுனா என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், கால் பண்ணிட்டே இருக்க முடியாது, நான் வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிக்கிறேன்னா தாராளமா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கடல் உணவுனா சுவைக்காக மட்டும் சாப்பிடுற உணவு இல்லை. நம்ம உடம்புக்கு தேவையான புரதம், ஓமேகா-3, கொழுப்பு அமிலங்கள், விட்டமின் B12, விட்டமின் டி, அயோடின், செலினியம், துத்தநாகம், இரும்பு சத்து மாதிரி பல முக்கிய சத்துக்களும் இதுல கிடைக்குது. மீனை எடுத்துக்கிட்டா அதுல அதிகமா புரதம் இருக்கு. நம்ம உடம்போட தசைகள் வளரவும் உடம்புல இருக்கிற திசுக்கள் சரியாகவும் புரதம் உதவுது. அதோட சில வகை மீன்கள்ல உடம்புக்கு தேவையான முக்கியமான கொழுப்பு அமிலம், குறிப்பா கொழுப்பு அதிகமா உள்ள மீன்கள்ல ஓமேகா-3 அதிகமா கிடைக்கும். மீன்கள்ல விட்டமின் B12 கூட இருக்கு. இது நம்ம இரத்த அணுக்கள் மற்றும் நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்ய உதவுது. விட்டமின் டி இருக்கிற மீன் வகைகளும் இருக்கு. அதோட அயோடின், செலனியம் மாதிரி தாது உப்புகளும் நமக்கு கிடைக்கும். அதனால ஒரு துண்டு மீன் சாப்பிடுறோம்னு நினைச்சாலும் அதோட நம்ம உடம்புக்கு கிடைக்கிற சத்துக்கள் நிறைய இருக்கு. ராலை எடுத்துக்கிட்டா அதுலயும் புரதம் நல்ல அளவுல இருக்கு. மீன் மாதிரியே இதுலயும் விட்டமின்கள், செலினியம், அயோடின், துத்தநாகம் போன்ற சத்துக்களும் கிடைக்குது. குறிப்பா செலினியம் நம்ம உடம்போட செல்களை பாதுகாக்கிற செயல்பாடுகளுக்கு உதவுற ஒரு முக்கியமான தாது சத்து. அதனால ராலையும் அளவோட உணவுல சேர்த்துக்கலாம். நண்டுலையும் மீன் ரால இருக்கிற மாதிரியே சத்துக்களும் இருக்குது. அதனால நண்டு சாப்பிடுறப்போ சுவைக்கு மட்டும் கிடைக்கல, நம்ம உடம்புக்கு தேவையான பல சத்துக்களும் கிடைக்கும்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் மும்பையில இருந்து அக்தர் அண்ணாவுமே ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மிகவும் காலை வணக்கம், மிகவும் சுவையான தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் உணவுகளில் அதில் வந்து ஓமேகா-3, கொழுப்பு அமிலங்கள் மற்றும் EPA, DHA மற்றும் அத்தியாவசிய விட்டமின்களும், விட்டமின் டி மற்றும் B12 சாதுக்கள் இருக்கு, செலினியம், துத்தநாகம் இது எல்லாமே இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் மனித உடலால் தானாக உற்பத்தி செய்ய முடியாதது. அதனால கடல் உணவுகள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், இரத்த அழுத்தத்தை குறைக்கவும், மூளை மற்றும் கண் பார்வையின் செயல்பாட்டை தூண்டவும் பெரிதும் பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா கடலோர பகுதி மக்களுக்கு இதுவே முக்கிய வாழ்வாதாரமாகவும் முதன்மை உணவு ஆதாரமாகவும் விளங்குறதால உலக உணவு பாதுகாப்பிலும் கடல் உணவுகள் மிக முக்கிய பங்கு வகிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்தர் அண்ணாவுக்கு உங்களோட கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா, அவங்க என்ன படத்துல பாட்டுக்கு என்ன பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அப்படிங்கறதுல இருந்து சித்திரம் பேசுதறி படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூண்ணா. அடுத்ததா ராஸ்வின் அவங்க இணைஞ்சிருக்காங்க களத்துல, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்ன? வணக்கம், பேருந்து ராஸ்வின், நான் பிராமன் தான். ஆனா நீங்க இந்த கடல் உணவுகள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களா? நம்மளே ஃபிஷர்மேன் தான், 7 நாள் நம்ம வீட்டுல கடல் உணவு தான். அதுல சண்டே மட்டும் தான் வீட்டு சிக்கன் எடுக்கிற நாளாவே இருக்கும், சரியா? அதுல வந்து எனக்கு பிடிச்ச மீன் பார்த்தா நான் ராலு, நண்டு, இது ரெண்டும் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு நண்டு வந்து அவிச்சு ஃப்ரை பண்ணி நல்லா சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி ராலும் ஃப்ரை பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால விரும்பி சாப்பிடற ஐட்டம் பார்த்தா இந்த ரெண்டு தான். இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்போர்ட்டான ஐட்டம், அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம்.
4: சரி, இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஊர்ல இருந்து சின்ன பசங்க வளர்ந்தோம்னா இந்த வலை போட்டு நம்மளே சின்ன வயசுல கடற்கரை உரமா மீன் போய் சாப்பிடுவோம், சுட்டு சாப்பிடுவோம் கடற்கரையில. அப்படி ஏதாவது மீனை பிடிச்சி கரையில ஃப்ரெண்ட்ஸோட சுட்டு சாப்பிடுறீங்களா?
3: ஆமா, அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த சுச்சுவேஷன் இருக்கும் வச்சுல. அதே மாதிரி நம்ம கரை பெரிய ஆளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, படகு கொண்டு போய் கடல்ல போய் ஆழமான இடத்துல போய் நம்ம மீன் பிடிப்போம். நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும் வச்சா நம்ம பக்கத்துல போய் சின்ன சின்ன வலைங்களை போட்டு நம்ம நீந்தி நீந்தி பாக்ஸ் வச்சு நம்ம அழகா போய் கடைச்சி மீனை கொண்டு வந்து கரையை வச்சு சுட்டு காட்டின ஏதாவது ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்
4: தான். ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுவாங்க?
3: எனக்கு வந்து நீர்ப்பறவைகள் உள்ள படத்துல உள்ள பாட்டு போடுங்க. நன்றி, தேங்க்யூ.
2: கடல் உணவுகளில் எதுதான் நம்ம பிடிக்காதுன்னு சொல்ல முடியும், எல்லாமே பிடிக்கும். ஒரு மீனாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், நண்டுன்னு சொன்னோன்னே தான் எனக்கே ஞாபகம் வருது. இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் இப்பையும் கூட குழந்தைங்கள்லாம் கடற்கரை சைடு போகும்போது குட்டி குட்டியாக ஒரு ஹோல் மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அதுக்குள்ளெல்லாம் நண்டு இருக்கும். அந்த அலைகள் வரும்போது நண்டு உள்ளேருந்து வெளியே எட்டி பார்க்குறதும், அலை வரும்போது டபக்குன்னு உள்ளே போகிறதும், இந்த மாதிரி சில காட்சிகளெல்லாம் நம்ம கடற்கரை ஓரங்களில் பார்க்க முடியும். நண்டு அப்படின்னு சொன்னாலே அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அதுலேயும் ராலை சொல்லவே வேணாம், ராலையெல்லாம் எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததாக ரஸ்வின் அண்ணா கேட்ட பாடலும், மும்பையில் இருந்து அக்தர் அண்ணா கேட்ட பாடலும் தொடர்ந்து வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:35 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்ப நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமலி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுனா என்னென்ன சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம ஊரு கடலோர பகுதிகளில் நம்ம நத்தை, சங்கு, சிப்பினு இதையெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுற பழக்கம் ரொம்பவே இருக்கு. இது சும்மா சுவைக்காக சாப்பிடுறது கிடையாது, இது நம்ம உடம்புக்கு சேர வேண்டிய எல்லா சத்துக்களும் இதுல இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த வகை கடல் உணவுகள் எல்லாத்துலயும் நம்ம தசைகள் நல்லா வலுவா இருக்க தேவையான புரதச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அது போக உடம்புல ரத்தம் குறைவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கை கொடுக்கிற இரும்பு சத்தும், நம்ம நரம்பு மண்டலம் சோர்வில்லாம வேலை செய்ய உதவுற விட்டமின் B12 சத்தும் இதுல தாராளமா இருக்கு. நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துற துத்தநாகம், நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள்னு எல்லாமே இதுல பொதுவாகவே இருக்கு. சிப்பி சமைச்சு சாப்பிட்டா கழுத்து பகுதியில் இருக்கிற தைராய்டு சுரப்பி எந்த குறையும் இல்லாம கரெக்டா வேலை செய்ய உதவுற சிசிலியம் சத்து சிப்பியில நிறையவே இருக்கு. நத்தையில கொழுப்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால உடல் எடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் ஏறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமா சாப்பிடலாம். அது போக நம்ம எலும்புகளுக்கு நல்ல பலம் கொடுக்கிற மெக்னீசியம், காப்பர் சத்து நத்தையில நிறைய இருக்கு. சங்குக்கறியும் விட்டுட முடியாது, இதுலயும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவுற அளவுக்கு சத்துக்கள் இருக்கு. அப்படின்னு கடல் உணவுகள்ல வந்து சத்துக்கள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டே போகலாம். அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மாமா, பாம்பன்ல இருந்து சோபியா பேசுறேன்.
2: சொல்லுங்க சோபியா, எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சோபியா. சொல்லுங்க, இப்ப கடல் உணவுகள்னா எனக்கு இந்த உணவு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன எதை சொல்லுவீங்க?
3: எனக்கு கனவா ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் குமுளா மீன் சுட்டு கஞ்சி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் வெள்ளவாவல் ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி கூனி இருக்குதுல்ல, அத வந்து தோசைக்கல்ல, வெறும் தோசைக்கல்ல சுட வச்சு அது மேல எண்ணெய் எதுவுமே ஊத்தாத அளவுக்கு சின்ன சின்ன கூனிய உரிச்சு அதுல ஃப்ரை பண்ணி அதை வந்து பழைய சாதத்தோட சைடு சாச்சு சாப்பிட்டோம்னா பங்கமா இருக்கும்.
2: இல்ல எண்ணெய் ஊத்த மாட்டீங்களா தோசைக்கல்ல?
3: எண்ணெய் லைட்டா ஒரு ஸ்பூன் ஊத்துவோம், ஒரு ஸ்பூன் கூட அதிகம் தான்.
2: சால்ட் எல்லாம்
3: புரியல,
2: உப்பு போடுவீங்களா?
3: உப்பு போட மாட்டோம், அந்த குட்டி கூணி இது ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும்.
2: ஆனா லைட்டா இனிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஒண்ணுமே போடலைனா?
3: அது நல்லாதான் இருக்கும், அது சாப்பிட்டுருக்கோம் சின்ன வயசுல, எங்க அப்பா கொண்டு வருவாங்க, நல்லாதான் இருக்கும். அது நல்லா நிறைய ஃப்ரை பண்ணி நான், எங்க அக்கா, எங்க அண்ணன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், நல்லா இருக்கும்.
2: சரி சோபியா, உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி, இவ்வளவுதான் பிடிக்கும்.
3: ஆமா, எனக்கு நண்டு இறால் இதெல்லாம் பிடிக்காது அவ்வளவா.
2: அதெல்லாம் உணவுகளை எதை பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியும், எதையுமே நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப நன்றி சோபியா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ரோஜாவனம் மூவில இருந்து மனமே மனமே சாங் போடுங்க.
2: ரோஜாவனம் மனமே மனமே. ஓகே, தேங்க்யூ
3: தேங்க்யூ.
2: ஆமாங்க, அந்த நாளையில் அந்த கூணிலாம், இப்போ கூணி ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருச்சு, ராமேஸ்வரம் வடக்க வருதா என்னன்னு தெரில, ஆனால் கூணிக்கு விலையுமே கூடிருச்சு. அந்த பொடிசு அதை உரிச்சு தோசைக்கல்ல வச்சு எண்ணெய் லைட்டாக ஊற்றி உப்புலாம் தேவையில்லை. அந்த நாளையில் கஞ்சிகளுக்கு அவசர உணவு அப்படின்னு சொன்னால் கூணி உரிக்கிறதே கொஞ்சம் லேட் ஆகும், அப்படியும் உரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த கூணியெல்லாம் வச்சு கொஞ்சம் ரொம்ப வேக விட்டா ரப்பர் மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஓரளவுக்கு வேக விட்டோம் அப்படின்னா வேக விட்டு கஞ்சியை குடிக்கும் போது அப்பா அப்படி இருக்கு. ஒரு நாள் யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்க, ராலுக்கு இந்த டேஸ்ட் அவ்வளவு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா கூணிக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப அப்படியே அல்டிமேட்டா இருக்கும். நீங்களுமே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: அன்பு தங்கை அமளி ஜெனிஃபருக்கு வணக்கம்.
2: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
2: இருக்கீங்களா? வாங்கி சமைக்கிற பழக்கம் இருக்கா?
4: கண்டிப்பாமா, நாங்க வந்து அதிகமா விரும்பி வந்து நண்டு மீன் இத வந்து விரும்பி சாப்பிடுவோம். குறிப்பா சொல்ல போனா இந்த வந்து கைகளை குறிப்பா சொல்ல போனா நண்டு ரசம் வந்து நாங்க ரொம்ப விரும்பி கடல் நண்டு ரசம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் மட்டும் இல்ல எங்க குடும்பத்திலயே, ஏன்னா அது நீங்க தொடர்ந்து சாப்பிடக்குள்ள நமக்கு வந்து உடல் நலமே உடல் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதனால அது விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி நீங்க கடல் மீன் வந்து நீங்க நம்ம மசால் போட்டு நல்லா ஊற விட்டு அதை நம்ம கல்லு தோசை கல்லு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நம்ம வேகிச்சு சாப்பிட்டோம்னா உடல் கெடுதலும் இருக்காது, உடம்புக்கு நல்லது.
2: எதுவுமே ஊத்தாம?
4: ஆமா ஆமா ஆமா.
2: சுட்டு சாப்பிடுறது சொல்றீங்க?
4: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: நல்லா இருக்கும், அது
4: நல்ல டேஸ்டாவும் இருக்கும். உடல் வந்து எந்த நிலையிலும் பாதிக்காதுமா.
2: கண்டிப்பாண்ணா.
4: இது கொஞ்சம் நாங்க விரும்பி சாப்பிடும். அதுல குறிப்பா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து கடல் நண்டு அந்த ரசம் இருக்குல்ல.
2: அது நார்மலா சாப்பிடுவீங்களா இல்ல சளி கூடிருச்சு இந்த மாதிரினா அப்ப சாப்பிடுவீங்களா?
4: எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை அது சாப்பிடுவோம். அது குறிப்பா எங்க உணவகத்துல விரும்பி கேட்பாங்க, வந்து சாப்பிடுறவங்க எங்க இன்னைக்கு இல்லீங்களாம் பாங்க.
2: அப்ப ஹோட்டல்லயுமே குடுக்கறீங்களா?
4: ஆமா ஆமா. அது வந்து ஒரு சிலர் அதுக்குன்னு இருக்கிறாங்க, அவங்க அதுக்காகவே வருவாங்க.
2: ஓகேண்ணா.
4: அவங்களுக்காக வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப அது பிடிக்கும். கடல் உணவுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கடல் நண்டுமா.
2: ஓகேண்ணா, நன்றி அண்ணா உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
4: அம்மா இன்னைக்கு வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவு நாள்மா.
2: ஓகேண்ணா.
4: அதனால அவருக்கு நம்ம பண்பலை சார்பில் ஒரு அஞ்சலி செலுத்திட்டு அவருடைய பாடல் வந்து சாந்தி நிலையத்தில் இயற்கை என்னும் இளைய கண்ணிங்கிற பாடல்மா.
2: சாந்தி நிலையம்.
4: ஆமா ஆமா.
2: இயற்கை என்னும் இளைய கண்ணி. ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா.
4: நன்றிமா.
2: கடல் உணவு, கடல் உணவுன்னு எடுத்தாலே எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம் நண்டு நண்டு நண்டு ரசம் இப்படிதான். இருந்தாலுமே இறாலையுமே ட்ரை பண்ணுங்க, கணவாயுமே ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
5: நேரம் சரியாக 10:47 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுனா என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
5: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
6: என் பேரு மீனாட்சிம், மாமு கரடுகரை தங்கத்தூர்ல பேசுறேன்.
5: ஓகே, நான் எப்படி இருக்கீங்க?
6: நல்ல நலமா இருக்கிறேன்.
5: ஆ, சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு கடல் உணவுனா, எனக்கு இந்த உணவு ரொம்ப பிடிக்கும்.
6: அதை எப்படி சமைக்கறீங்க? கட்டா மீன் ரொம்ப பிரியமா சாப்பிடுவேன். கட்டா மீன்,
5: கட்டாவா?
6: சரி, கட்டா மீன் ரொம்ப பிடிக்கும்.
5: எனக்கு வந்து அது ரொம்ப பேர் விரும்ப மாட்டாங்க தானே.
6: இருந்தாலும் அவிச்சு உரிச்சு தேங்காய் பூ முருங்கைக்கீரை போட்டு வறுத்து பாதரச வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்.
5: வறுவல் மாதிரி?
6: ஆமா, வறுவல். தொண்டை வறுவல்.
5: ஆனா அது குழம்பு வைக்க முடியாது, நொறுங்கிரும்.
6: குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், நொறுங்க வச்சு வறுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை வறுத்து சேர்த்து போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு, மசில் பண்ணி.
5: ஓகேண்ணா, ஓகே.
6: நான் அதிகமா வீட்டுல அதான் அதிக அதிக அடிக்க வச்சுக்கிறேன். ஆனா பிரியப்பட்ட தீங்குற மீன் கட்டாய மீன் சுட்டு தும்பேன்.
5: கட்டாய மீன் சுட்டு சாப்பிடுவீங்க? இந்த ராலு மீன் கனவா நண்டுலாம்
6: என்ன
5: படத்துல இருந்து என்ன பாடல்
6: வேணும்? எனக்கு
5: வந்து
6: நன்றி, வணக்கம். கடலாசி நேரு நேரு தலைவர், வணக்கம். தூத்து வாங்கி உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
5: தேங்க்யூண்ணா. நம்ம மீரான் யூசுப் அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அவங்களுக்கு கட்டா மீன் தான் ரொம்ப பிடிக்குமா. கட்டா மீன் சில பேர் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு அது ரொம்ப பிரியமாகவே இருக்கும், ஏன்னா சுட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கட்டா கருவாடு, ஆனால் குழம்புல போட்டாலும் கட்டா கல் மாதிரி தான் அப்படியே கட்டை மாதிரி கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அந்த கருவாடை வந்து நொறுக்கி குழம்புல போடுவாங்க, அவ்வளவு மனமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புளித்திருக்க குழம்பு அப்பா வச்சோம்னா அப்படி இருக்கும், சொல்லவே வாய் ஊறும், டெம்டிங் ஆயிரும். ஊறிடும், ஆயில் வச்சு ஊறிடும், அந்த அளவுக்கு இருக்கும். புள்ளி திருக்க வந்து திருக்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ரேர் தான், இருந்தாலுமே வாங்கி இந்த புள்ளி திருக்கையெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்துட்டு எப்பயும் போல அந்த நாளில் அம்மாச்சி மருக வைக்கிற மாதிரி தக்காளி வெங்காயம் புளி எல்லாத்தையுமே கரைச்சி மசாலையெல்லாம் அதிலேயே இது பண்ணி பிணைஞ்சு விட்டு கொதிக்க விட்டு கத்திரிக்காயும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு புள்ளி திருக்கையை போட்டு வச்சு நல்லா மலமலன்னு, சில பேர் முருங்காயுமே போடுவாங்க, சில பேர் கத்திரிக்காய் போடுவாங்க, போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் இந்த குழம்புக்கு இன்னுமே ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா மலமலன்னு கொதிக்க விட்டு நம்ம திருக்க பீஸுகளை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க திருக்க பீஸுகளை எல்லாம் போட்டு, சில பேருக்கு திருக்கையை வந்து ஒழுங்காக பாதி சதை கீழே போட்டுருவோம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ரெக்கை மட்டும்தான் நம்ம விங்ஸை மட்டும்தான் எடுப்போம், நடுவில் உள்ள பகுதியில் எடுக்க மாட்டோம். நம்ம அம்மாமார்கள் வந்து நல்ல தெளிவாக அதை க்ளீன் பண்ணிடுவாங்க, குடலையெல்லாம் வெளியே போட்டு எதையுமே கழிவு அப்படின்னு சொல்லும்போது அந்த மண்டையில் பாதி மட்டும்தான், அந்த கண் மூஞ்சி மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எல்லாத்தையுமே திருக்கையில் எடுத்துருவாங்க. கிளீன் பண்ணி வச்ச திருக்கையை அந்த குழம்புல போட்டு கொதிக்க விட்டு தாளிச்சு எடுத்து சாப்பிடும்போது அப்படியே சைடில் ஒரு அவுச்ச முட்டை பா அப்படி இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஜெபிசன் அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க, என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
7: என் பேர் ஜெபிசன், நான் இங்கே பாமன்ல இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் இந்த கடல் உணவுகள்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களா?
8: ஆமாம், கண்டிப்பாக. நம்ம வாரத்தில் 7 நாளில் 6 3/4 நாள் நம்ம கடல் உணவு தான் சாப்பிட்றதுன்னு.
7: உங்களுக்கு அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு கடல் உணவுனா என்ன சொல்லுவீங்க?
8: எனக்கு பிடிச்ச கடல் உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூனி.
7: பூனி?
8: ஆமாம், பூனி, இந்த சின்ன பூச்சிரால் பூனி, அதுதான் ரொம்ப சுவையாக இருக்கும். மற்ற மீன்களை விட என்ன சீலா வஞ்சனா அது இதுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் விட இந்த பூனி தான் அருமையாக இருக்கு. தட்டில் சோத்த போட்டு இந்த தயிரை ஊற்றி அந்த பூனி தக்காளி வெங்காயம் போட்டு கிரேவி வச்சு அந்த பூனியை வச்சா அது போதும், அதை விட டேஸ்டான ஒரு உணவு எதுவுமே இருக்காது. இல்லை கஞ்சி இஞ்சிக்கு இந்த பூனி தொக்குலாம் இருந்தால் கடல் மேலே ஒரு கடலுக்கு போயிட்டே வர்றோம், வீட்டில் வந்து இந்த கஞ்சி தான் இருக்கு, இந்த பூனி பூனி கிரேவி இருக்குன்னா போதும், சட்டி சட்டியாக உள்ள போட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா அதுக்கு அருமையாக இருக்கு.
7: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நீங்கள் சொல்லவே தெரியாது வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன பார்க்கலன்னு சொன்னாங்க.
8: வாழை மீனுக்கு விலக மீனு கல்யாணம் அந்த பாட்டை போடுங்க ப்ரோ, சேம் சேமாக இருக்கு.
7: நன்றி, நன்றி ப்ரோ.
5: உண்மைக்குமே நம்ம கடல் உணவுகளை எடுத்துட்டோம்னா இதை கழிச்சிருவோம், இதை தான் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுலேயும் கூனி எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், நண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் கூனி, இன்னும் கனவாவை யாருமே வாய் திறக்கலை, கனவாயும் எடுத்து வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கூனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கூனிக்கு ரொம்ப விஷயம் போடணும் அப்படின்னு தேவையே கிடையாது. சும்மா லைட்டாக ஒரு சுக்கா பொடி இல்லையா, வத்தப்பொடி, என்ன இதெல்லாம் சாப்பிடும்போது ஒரு விஷயம் நம்ம மறக்கவே கூடாது. இது இந்த பொருள் ஃபுல்லாக நமக்கு வாய்வு தொல்லையை தரலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெள்ளைப்பூட நல்லா தட்டி போட்டுக்கலாம், முடிஞ்சால் இஞ்சியும் சேர்த்து தட்டி போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கணவாயாக இருந்தாலும் சரி, நண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஒரு பக்கம் சத்தை தந்தாலுமே இன்னொரு பக்கம் நமக்கு ஏதாவது சில உபாதைகளை தரலாம். சின்ன வயசுக்காரவங்களுக்கு இல்லை, ஓரளவு 40+ ஆனவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஜெபிசனை நான் கேட்ட பாடல் ஆல்ரெடி கொடுத்தாச்சு அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வரவூர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: ஆலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுகள்னா என்னென்ன சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், நான் கல்மர் வந்து ராஜி பேசுறேன். நலமா இருக்கீங்களாக்கா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கோம்.
2: சொல்லுங்க, இப்ப கடல் உணவுகள்னா நமக்கு வந்து ரேர்லாம் கிடையாது, கிடைக்கும். உங்களுக்கு கடல் உணவுகள்ல எனக்கு இந்த உணவு பிடிக்கும் அப்படின்னா என்ன உணவு சொல்லுவீங்க?
3: கடல் உணவுன்னு பார்த்தா மீன், நண்டு, இறால், கறவை எல்லாமே டேஸ்டா தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச எதுன்னா இறால் தான்.
2: இறால் சும்மா வத்தல் போட்டே வரட்டி சாப்பிடுவீங்க?
3: ஆமா, அது மாதிரி தொண்டை மீன்ல அந்த கீரை போட்டு குட்டி செஞ்சா அது சூப்பரா இருக்கும்.
2: வறுவல்
3: அப்படி எல்லாமே நல்லாதான் இருக்கு. நம்ம செய்யற முறையிலதான்
2: இருக்கு,
3: நல்லா இருக்கு.
2: சரி, இந்த ரால் எல்லாம் சொன்னீங்கல்ல, ரால் எல்லாம் உங்க வீட்டுல என்ன மாதிரி வைப்பாங்க?
3: அது கிரேவி மாதிரி வைக்கிறது,
2: சிக்கன் கிரேவி மாதிரி. சரி, ஓகேண்ணா, நன்றிண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்துல இருந்து மாலை சேந்திரன் சாங்கிடுவோம்.
2: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன்,
3: அந்த படம்
2: பாட்டு. மாலை,
3: மாலை சந்திரன்,
2: மாலை சந்திரனா?
3: ஆமா.
2: தேங்க்யூண்ணா, தந்துடலாம்ண்ணா.
3: ஓகே.
2: கடல் உணவுகள்ல நம்ம எதையுமே இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இந்த வறுவல் வாழை மீன் இருக்குல்ல, அந்த வாழை மீன் வறுவல் சொல்லவே வேணாம், அவ்வளவு அருமையா இருக்கும். முள்ளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வறுவல் பண்ணிருவாங்க. அதை வந்து மஞ்சப்பொடியுமே மீனை வந்து மண்டையை மட்டும் எடுத்துட்டு குடல் இதை எடுத்துருவாங்க. சில பேர் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. மொத்தமா போட்டு உப்பு நல்லா அலசிட்டு மேல உள்ள செதில் எல்லாத்தையுமே எடுத்துட்டு குடலையுமே எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஒரு பெரிய சட்டி, அந்த மீனை ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா ரெண்டா வெட்டிக்கிருவாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சட்டியில போட்டு உப்பு மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா மலமலன்னு கொதிக்க விட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதை கிளீன் பண்ணிடுவாங்க. தோல் முள்ளு கொஞ்சம் கஷ்டம்தான், வாழை மீன் அப்படின்னு சொன்னாலே முள்ளு தான் அவங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த முள்ளையெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அவிச்ச மீனை வந்து முள்ளு எல்லாமே இல்லாமல் சுத்தமாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதை மஞ்சப்பொடி போட்டு தானே அவிச்சு வச்சுருப்போம், அதை ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம கீரைகளின் ராணி அவங்க தான் முருங்கைக்கீரை இருக்காங்கள்ல, அந்த முருங்கைக்கீரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி ஒரு பக்கம் தனியாக வச்சுருவாங்க. இது ரெண்டையுமே சேர்த்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா அதிகமாக இது பண்ணிடுவாங்க. இதுக்கு பச்சைக்காய் இதெல்லாம் போட மாட்டாங்க, வத்தல் தான் போடுவாங்க. காய்ந்த மிளகாய், எத்தனை பேர் பச்சைக்காய் பச்சை மிளகாய பச்சைக்காய்ன்னு சொல்லுவீங்கன்னு தெரில, காய்ந்த மிளகாய் வந்து வத்தல், அந்த வத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வத்தலையும் கிள்ளி வச்சுட்டு சின்ன வெங்காயம் நல்லா வெட்டி பொடுசு பொடுசாக வெட்டி வச்சுட்டு கருவேப்பிலை கடவுளுந்து எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு சட்டி பெரிய சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டு ஓரளவு வதக்குனதுக்கு அப்புறம் சால்ட்டுலாம் போட்டுக்கலாம். ஆனால் மீன்லேயும் நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம், கீரைக்கு கொஞ்சம் உப்பு வேணும்ல, அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஓரளவு கீரை வந்து வெந்ததுக்கு அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாழை மீன், அந்த வாழை மீனையும் போட்டு அதையும் போட்டு ரொம்ப

0: ஒரு நல்ல திக்கான தேங்காய் பால் ரசம், சைடில் வாழை மீன் வறுவல், சூப்பராக இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாட்ஸ்அப்லையாக ஒரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். தங்கச்சி மடத்துலேருந்து டோனா பேசுகிறேன். கடல் உணவுனாலே ஸ்பெஷல் தாங்க. கடல் உணவில் கடல் உணவை பிடிக்காதவங்க யாருங்க இருக்கா? ஆளாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், கனவாவாக இருக்கட்டும், சிங்கியாக இருக்கட்டும், எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே கடல் உணவு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வகையில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த வெட்டு ராளுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா கொண்டு வருவாங்க. ரால் மாதிரியே இருக்கும், அந்த ராலில் ரெண்டு பக்கம் கொம்பு தொங்குற மாதிரி இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இப்போ கடல் போகும்போது என் வீட்டுக்காரர்கள்ட்ட சொல்லிவிடுவேன், எங்கள் எனக்கு அந்த வெட்டு ரால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அவங்க என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க? நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரால் கொண்டு வருவாங்க. என்னங்க நான் கேட்டுவிட்டாலும் இந்த வெட்டு ரால் அது இல்லையா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, ஏமா நீ சொல்றதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடிமா, அந்த இனமே இப்போ கடல்ல இல்லம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நான் சொல்ற வெட்டுரால் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப அந்த இனமே இல்லை, அழிஞ்சு போயிட்டு போல. அதே மாதிரி வந்து என்னதான் காய்கறி வச்சு சாப்பிட்டாலும், ஒரு சாம்பாரே வைக்கிறோம், சாம்பாருக்கு ஒரு 3 காய்கறி காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டாலும், அந்த 1 துண்டு மீன் 1 துண்டு கருவாடு இருந்தா மட்டும்தாங்க அந்த சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா கடல் உணவு அவ்வளவு ஸ்பெஷலுங்க. பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்குமே பிடிக்குங்க. இதுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த கடல் ஓசை எப்பம்க்கு ரொம்ப நன்றி. எனக்கு வந்து கட்டுமரக்காரன் படத்துல இருந்து கத்தும் கடல் உள்ளே ஒரு முத்தெடுத்து வந்தேன், அந்த பாட்டு போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.
0: உண்மைக்குமே அந்த நாளையில் வந்து பூச்சி, அதான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்போ கேட்டிருப்பாங்க போல. இந்த பூச்சி அதுக்கு வந்து அந்த வெட்டுரால் அப்படின்னு சொல்கிறத விட பூச்சின்னு வேறு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கூனியோட தான் அது, பொடி கூனியோட தான் சேர்ந்து வரும். வடக்க தான் இது மோஸ்ட்லி கிடைக்கும், எங்கள் ராமேஸ்வரத்தில் தான் கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பூச்சி ராலுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே இந்த ரால் கூனியை வந்து நம்ம அவ்வளோவா க்ளீன் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ரால் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபோர்க் இருக்குல்ல, நூடுல்ஸ் சாப்பிட்ற ஃபோர்க்கு, அதை வச்சு முதுகில் குத்தி அந்த முதுகில் உள்ள அந்த குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். சில பேர் கத்தி எடுத்து நடுவில் நேர, கொஞ்சம் தெரியாதவங்க நேர கிழிச்சு விட்டு அந்த நடுவில் உள்ள குடலை எடுப்பாங்க. அதை மேபி எடுக்காமல் நம்ம ஒரு வேளை எடுக்காமல் எடுத்து சமைச்சோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நரைச்சி நரைச்சி அந்த மணல் அடிபடுற மாதிரி இருக்கும். இதை இப்படி ரால் வந்து வாங்கினதுக்கப்புறம் கத்தியை வச்சு நம்ம மொத்தமாக அந்த ரால் நீளத்துக்கே கீறி விடுறதுக்கு பதிலாக, முதுகில் கீறுறதுக்கு பதிலாக ஃபோர்க்கை வச்சு நடுவில் நடுமுதுகில் ஒரு 2 இன்ச் இருக்குது, 3 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த 1.5 இன்ச் கேப், 1.5 இன்ச் நீளத்திலேயே குறுக்கில் வந்து ஃபோர்க்கை வச்சு குத்தி எடுத்திங்கன்னா அந்த குடலையுமே எடுத்துடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் மீரான் யூசுப் அண்ணன் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆரோக்கியதாஸ். நான் பாமன் கிராமத்தை சேர்ந்தவன். எனக்கு வயசு இப்போ ஒரு 52 வயசு ஆகுது. ஒரு 82 போல 1982 நடந்த சம்பவம், சிறிது மறக்க முடியாத சம்பவம். எனக்கு ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன ஐபி போட்டு கிடந்துச்சு. அப்போ அந்த ஐபி போட்டில் வந்து ஆள் அப்படின்னு எங்கள் அப்பா ஆள் பார்க்க ஆள் கிடைக்காம இருக்கவும் எங்கள் அப்பா கொஞ்சம் தண்ணி நேரங்களை கண்டு போக முடியாப்பில் நான் கொஞ்சம் விடுசுட்டியாக இருக்கணும் என்னையே கடலுக்கு போகிறேன். சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். கடலுக்கு போகும்போது எப்படின்னா அப்போ அந்த நேரங்கள் வந்து போட்டுகளில் வீஞ்சியெல்லாம் வீஞ்சியே இல்லாத நேரங்கள், நம்ம தமிழ்நாட்டிலலாம் வீஞ்சியே இல்லாத நேரங்க. அதுக்கப்புறம் தான் வீஞ்சி இருந்துச்சு. இப்போ இதுக்கு என்ன வேணும்னாக்கி கம்பாவும் பின்னாடி முன்னாடி வந்து பெரிய ஆளுக்க அந்த போட்டு கம்பாத்தை வாங்கி விடுவாங்க. நான் பின்னாடினு அந்த கம்பாத்தை வளைக்கணும். அவன் மொத பாடு வச்சுக்கிட்டு போயிட்டு பாடு வாங்குறோம். நான் தான் புறமே முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு ஹெவியாக உள்ள ஆள் பழையத்து கூட நான் பின்னாடி பழைய கம்பாத்தை வளைச்சி பழைய கிளப்பி பாடு வாங்கியாச்சு. பாடு வாங்கினா சரக்கு அடித்து போட்டிருக்கு. இன்ஜின் சவுண்டு ஒரு மாதிரி மாறுதுன்னு டிரைவர் போய் இன்ஜினை அமர்த்தி பார்ப்போம்னு இன்ஜினை அமர்த்தினார். அப்போ அந்த ரஸ்டனில் எப்படின்னா அந்த நாசில் மாட்டுற எட்டுக்குள்ள வந்து பரல்னு ஒன்று இருக்குங்க. அந்த பரல் வந்து உடஞ்ச உடனே இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகாது. இதை அவர் டிரைவர் கவனிக்காமல் அமர்த்திட்டு இப்போ என்ன தெரியல சவுண்டில் இன்ஜின் அடிப்போம். இன்ஜின் அடிக்க மறுபடி ஆண்டல் போட்டு தான் அடிக்க இன்ஜின் அடிக்கலை. ஓ ஏமாவங்க மூணு சுற்றுவாங்க. நான் தான் அந்த இன்ஜினுக்கு வந்து கம்ப்ரஷனை போடணும். அவங்க சுற்றி அடிக்கும்போது கம்ப்ரஷனை போடணும். கம்ப்ரஷனை போடுறேன் இன்ஜினே அடிக்க மாட்டேங்குது. அதோட அவங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஆளுக்கு எழுச்சி எவ்வளோ போகல அப்படின்னு இனி ஆங்கிற தள்ளிட்டாங்க. நைட்டு பூரா படுத்துட்டேன். இன்னும் பகல்லையும் கிடக்குறேன். போட்டு தேடி வரல. போட்டுதான் கம்ம கம்மியாக உள்ள நேரங்க, எந்த தொடர்பும் கொள்ள முடியாத நேரம். எனக்கு சின்ன பயிர் என்ன நடக்க போகுது இல்லையா அப்படின்னு சொல்லி நான் ஆயில் டப்பா வெட்டி அதுக்குள்ளே ஒட்டு மீனை பந்து சுட்டி சுட்டு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. குடிச்சுக்கிட்டு சாலியாக இருக்கேன். சாயந்தரம் ஒரு 4-5 மணி ஆச்சு. ஆளுக்கு என்ன ஒரு போட்டக்கான்னு கரைக்கு கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 மணியே போல இருட்டுக்கும்னு எங்க அப்பா ஒரு போட்டோ கொண்டு வந்து போட்டோ எடுத்துட்டாப்ல.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
4: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
5: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
6: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
5: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:27 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுனா என்னென்ன சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேருமே வாட்ஸ்அப்ல அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: குட் மார்னிங் மேம், நான் அனுல் பைசா பேசுகிறேன் ராமநாதபுரத்துலேருந்து. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுனா ஃபஸ்ட்டு மீனும் அப்புறம் இறாலுன்னு தான் சொல்லுவேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் குழம்பு, மீன் வறுவல்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இறால் தொக்கு இல்லை பொரிச்ச இறால், இது எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டு. ஆக்சுவலி கடல் உணவுல எனக்கு பிடிக்கிறது டேஸ்ட் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற ஒரு ஹாப்பி ஃபீலிங்கும் இருக்கு. சண்டேல ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கி அம்மா சமையல் பண்ணும்போது வர்ற ஸ்மெல்லே வேற லெவல்ல இருக்கும். நண்டும் எனக்கு பிடிக்கும், ஆனா நண்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். அந்த அந்த இதோட வந்து ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும், ஆனா டேஸ்ட் ஒர்த்து தான். ஓவராலா பார்த்தா மீன் குழம்பு, மீன் வறுவல், பொரிச்ச இறால் இந்த மூணுமே வந்து என்னோட ஃபேவரேட்டு. சீ ஃபுட் சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும், அப்போதான் அந்த டேஸ்டே வரும். இந்த டாபிக் கேட்ட உடனே எனக்கு வீட்டில் சாப்பிட்ட இந்த சீ ஃபுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ மேம்.
2: ராமநாதபுரத்துல இருந்து நம்ம நூருல் ஃபைசா தான் பேசியிருந்தாங்க. அவங்களோட கருத்துக்களை நல்லாவே தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா கமல் கிங்ஸ்டன், அவங்க ஸ்ரீலங்கால இருந்து மெசேஜ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு எப்பயும் நண்டு பெரட்டல் கறி ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இன்னொரு நேருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரிஜாசா பலவி அண்ணே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம், நான் சுஜாத் ஹோட்டலேருந்து ரிஜாசா பலவி பேசுகிறேன். இன்னைக்கு சூப்பரான தலைப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வகையா மீன் கடல் வாழ் வீணன் மீன் காலு கனவா அப்படின்னு சாப்பிட சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது, நாங்கள் கடற்கரை பக்கத்தில் 1 கிலோமீட்டர் விட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் பிடிச்சது நண்டு. அது பெரிய நண்டா அந்த சீசன் டைத்தில் வரும்ல, அது எவ்வளவு ரூபாயாக இருந்தாலும் சரி வாங்குறது பிள்ளைங்களுக்கு அன்னைக்கிட்டு சாதியான வேட்டையாக இருக்கும். எங்களுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு ஊதாப்பு கன்சுமிட்டு அந்த படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டாக போடுங்க. நன்றி, வணக்கம்.
2: நம்ம ரிஜாசா பகலவி அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு காசாக இருந்தாலும் அந்த சீசனுக்கு வந்து நாங்கள் நண்டை வாங்கி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாமன்லேருந்து தீனா அவங்களுமே கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு சீ ஃபுட் அவ்வளோவா பிடிக்காது, இருந்தாலுமே மீன் வகைகளில் முரள், திருக்கை, கணவாய், இறால் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரேணிகுண்டா படத்தில் கூட ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. தந்துடலான்னா தீனா அண்ணனுக்கு தந்துடலாம். இப்படி கடல் உணவுகளில் வந்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலுமே, ஆனால் நம்ம இறால் நண்டு கணவாய் இதெல்லாம் சொல்லவே தவிர்க்கவே முடியாது. கணவா, இந்த கணவாயில் எத்தனை பேர், குழந்தைகள் சாப்பிடும்போது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அவங்க சவச்சிக்கிட்டே இருக்கணும் மிண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழந்தைகள் வந்து ரொம்பவே இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கணவாவை நல்லா மையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விடலாம், இல்லை அது தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு நம்ம கணவாவில் கட்லெட்டு வடையுமே போடலாம். அந்த வறுவல் இது தான், சின்ன வெங்காயம் பொடிசு பொடிசாக இல்லை பெரிய வெங்காயம் பொடிசு பொடிசாக வெட்டிக்கிட்டு அதில் கீரையுமே போடுவாங்க. கீரை போட்டால் நம்ம குழந்தைகளுக்கு இரும்பு சத்தும் கொடுத்த மாதிரி இருக்கும். கீரையுமே போட்டுட்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டு வெட்டி வச்சுக்கிட்டு தேங்காய் வாய்வுனால வெள்ளப்பூடு சீரகம், அதாவது சின்ன சீரகம் போட்டு பல்ஸ் மோடில் 1:2 அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த கணவாயோட மஞ்சப்பொடியும் போட்டு லைட்டாக போட்டு சால்ட்டுமே போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிடணும். பிணைஞ்சு குட்டி குட்டியாக தட்டை தட்டையாக நம்ம பருப்பு வடை கடைகளில் போடுறாங்கள அந்த மாதிரி தட்டி தட்டி வச்சு தோசைக்கல்ல அளவாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அப்போ நம்ம தனியாக அந்த கனவாவை வத்தலோ இல்லை மிளகாப்பொடியோ இது மாதிரி போட்டு சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கல்ல வடையாக சுட்டு சாப்பிடும்போது குழந்தைகளுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே சைடில் ஒரு ரசமோ இல்லை ஒரு புளிக்குழம்போ. எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜு தான், வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக இன்னொரு நேர்மை நினைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம், நான் போகணும் பேசுறேன். பாபுல இருந்து
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு கடல் உணவுல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த உணவை சொல்லுவீங்க?
5: எனக்கு கனவா பிடிக்கும், நண்டு பிடிக்கும், இறால் பிடிக்கும், சீரா மீன், புள்ளிதிருக்கை. புள்ளிதிருக்கை கூட நாங்க கடல் போகும்போது பெரிய திருக்கா இருந்துச்சு சிலையா, அந்த சிலையில அதில் ரெண்டு இது வால் தெரிஞ்சிச்சு. என்னடா ரெண்டு சிலையா இருக்க, ரெண்டு வால் தெரியா இருந்துச்சு. அந்த வால் மேல வச்சு கால அமைக்க அமைக்க எடுத்தேன் வெடி வந்துச்சு. ஆனா திருக்க வேற இது வேற திருக்க, ஆனா இதுக்குள்ள குட்டி வந்து புள்ளிதிருக்கை.
2: நல்லா இருந்துச்சா? சரி, திருக்கையெல்லாம் வீட்டுல குழம்பு எப்படி வைப்பாங்க? கறிக்குழம்பு மாதிரி வைப்பாங்களோ?
5: கறிக்குழம்பு.
2: ஓகே, நான் நன்றி. நான் உங்க கருத்துக்கு, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? சரி, நான் தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா. பாமல இருந்து பூபாலண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து திருக்க அவங்க கடல் ஐட்டம் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அந்தந்தான்னு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா சூரை டூனாஃபிஸ், இந்த டூனாஃபிஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப பேருக்கு பிடிக்கும்னு சொல்லலாம் பிடிக்காதுன்னு சொல்லலாம். அதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா எந்த அளவு சதையோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களோட மண்டை ரொம்ப கனமாகவே இருக்கும். அதை தூக்கி வெட்டுறதுக்குள்ளே போதும் போது நாயிரும். அதுக்கப்புறம் கிளீன் பண்ண எடுக்கணும். அப்படியே கிளீன் பண்ணி எடுத்தால் அப்படியே இது சிக்கன் பீஸ் மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக குட்டி குட்டி பீஸாக, ரொம்ப குட்டி இல்லை ஓரளவு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை கிளீன் பண்ணி பிரியாணி, சூரை பிரியாணி எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு தெரியல. பிரியாணின்னு சொன்னோடனே நம்ம அங்கிட்டிங்கிட்டு பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படி இப்படின்னு ஓடுவோம். ஆனால் மீனில் பிரியாணி வச்சு சாப்பிட்டாப்பா அப்படி இருக்கும். நீங்கள் சூரை மீனில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். எல்லா ப்ரொசீஜரும் ஒன்று தான், சிக்கன் மட்டன் மாதிரி தான். என்ன மட்டன் சிக்கன், மட்டனை வந்து நம்ம குக்கர்லாம் போட்டு வேக வைப்போம். அந்த மாதிரிலாம் நம்ம திருக்க பிரியாணி சாரி சூரை வந்து அப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை, அது சடனாக வெந்துடும். அதனால பீஸை தனியாக வச்சுக்கிட்டு நம்ம சிக்கனுக்கு இந்த லெமன் ஜூஸு, தயிர் இதெல்லாம் ஊற்றி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, வத்தல் பொடி இதெல்லாம் போட்டு பரட்டி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி பரட்டி வச்சுக்க வேண்டியதான். ஆல்ரெடி எல்லாமே எப்பயும் போல தான். பாஸ்மதி ரைஸ்னால் சூப்பராக இருக்கும். சில பேர் பிரியாணி சொன்னோன்னே நம்ம நார்மல் அரிசியிலே செய்வோம். என்னதான் இருந்தாலும் பிரியாணியை பண்ணும்போது அந்த அந்த இன்னொரு அரிசி இருக்குது சாரி, எனக்கு சடனாக ஞாபகம் வரல. இந்த பிரியாணி அரிசியில் பண்ணும்போது தான், பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது தான் பிரியாணி அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் சூரை மீனில் பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். அந்த சூரையை க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே அந்த மேலே உள்ள தோலை இழுத்துருங்க, தோலை நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. வயிற்றில் உள்ள முள்ளையெல்லாம் எடுத்துருங்க. முதுகுலெலாம் ஒரு ஹார்டான முள் இருக்கும், அதை லைட்டாக வெட்டிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அந்த முள்ளையுமே எடுத்துக்கிறங்க. தோலை பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப செமையாக இருக்கும். இதில் கிரேவி கூட பண்ணலாம். கிரேவியுமே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவியுமே அப்படி தான், சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணலாம். அந்த எல்லாத்தையும் தோல் முள் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் இது சிக்கனா சூரையா அப்படின்னு அதில் உள்ள கலரை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். இப்படி கடல் உணவுகளை எதையுமே நம்ம கழிக்க முடியாது, விரும்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமலி ஜெனிஃபர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடல் உணவுகள்னா என்னன்னு சொல்லுவீங்க? உங்கள் கருத்துக்களை பயிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்
3: பேசுறேன். சொல்லுங்க, உங்களுக்கு கடல் உணவுகள்னா எனக்கு இந்த உணவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இப்படி பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
4: அந்த இறாலு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த நண்டுல பாத்தீங்கன்னா சூப்பு அப்படிங்கறது எல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
3: என்னோட உங்க வீட்டுல எது ரொம்ப விரும்பி வைப்பாங்க?
4: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த நண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதுதான் யூஸ்வலாகவே செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதுவும் அந்த சளியெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட இந்த நண்டு சூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு குடிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு சிறப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட யூஸ்வலாகவே அதை ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இறால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், தொக்கு மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தயிர் சாத்துக்கு, ரச சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு, இதுக்கெல்லாம் செய்யறோம் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கடல் வாழ் உயிரினங்கள், இந்த மீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கருவாடு அப்படிங்கறது சூப்பரா ஃப்ரை பண்ணி, அதுவும் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா அந்த குழம்பு சாத்துக்கு அதை தொட்டு சாப்பிடும் பொழுது அவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிம்பாங்க.

0: ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நமக்கு அப்படியே டேஸ்டாவும் இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணி இருக்கும். அது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, புரோட்டீனுக்கும் நல்லது, உடலுக்கும் ரொம்ப தெம்பும் கொடுக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றினா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து உங்களுடைய விருப்பத்துல ஏதாவது ஒரு பாட்டோட நினைச்சு விடுங்கப்பா.
1: தேங்க்யூண்ணா.
0: தேங்க்யூப்பா.
1: தேங்க்யூண்ணா. நம்ம வேல் சந்திரசேகர் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. அவங்க வீட்டில் நம்ம பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டே சாட்டர்டே சண்டே அப்படின்னா தான் நம்ம சிக்கன் மட்டன் இப்படி எடுப்போம். ஏன்னா நம்ம வாரம் ஃபுல்லாக வெறும் மீன் இறால் கடல் உணவுகளாக சாப்பிடுவோம். சில நேரங்களில் சில வீடுகளில் இந்த வெஜ்ஜு கூட்டுக கீரையோ காய்கறி கூட்டுகளோ, சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு அப்படின்னா ஒரு வெஜ்ஜு கூட்டு, ஒரு காய்கறி கூட்டு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்புறம் ரசம் என்ன தான் இந்த சாம்பார் விஷயம் இருக்குல்ல, சாம்பாருக்கு எப்பயுமே அல்டிமேட் மேட்ச் அப்படின்னா காம்பினேஷன் அப்படின்னு ஒரு ரால் கிரேவியா இருக்கலாம், இல்லைன்னா இத்தனோண்டு கருவாடு பீஸு. பா, சாப்பாடு எத்தனை பிளேட்டு வேணாலும் சாப்பாடு சாப்பிடலாம். சாம்பாருக்கு எப்பயுமே ராலோ மீனோ கனவாவோ இல்லை இந்த கருவாடோ இந்த வெஜ்ஜு குட்டுகளை விட இந்த கூட்டுகள் இருக்கும்போது நம்ம அதிகமாகவே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்துதான் பிரவீனாக்கா அரசமங்கலத்திலிருந்துமே அவங்க கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
2: வணக்கம் சகோதரி. கடல் உணவுல வந்து நம்ம அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே கடல் உணவு எல்லாமே பிடிக்கும். குறிப்பா சொல்லணும்னா நகர மீன், அது வெள்ளை மீன் ரொம்ப பிடிக்கும். நகர மீன் அதை விட ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம நார்மலா பொறிக்காம சில பேர் வந்து மிளகாப்பொடி போட்டு பொறிப்பாங்க. நான் எப்படி பொறிப்பேன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு அந்த மிக்சிங், அதோட கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு பொறிச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மிளகாத்தூள் மட்டும் போட்டு பொறிக்கிறதோட இப்படி போட்டு பொறிச்சோம்னா நல்லா இருக்கும். அப்புறம் இறால் எது வைக்கிறோம்னா இறால் நம்ம ட்ரையாக தான் பொறிப்போம். நம்ம வந்து இப்போ சிக்கன் குழம்பு எப்படி சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இறால் கிரேவி பண்ணால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சகோதரி. நன்றி சகோதரி. எனக்கு வந்து ராம் படத்துல இருந்து அம்மா சாங் போடணும்.
1: நம்ம பிரவீனாக்கா தான் அரசமங்கலத்திலிருந்து பேசியிருந்தாங்க. அவங்க நல்ல கருத்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இன்னொரு நேயருமே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம்மா. மண்டபம் முகேஷ் அம்பானி, கடல் ஓசை எஃப்எம் 90.4 அறிவிப்பாளர். அனைவருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்றைய தலைப்பு, கடல் உணவு வகைகளில் எது மிகவும் பிடித்தது என்று. என்னுடைய ஃபேவரைட் நண்டு என்று சொல்லலாம். நண்டு தான், மசாலா புரட்டல், நண்டு மசாலா புரட்டல் மிகவும் நன்றாக இருக்கும். ஆனால் அதை தினந்தோறும் கொள்வதில்லை, என்றாவது ஒரு நாள் விரும்பி எடுப்பது. எனவே கடல் உணவு வகைகளில் எதுவுமே கழிவு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மீன் வகைகளை பிரியமாக எடுப்பார்கள். அந்த வகையில் எனக்கு மிகவும் பிடித்தது நண்டு என்றே சொல்வேன். அது உடைப்பதற்கு சிரமமாக இருந்தாலும் உள்ளே உள்ள சுவை மிகவும் அருமையாக இருக்கும். பலாப்பழத்தை எவ்வாறு நாம் உற்று நோக்கி கவனிக்கிறோம், மேலே முழுகளாக இருக்கிறது, உள்ளே சுளை அருமையாக இருக்கிறது என்று சொல்லலாம். இதைவிட துரியன் பழம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே பிடிக்கக்கூடிய பழம், பிள்ளை கனி அமுது என்று சொல்லுவார்கள். மேலே முள்ளு முள்ளாக இருக்கும், பிடித்து வெட்டுவதற்கு மிகவும் சிரமம். ஆனால் உள்ளே உள்ள பழத்தின் சுவையோ அடடா, சொல்வதற்கில்லை ஒன்றும். அதுபோல கடல் உணவு வகைகளில் மிகவும் பிடித்தது நண்டு எனக்கு. உங்கள் சாய்ஸில் ஒரு பாடல். நன்றி, வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி.
1: மண்டபத்திலேருந்து நம்ம முகேஷ் அம்பானி அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே இங்கே அந்த கடல் உணவு அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே இது பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது பிடிக்கும் இது பிடிக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் கடல் உணவுனாவே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நண்டு தான் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் பிரித்து உடச்சி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னொரு நேருமே கருத்துக்கள் தந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் தலைமைகளே.

0: கடல் உணவுகள் பொதுவாக வந்து இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதம் தான் என்னைய பொறுத்த மட்டும். காரணம் என்னென்னா, எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான செயற்கை பரிணாமங்களோ இல்லாமல் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு உணவு, உடலுக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காத ஒரே ஒரு உணவு கடல் உணவு மட்டும்தான். ஸோ எனக்கு பிடிச்ச கடல் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முரல் மீன் எனக்கு ஃபஸ்ட்டு முரல், ரெண்டாவது வந்து இறால், மூணாவது வந்து கனவா, நாலாவது வந்து நண்டு. ஸோ இந்த ஐட்டங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் மீனில் வந்துட்டு நிறைய மீன் இருந்தாலுமே கூட எனக்கு ஸ்பெசிஃபிக்காக முரல் மீன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம்.
1: கோயம்புத்தூர்லேருந்து ஜெரால்ட் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே வந்து இந்த மீன் இந்த தனுஷ்கோடி வேளாங்கண்ணி, பெரிய வேளாங்கண்ணி போயிருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து மீன் பொறிக்கிறதெல்லாம் பார்த்தாலே வாய் அப்போவே நமக்கு டெம்டிங் ஆயிரும், வாயில் வந்து எச்சில் ஊறிடும் அந்த அளவுக்கு இருக்கும் மீன் பொறிக்கும் போது. எப்பயுமே இந்த மீன் பொரியலாக இருக்கட்டும், இறால் பொரியலாக இருக்கட்டும், கூனி இறால், கனவா, இந்த மாதிரி பொரியலுக்கு மேலே ஒரு செம்ம காம்பினேஷன் அப்படின்னா சைடில் கொஞ்சோண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு லெமன் ஜூஸை மேலே அப்படியே புளிஞ்சு விட்டோம்னா அடடா அப்படி இருக்கும். இன்றைக்கான நிகழ்ச்சியில் கடல் உணவுகளை பற்றி ரொம்ப விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களுமே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, பாட்டுகள் கேட்குறீங்க, கொஞ்சம் முன்னாடியே வாங்க. நிறைய நேயர்கள் கலந்துக்கிறதுனால நீங்கள் கேட்ட விருப்ப பாடல்களை எங்களால் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலுமே ஒரு சில நேயருக்கு தந்துடுறோம். அடுத்த பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு தலைப்பில் வந்து ஜாலியான தலைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க அமலி ஜெனிஃபர். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 31 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 46 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம செய்யற தொழில நமக்கு மன நிறைவு இருக்கணும். அது மட்டும் இல்லங்க, மன உறுதியோடும் முழு ஈடுபாட்டோடும் அந்த தொழில நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம். அதுக்காக நம்ம பெரிய அளவுல முதலீடு செஞ்சுதான் நம்ம வெற்றி அடைய முடியும்னு இல்லைங்க. நம்ம சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சு கூட அந்த வெற்றியை நம்ம வசப்பாக்கிக்கலாம். அப்படி ஒரு சின்ன தொழில் மூலமா வெற்றிய தன் வசம் ஆக்கிக்கிட்ட வனிதா பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். தேனி மாவட்டம் சின்னமண்ணூர் பக்கத்துல இருக்கிற கரிசப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வனிதா கூட தட்டு மூடின்னு நம்ம தினந்தனம் பயன்படுத்துற 120 வகையான வீட்டு உபயோக பொருட்களை வாழைநார்லே தயாரிச்சு அசத்திட்டு வராங்க. பிகாம் படிச்ச வனிதா முதல்ல ஒரு துணிக்கடையில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோட பொருளாதாரத்துக்கு நம்மளால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு அப்போ அவங்களோட ஊர்ல நடந்த வாழைநார்ல இருந்து பொருட்கள் செய்யறதுக்கான பயிற்சி வகுப்புல கலந்திருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலுமே அதோட நிக்காம கோவையில இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்துல போய் ஒரு 10 நாள் அங்கே தங்கி இருந்து வாழை மட்டையில இருந்து வாழை நாரை பிரிச்சு எடுத்து அதுல என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் செய்யலாங்கிற அடிப்படையுமே தெளிவா கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறம்தான் வாழை நாரை வச்சு நம்மளும் தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலான்னு நம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இதுல இவங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சொந்தமா வாழைத்தோட்டம் இருந்திருக்கு. அப்புறம் என்ன, தொழில் தொடங்குறதுக்கு தேவையான மூலப்பொருளே இவங்க கிட்ட இருந்ததால அடுத்தடுத்து வேலையை தொடங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் மட்டும் செலவு பண்ணி வாழை நாரை பிரிச்செடுக்கிறதுக்கான மிஷின், அப்புறம் வாழை நாரை சேர்த்து கட்டுற கைத்தறி மிஷினையும் வாங்கிட்டு தன்னோட தோட்டத்துக்கு பக்கத்திலேயே தொழில் செய்யறதுக்கான ஒரு கட்டிடமும் கட்டியிருக்காங்க. ஆரம்பத்துல வாழை நார் கூடையும் கப்பு மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. என்னதான் நம்ம ஒரு தொழில் தொடங்கினாலும் ஆரம்பத்துல அதை விற்கணுங்கிறது கொஞ்சம் சவாலான செயல் தானே. அப்படிதான் வனிதாவுக்கும் இருந்திருக்கு. அப்புறம் ஸ்கூல் காலேஜ்ல போய் பேசி அங்க ஸ்டால் போடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கொண்டு வந்த பொருட்களை பார்த்த எல்லாருமே வாழைநாரில் இப்படி எல்லாம் பொருட்கள் செய்ய முடியுமான்னு ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு அதை வாங்கவும் செஞ்சிருக்காங்க. தன்னோட கணவரோட தம்பிக்கிட்ட சொல்லி விளம்பரப்படுத்துறதுக்கான வேலையும் தொடங்கியிருக்காங்க. இதனால நிறைய ஆர்டர் நிறைய ஊர்கள் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. ஒரு சிலர்லாம் கேட்பாங்கல்ல, ஒரு சுடிதார் தைக்க கொடுத்தோம்னா எனக்கு அந்த மாடல்ல தச்சுத்தாங்க, அனார்கலி மாடல்ல தச்சுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதே மாதிரி இவங்க கிட்டையும் ஒரு சில பேர் வாழைநார்ல ஒரு சில பொருட்களை சொல்லி இதை செஞ்சு தர முடியுமான்னு கேட்கவும் இவங்களுக்கும் ஒரு ஐடியா வர வித்தியாசமா ஒவ்வொரு பொருட்களும் செய்ய ஆரம்பிச்சு இப்போ பர்ஸ், பென்சில் ஸ்டாண்டு, கால் மிதியடின்னு கிட்டத்தட்ட 120க்கு மேல பொருட்களை செஞ்சு விற்பனையும் பண்ணிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களுக்கும் இவங்களோட இந்த படைப்புகள் எல்லாமே பயணம் போயிட்டு இருக்குங்க. சொந்த கிராமத்துல இருந்தே மாசம் 5 லட்சம் வரைக்கும் வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொழில் இவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணலங்க, இவங்களை சார்ந்த ஒரு 15 பெண்களுக்கும் அப்புறம் நம்மளோட சுற்றுச்சூழலுக்குமே நல்லது பண்ணிருக்குன்னே சொல்லலாம். மன உறுதி நம்பிக்கை இந்த ரெண்டுமே இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம்னு நிரூபிச்சிருக்கிற வனிதாவுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்து தெரிவிச்சுக்கலாம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலயுமே பெண்களுக்காக நிறைய தொழில் பயிற்சி வகுப்புகளும் நடத்துறாங்க. பெண்கள் அதுல கலந்துட்டு கூட நம்மளோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்மளும் முயற்சிக்கலாமே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சூலியான்சு. வணக்கம். மூக்கூர். நாங்கள் சின்ன பிள்ளையிலே நாங்கள் வந்துட்டோம். இங்க வந்த பின்னாடி வளர்ந்து இழந்த பின்னாடி ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சாங்க. நான் இன்னைக்கு கெட்டி கொடுத்ததுல இருந்து 100 நாள் வேலை வச்சிருக்கேன். கிங்காப்புங்களா வேலை வச்சிருக்கேன். இது மீன் வித்துருக்கேன். கொத்தனார் வேலைக்கு போயிருக்கேன். நான் கெட்டி கொடுத்த பின்னாடி என்னை வேலை வைக்காம சாப்பிட்டதே கிடையாது. இன்னும் வரை நான் அரசாங்க வேலை பார்க்கறேன். புருஷன்ட்ட அடி வாங்க மாட்டேன். பிள்ளைகிட்ட அடி வாங்குறேன், மிதி வாங்குறேன். வாழ்க்கையில் எல்லாமே என்னால் நடக்கு. யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டேன், போகவும் மாட்டேன். யார் என் வேலை உண்டு, என் வெட்டி உண்டு. வருவேன், என் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிடுவேன். வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் அரசாங்க வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா இல்லை, அம்மா இல்லை, என் கூட பிறந்தா யாரும் இல்லை. நான் ஒரு ஆளாகத்தான் இருக்கேன். புருஷன் இருக்காப்புல பிள்ளை இருக்குது. பிள்ளைகளாம் இருந்து எனக்கு ஆதரவு கிடையாது. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. எந்த ஆதாரம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல இருந்து தொங்கிக்கிட்டு இருக்கேன். நல்லா ஓடிக்கிட்டு தான் புருஷம் பிள்ளை இருக்காங்க. என்ன குடிப்பான், அடிப்பான். 2-3 நாள் கோயில் கிடக்கிறது மாதிரி வர்றது. இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், என் வாழ்க்கை நான் இப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நைட் டியூட்டினா அதான் எனக்கு வேலை. நர்ஸுமார்களுக்கு துணைக்கி இருக்கிற வேலை. எத்தனையோ விரவு கட்டை செத்த குணத்தையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தைரியம் அனுப்பேன். மேலெல்லாம் தொட்டு பார்ப்பேன். ஐஸா இருக்கேன். நான் எதுவுமே இப்போ பயப்பட மாட்டேன். மண்டையோட ஸ்டோர் வருவாங்க, காலை வெட்டிட்டு வருவாங்க, கையை வெட்டிட்டு வருவாங்க. அதெல்லாம் ரத்தத்தை அப்படி இருந்தாலும் எனக்கு சுகர் தான். அப்படின்னா மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு அந்த வேலையில நிற்கிறேன். 3 வருஷம் ஆகிட்டு நான் போய் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாலும் 108 வர வச்சு நான் அனுப்பி விடுவேன். எல்லாரும் சேர்ந்து இங்கே 7 ரூபாங்கிற ஒரு நல்லது நம்மள கொள்ளாது நம்மள வெந்த வெஞ்சி சோத்தை தவிர எதுவும் கிடையாது. இந்த மகன் சாப்பிடாம இருக்கானா பொங்கியும் பொங்காமையும் அவனை வச்சுக்கிட்டு சோறுங்க முடியாது. தாய்க்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தையும் இல்லாமல் இருக்கு. 1 மாதம் ஆகிட்டு இப்படித்தான் நான் இருந்துக்கிறேன். எனக்கு நான் தாய் வீட்டில் கஷ்டப்பட்டேன். எங்கள் அப்பா குடியாராக தான் என்னை நல்லா வச்சாக வாங்கினாக வச்சாக கெட்டு கொடுத்து வந்து எனக்கு நிம்மதி அடையாது. ஒரே வாழ்க்கை வேலை பார்த்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். என்னை அறுக்க வச்ச காலத்துக்கு நான் வேலை தான் பார்த்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம். சூலியான்ஸ், பிராந்தீஸ் நகர்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
3: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
2: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு, பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதோ, இல்ல பெரியவங்க சாயங்கால நேரத்துல சூடா காஃபி குடிக்கும் போதோ, இல்ல டீ குடிக்கும் போதோ, இல்ல அதிகமா மழை பெய்யற நாட்கள்லயோ நம்மளுக்கு சூடா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னவா இருக்கும்னா, இந்த பஜ்ஜி போண்டா. ஆனா அதையுமே தாண்டி ஒரு பொருள் இருக்குங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, இன்னொரு குழு கொடுக்குறேன். பாம்பன் பகுதிகளில் இருந்தீங்கன்னா சண்டே சண்டே பாம்பன்ல சந்தை இருக்கும். அந்த சந்தையில சுட சுட 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்பனை பண்ணுவாங்க. கூட்டமே அங்கதான் இருக்கும் கூட சொல்லலாம். இப்போ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க, சமோசா தான். குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுமே 50 ரூபாய் 100 ரூபாய்க்குலாம் பார்சல் கட்டி வாங்கிட்டு போவாங்க. என்ன 5 ரூபாய் சொல்றீங்க, எங்க ஊர்ல எல்லாம் 7 ரூபாய் 10 ரூபாய் விக்கிறாங்களேன்னு யோசிக்க வேண்டாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஏத்த மாதிரி விலை மாறுபடும்ல. அவ்வளோ பெரிய சந்தையில கிட்டத்தட்ட மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் ஆட்கள் வர தொடங்கி 10 மணி வரைக்குமே மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கும். ஆனா ஒரே ஒரு கடை மட்டும்தான் இருக்கு, அந்த கடை அப்படியே இருக்கட்டும். நம்மளும் இந்த சமோசாவை கொஞ்சம் வித்தியாசமா, அதாவது இந்த வெங்காயம் வைக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் மட்டன் வச்சு செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ல. மட்டன் வச்சா மட்டன் விக்கிற விலையில இப்ப அதுதான் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயங்க, வெறும் வெங்காயம் வச்சு செய்யும் போதே மக்கள் இவ்வளவு விரும்புறாங்கன்னா மட்டன் வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பா விரும்பி வாங்குவாங்க. இன்னைக்கான நெய்தல் பண்ணி நிகழ்ச்சியில மட்டன் சமோசா எப்படி செய்யலாம் தான் தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நம்ம தெரிஞ்சுக்க போற இந்த மட்டன் சமோசா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னா, கோதுமை மாவு ஒரு 400 கிராம் எடுத்துக்கணுங்க, மைதா மாவு ஒரு 100 கிராம், சோடா உப்பு கொஞ்சமா எடுத்துக்கலாம், வெண்ணெய் ஒரு 30 கிராம், ஆட்டுக்கறி ஒரு 300 கிராம், இஞ்சி 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு போதும், பூண்டு ஒரு 5 பல்லு, பச்சை மிளகாய் ஒரு 8, மல்லித்தலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1, அப்புறம் எண்ணெய் உப்பு ரெண்டுமே தேவையான அளவு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல கோதுமை மாவு, மைதா மாவு, சோடா உப்பு, வெண்ணெய் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கொஞ்சம்ல தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசையணும். மாவு கெட்டியாவும் உருட்டுறதுக்கு ஈஸியாவும் வர்றது மாதிரி நல்லா மாவை அடிச்சு பிசைஞ்சு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சுக்கணும், அப்புறம் மல்லித்தலையும் பொடியா வெட்டி வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் வெட்டி வைக்க வேண்டியதான். இப்போ கறிய உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு முதல்ல வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மல்லித்தலை போட்டு லேசா வதக்கிட்டு கறியையும் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு அந்த நீர் வத்துற வரைக்கும் அதை கொஞ்சம் கிளறி கிளறி எடுக்கணும். இப்போ பிசைஞ்ச மாவை எடுத்து மறுபடியும் ஒருக்கா நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவை சின்ன எலுமிச்சை மிளகாய் சைஸ் இருக்குல்ல அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டையா எடுத்து உருட்டி எடுத்துட்டு அதை ஒவ்வொரு உருண்டையா பூரி கட்டி வச்சு தேய்க்கணும். வட்டமா தேய்ச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கடைகள்ல எல்லாம் பொட்டலம் அடிக்கிறத பாத்திருப்போம்ல, சோ அதே மாதிரி பொட்டலம் அடிக்கிற மாதிரி மடிச்சு நம்ம வேக வச்ச கறியையும் அதுக்கு முள்ள மடிச்சு வச்சு அந்த ஓரத்தை நம்ம தண்ணி தொட்டு அழுத்தினோம்னா அது நல்லா மூடிரும். இப்போ இந்த மாவு பொட்டலத்தை நம்ம லேசா அழுத்திட்டு எண்ணெயில போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதாங்க. சமோசா மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊத்திட்டு அந்த சமோசா செவக்குற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்பந்தான் மொறுமொறுப்பாவும் ருசியாவும் இருக்குங்க. இந்த மட்டன் சமோசாவை நம்ம சாயங்கால நேரங்கள்ல வீடுகளை செஞ்சு கூட விற்பனை பண்ணலாம், இல்லனா டீ கடைகள்ல கொடுத்தும் நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், சின்ன சின்ன தள்ளு வண்டிகள்ல போட்டும் மக்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல கூட நம்ம விற்பனை செய்யலாங்க. முதல்ல நம்ம தொடங்கும் போது கொஞ்சமா செஞ்சு விற்பனை செய்யணும். சோ நம்ம செய்யற டேஸ்ட் மக்களுக்கு புடிச்சு போச்சுன்னா அப்புறம் பாருங்களேன், கூட்டமே அங்கதான் அலமோதும். இதையும் நம்ம ஒரு தொழிலா செஞ்சு கூட லாபம் பார்க்கலாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா? இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: கொட்டாவி எப்படி வரும்னு ஒரு சில பேர்கிட்ட கேட்டேங்க. ஒருத்தங்க சொன்னாங்க காலையில எந்திரிச்சதும் வரும்னு, ஒருத்தங்க சொன்னாங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி வரும்னு, இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா சோர்வா இருந்தா வரும், ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னா வரும், நம்ம ஏதாவது ஒரே விஷயத்த நினைச்சிட்டு இருந்தா வரும், நம்ம பதட்டமா இருந்தா வரும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன எல்லாமே சரிதாங்க. ஆனா நம்மள பல பேரும் இந்த கொட்டாவி வர்றதுக்கு முக்கியமான காரணமா நினைக்கக்கூடியது ஒன்னு பசி, இன்னொன்னு தூக்கம் இல்லாம போறது. இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில இது பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. எப்பவாச்சும் கொட்டாவி வந்தா அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா தொடர்ச்சியா அப்பப்போ கொட்டாவி வந்துட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம உடல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் கொட்டாவி விட்டாங்கன்னா அதை பாக்குறவங்களும் அப்படியே கொட்டாவி விடுவாங்க. இப்படி கொட்டாவி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம சரியா தூங்கலன்னா நமக்கு கொட்டாவி வரும். ஆனா நம்ம நல்லா தூங்கியுமே கொட்டாவி வருதுன்னா நம்ம உடல் ரொம்ப சோர்வா இருக்குன்னு அர்த்தம். இது எதனால வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ரெண்டாவதா தூக்க கோளாறுன்னு சொல்வாங்க, அதாவது தூங்கும் போதே மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவாங்க. மூணாவது கேட்டீங்கன்னா மன அழுத்தம், அப்புறம் பதட்டம். நம்ம டென்ஷனா இருக்கும் போது நம்மளோட உடல் வந்து அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணும்னா டீப் பிரீத் எடுக்கும். சோ இப்படி ஆக்சிஜன் உள்ளிழுக்க முயற்சி செய்யும் போது அந்த நேரத்துல சுவாச சுழற்சியை கட்டுப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த கொட்டாவி வரும். அதனால கொட்டாவி வருதுனாலே நம்மளோட மன அழுத்தத்தை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாலாவதா நம்மளோட உடல் நலத்துல இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் காரணமா கூட இந்த கொட்டாய் வருங்க. குறிப்பா இந்த இதயம் சார்ந்த நோய்கள் இல்லைன்னா நரம்பு சார்ந்த நோய்களோட அறிகுறியா கூட இது இருக்கலாம். அதனால எந்த காரணமும் இல்லாம அடிக்கடி கொட்டாவி வருதுன்னா அசால்ட்டா இருக்காம டாக்டரை பார்த்து அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு சிகிச்சையை எடுத்துக்கணும். அஞ்சாவதா ஒரு சில மருந்துகளோட சைடு எஃபெக்ட்னாலையும் இந்த கொட்டாவி அடிக்கடி வரும். குறிப்பா நரம்பு மண்டலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளோட விளைவாலையும் இந்த கொட்டாவி அடிக்கடி வரும். ஒரு சில மருந்துகளுமே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்மளுக்கு தூக்க கலக்கத்தை உண்டு பண்ணும். அதனால கூட இந்த கொட்டாவி வருங்க. டாக்டர் கிட்ட நம்ம முன்கூட்டியே கேட்டுட்டு கூட மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகளை நம்ம தவிர்க்கிறது நல்லது. என்ன விஷயமா கொட்டாவி வந்தாலுமே தொடர்ந்து வந்துச்சுன்னா நம்மளோட ஹெல்த் சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இது ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே வர்றதுதான். அதுலயுமே குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், கணவரை பாத்துக்கணும், குழந்தைங்களோட படிப்பை பாத்துக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையானதை அப்பப்போ செய்யணும். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு கூட நைட்டு நேரத்துல அதிகமான தூக்கம் இருக்காது. அதனாலவே முக்கவாசி பெண்கள் இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு போவாங்க. இதனால கூட அவங்களுக்கும் இந்த கொட்டாவி தொடர்ந்து வரும். இப்படி கொட்டாவி பெண்களுக்கு அடிக்கடி வந்துச்சுன்னா பெண்களும் தங்களோட ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னக்கா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட, அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
7: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நம்ம தமிழக அரசு வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அதுலயுமே குறிப்பா சொல்லணும்னா அந்த கடன் உதவித்தொகை வழங்குற திட்டமும் நல்லா செயல்பட்டு வருதுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஊராட்சியிலுமே பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு கீழே ஒரு அலுவலகம் இருக்கும். இதுக்கு கீழே தான் மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் செயல்பட்டு வராங்க. இப்போ வந்து நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு திட்டம் வருதுன்னா இது பஞ்சாயத்து குழு கூட்டமைப்பு மூலமா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரும். இந்த சுய உதவி குழுக்கள் மூலமா டைரக்டா பெண்களுக்கு போகும். எதுக்காக இதை சொல்றேன்னா, கவர்மெண்ட்ல இருந்து சிறு குறு தொழில் முனைவோருக்கான கடன் வழங்கும் திட்டம் எல்லாம் இருக்குல்ல, இந்த திட்டத்துல கடன் தொகை பெறணும்னா கண்டிப்பா அந்த பெண் மகளிர் சுய உதவி குழுல ஒரு உறுப்பினரா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பெண்களை பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினரா இல்ல, ஆனா அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம வெளியெல்லாம் அந்த தொழில் தொடங்குறதுக்காக அமௌண்ட் வாங்கணும்னா வட்டிக்கே ஒரு பாடு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. சோ அதனால 18 இருந்து 55 இருக்கிற பெண்களா இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல சேர்ந்து கூட நீங்க இதுல பயனடையலாம். சோ நீங்க ஒரு தொழில் தொடங்க போறீங்க, அதுக்காக கடன் உதவி தொகை வாங்க போறீங்க அப்படின்னா இந்த உதவி குழு மூலமாவும் நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுக்கு உங்களோட ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட போட்டோ, இது எல்லாத்தையுமே நீங்க விண்ணப்பத்துல இணைச்சதுக்கு அப்புறமா மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு உங்களுக்கான கடன் உதவி தொகை பெற விண்ணப்பிப்பாங்க. இப்ப நான் சொல்ற இந்த தொகை எல்லாமே உறுப்பினரா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழுவா சேர்ந்து விண்ணப்பிச்சுட்டு அதுக்கான தொகை பஞ்சாயத்து குழு மூலமா சுய உதவி குழுக்கு வரும். சோ அங்க இருந்து உறுப்பினர்களுக்கு கடன் தொகையை பிரிச்சு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தங்களுக்கு 30,000 70,000 வரைக்குமே கொடுக்கறாங்க. இந்த தொகைக்கு வட்டி எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, 1 வட்டி தான் வாங்குறாங்க. இதே இது நம்ம வெளியே வாங்கினா நிறைய வட்டி கொடுக்க வேண்டியது இருக்கும்ல. சிறு தொழில் தொடங்க கடன் தொகை வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சுய உதவி குழுக்கள்ல உறுப்பினரா ஆகிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் பெண்களுக்காக வர இருக்கு. இப்ப எப்படி நமக்கு ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாம் முக்கியமா இருக்கோ அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு உறுப்பினருக்கான அடையாள அட்டையும் கொடுக்க போறாங்க. எதுக்காகன்னு நமக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருந்தது நாமதி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று 3ஆம் பிறை மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட தின்னா தின்னா தின்றுக்கிட்ட தின்னா நாக்கு தின்றுக்கிட்ட.

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: என் பேர் நம்பிச்சாமி, நான் சின்னப்பாளம். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு போயிருந்தேன். திருக்கலைக்கு அலை அலைக்கிட்டு கிளந்தேன். அந்த நைட்டு புயல் கிளம்பிடுச்சு, காற்றும் புயலும். விடிய விடிய 3 கடலாக பிடிச்சிச்சு வள்ளத்தில். காலையில் வலை பிடிக்க போகும்போது விரிவான கிளம்பி இருக்கிறச்சு வலை. கடை பிரிஞ்சு வருமா, அதுக்குள்ளே எம்பிருக்கிறச்சு வலை. வலையை வெட்டி விட்டு அந்த கையில் போயிருந்து மரம் முடிக்கிட்டு வந்தோம். அந்த விரிவானுக்கிட்ட வர மரம் வலையை வெட்டிட்டு அதோட உடையாந்து இருக்கும்போது கடை கிளம்பிடுச்சு. கடை கிளம்பினோடனே வள்ளத்தை தூக்கி விட்டுருச்சு. தூக்கி விட்டால் நேராக சாயம் வந்துச்சு. வெள்ளம் சாயம் தோணுதான் கடை பிடிச்ச கூட அதை நிமிந்துச்சு வெள்ளம்ல. எங்கள் மனநில உயிரை போயிருந்தே இருந்தேன். வல்லம்னா தாண்டிச்சோட நேராக சுழலு தான் போவான். முடிஞ்சு தனுசுல காற்று ஏறி கச்சான். நீஞ்சோம்னா முடியாது. கரையிலேருந்து தனுசுனா நல்லா தெரியும் பக்கத்துல. அவளை நீ வாடும் காற்று. ஆமாம், அந்த தனுசுக்குட்டியில் வந்து பொட்ட கடல் சோழ காற்றுக்கு கடை எல்லா பக்கமும் இப்படியே ஆரம்பிச்சிருச்சு. வல்லத்துக்குலாம் சேதாரம்ல சுக்கா மட்டும் உடஞ்சிருச்சு. கடை தூக்கிட்டதில் சுக்கா உடஞ்சி கம்பை வச்சு கட்டிக்கிட்டு, காணா கம்புக்கு பேரில் ஒரு கம்பை வச்சு கட்டிக்கிட்டு சுக்காலே வச்சு கட்டி அதை வச்சு பிடிச்சிக்கிட்டு விட்டியாந்தேன். அந்த கரை வந்து சேர்ந்தது பெரிய அண்ணா ஒருத்தன் தான். அதை விட தப்பிச்சா முளைச்சோம்னா ஆள் வந்துட்டான். அதில் மொத்தம் 5 பேர் போனோம். நான் ஒரு ஆள், முன்னிசாமி ஒரு ஆள், வெள்ளச்சாமி பூவாள், பால். 5 பேர் போன இடத்துல அப்படி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. இப்படி இப்படி கடை 3 கடலாக பிடிச்சி வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்த கரையை. அடுத்த கடலில் போகலை, கொஞ்ச நாளாக போட்டுட்டேன் அதோட. அப்படி கோயில் இதுக்குன்னு சொல்லிட்டா மற திருப்பி போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வராது. ஒரு ட்ரிப் அடி விட்டோம்னா மறு ட்ரிப் போகிறதுக்கு மனசு வராதுல்ல. அதோட கொஞ்சம் பார்த்தோம் போகுது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று மூன்றாம் பிறை மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மூன்றாம் பிறை மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
1: நரி கதை.
0: ஐயா அத சொல்ல,
1: இறங்கு முதல்ல கீழே உட்கார்.
2: சரி சொல்லு.
1: நரி கதை தானே?
0: ஆமா.

0: ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி, நீல நிற சாயம் பச்சை பொட்டி ஒன்றிலே, அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்தி விட்டாரு. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மத்த மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ,
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீலநரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற,
1: நீயே அழுத.
0: நான் புலி, சிங்கம், மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்போ சரி, சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது, நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது. நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசா வேஷம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்டு ஓடி போச்சு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று மூன்றாம் பிறை மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று மூன்றாம் பிறை மற்றும் புன்னகை மன்னன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு நம்மள மாதிரி ஒரு பையன் எப்ப பார்த்தாலும் மனைவியை அடிப்பானாங்க, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி அடிப்பானா. போகும்போது ஒரு 2 அடி அடிக்கலன்னா அவனுக்கு ஆறாது, அது உரிமை. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொல்லுங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் காதை கொஞ்சம் மூடிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போய் சொன்னேன் என்னங்க சொல்வாங்க, புருஷன் தானே அடித்தான், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனா சேர்ந்து அடித்தா வந்து சொல்லு. ஆனால் அடி வாங்கிறது ரொம்ப கஷ்டங்க, மன்னிக்கோங்க. லிடியா காட்சா சொல்லுகிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதும்பாங்க. அவ எத்தனை பேருக்கு இங்கே புரியுது, ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ அந்த பண்டாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அவர் எப்போவுமே நைட் ஷோ பார்ப்பார் படம். அவர் நைட் ஷோக்கு போயிருக்கிறாரு, போகும்போது சைக்கிள், அப்போ பழைய கதை இது, அப்போ டைலமா இருக்குல்ல, அது இல்லை. போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு, சைக்கிளை ஒடிச்சு ஆளை வச்சு அடிச்சிருக்குது. எங்கேருந்தா வந்த அவன் குடிச்சிட்டு சினிமா டிக்கெட்டை தொலைச்சிட்டான். எங்கடா போன, திருட போனியா திருட போனியான்னு அடிச்சிருக்குது. 4:30 இல்லை, இவன் ஒத்துக்கிட்டு வரமாட்டான்றதுனால விட்டுருச்சு. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த அம்மா ஓன்னு அழுது, வெந்நீர் வச்சு உடம்புக்கு ஊற்றி அந்த பத்தெல்லாம் போட்டு கஞ்சி காய்ச்சி குடித்து படுக்க வச்சிருச்சு. அடுத்த நாள்லேருந்து அந்த ஆள் பொண்டாட்டி அடிக்கிறத விட்டுட்டான். ஏன்னா காரணமே இல்லாமல் அடி வாங்கிறதுனா அது எப்படி வலிக்கோங்கிறத அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை, இப்படி ஒரு சிறுகதை. இதை படித்தான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸில் மாட்டிக்காமலேயே பொண்டாட்டி அடிக்கிறது விடுவானா இல்லையா? அதுக்கு தான் படிக்கணும். சில அனுபவங்கள் என்பது நாம பெறுவது என்பது இல்லை, எழுத்தாளர்களுடைய அனுபவங்களுக்குள் சென்று நாம் அப்படி ஒரு ஒரு பக்கமாக சேர்ந்து வருகின்ற பொழுது. நெல்சன் மண்டேலான்னு ஒரு சின்ன புக்கு படிச்சுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்னங்க அது, என்ன வாழ்க்கை அது? அவருடைய வாழ்க்கை பற்றி அந்த சின்ன புத்தகம் எத்தனையோ ஆண்டு கால வரலாறை நமக்கு சொல்லுகிறது. இப்ப சமீபத்தில் ஏன் படிக்க வேண்டும்னு சொல்ல வேற ப்ராஜெக்ட் அவரை கொடுத்துட்டாங்களா, சில விஷயங்களை படிக்க வேண்டியதாக போச்சு. நான் படிச்சுட்டு வந்தால் தானே சொல்ல முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு குறிப்பு ஒன்று பார்த்தேன் ஒரு புக்கில், நம்பி கெடுவதுன்னு ஒரு வகைங்க, நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு வகைங்க. 2 வகை என்னன்னு சொல்லவா, கோழி இருக்குல்ல, கோழி அதை வெட்டி குழம்பு வைக்கிறோமா இல்லையா, ஆனால் அதை நம்ம காலையே சுற்றுதா இல்லையா, இது நம்பி கெடுவது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது தெரியுமா, காக்கா. ஒரு நாளாவது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம், தொடுவோம், கிட்ட போகும்போதெல்லாம் அதை நம்மளை பிடிக்க வர மாதிரியே பயந்து ஓடும் தெரியுமா. இது சொல்லியிருந்ததுங்க அந்த செய்தி. ஆமாம்ல, நம்பிக்கெடுவது ஒன்று, நம்பிக்கையே இல்லாமல் வாழ்வது ஒன்று. கல்வி இருக்குல்ல, கல்வி ஏன் படி படி படின்னு சொல்கிறோம் தெரியுமா? பாரதியார் சொன்னார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு அப்புறம் அதெல்லாம் இல்லை. பாரதிதாசன் சொல்லிட்டு போயிட்டார், காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி நூலை படி, மத்தியானம்லாம் தூங்காத, சாயந்தரம்லாம் விளையாட போவான். ஏன்னா அந்த டைம்ல ஒருத்தன் படிச்சுட்டு என்னமோ அவன் ஆயிட்டு போயிட்டு இருக்கிறான். படி,
3: காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும் படி நூலை படி. தந்தை பெரியார் படிச்சாருங்க, அண்ணல் அம்பேத்கர் படிச்சார். நான் யாரை பார்த்தாலும் நான் கேட்கின்ற ஒரே கேள்வி என்ன தெரியும், படித்தீர்களா? இந்த வாட்டி எந்த புக்கு படிச்சீங்க?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.
4: என்னை
5: விட்டுடுங்களேன், அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க, நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
4: நல்ல தம்பி.
5: நல்ல தம்பி.

0: என் அம்மாவுக்கு அடுத்தபடி அவங்க தான் எனக்கு ஒரு தாய். அதே மாதிரி அவங்க மகள் வந்து எனக்கு இன்னொரு அம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அன்பு, எனக்கு சின்ன வயசில் அன்பு கிடைச்சது இல்லை, அவ்வளோவா அன்பு கிடைச்சது இல்லை. இப்போ வரைக்குமே சரினா எனக்காக எதை வேணால் செய்வாங்க. இதை வேணும், இதை பண்ணணும், நான் இதை சாதிக்கணும், பண்ணுறா, நம்ம பார்த்துக்குருவோம், நான் இருக்கேன், அக்கா கூட இருக்கேன், சப்போர்ட் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு டைம் நான் வந்து பாம்பன் பாலம், பாம்பன் பாலத்தில் ஒரு பிரச்சனையில் சாக போகிறேன். சாக போகிற டயத்தில் மிஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ எதுவுமே தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடாது, தப்பான முடிவு எடுத்தால் இந்த பக்கம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏன் அந்த முடிவு எடுக்க போனோம்னா, நம்மளை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்கன்ற தருணத்தில் அது எனக்கு ரொம்ப வலியை கொடுத்தது. அப்போது கொஞ்ச நேரம் யோசி, உட்காந்து யோசி, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை அம்மா மாதிரி பக்கத்தில் மடியில் படுக்க போட்டு எல்லாமே அவங்க எனக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் என் அம்மா கூட அந்த நிகழ்வு தெரியாது, ஆனால் அந்த மிஸ் இருந்த வரைக்கும் என்னை ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க மகளும், அவங்க பேர் காயத்ரி, மிஸ்ஸோடைய பேர் அமுதா. அவங்களுடைய நினைவு நாள் வந்தாலும் சரி, அவங்களுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏன் அவங்க மகளுடைய பிறந்த நாள் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல அவங்க அம்மா நினைவுகள் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே இப்போ வரைக்கும் நான் சாகிற வரைக்கும் என் கூட இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்னுடைய பை ரொம்ப வெயிட்டா இருக்கும், ஏன்னா ஏதாவது ஒரு புத்தகம் அதுல இருக்கும். ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா பிள்ளையினுடைய கையை பிடிச்சிப்பால, அல்லது புள்ள அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கல, அப்படி நான் புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டே போகிறேன். நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த புத்தகங்கள் சொல்லி தருகின்றன. எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதனை அந்த புத்தகம் எனக்கு சொல்லி தருகிறது. நான் சிகரங்கள் நமக்காக ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புத்தகத்தில் ஒரு விஷயம், நாலு பேர் மௌனவரதம் இருந்திருக்கான். நாலு பேர் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உட்காந்துட்டான். 5 நிமிஷம் இருக்குங்க. அது ஒருத்தன் சொன்னான், அப்பாடா 5 நிமிஷம் இருக்குடான்னு. பக்கத்தில் இருந்தவன் சொன்னானா, 5 நிமிஷம் தானடா இருந்துச்சு, ஏண்டா பேசினேன்னு. நானா மூணாவது ஆள் இருக்கான்ல, டேய் அவன் தான் பேசினா, நீ ஏண்டா பேசினேன்னு. நானா அவன் இந்த நாலாவது இருந்தான்ல, அப்பாடா நான் தான்டா பேசலன்னு. நானா கூடி கெடுறதுங்க, இது கூடி கெடுறது. நான் காலேஜில் வேலை செய்கிறேன்ல, என்கிட்ட சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு பொய் சொல்லவே தெரியாது. தெரியும், இந்த நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது. நாலு பேருக்கு லீடரே அதுதான், எனக்கு தெரியுங்க. அது பல நேரங்களில் நாம் பக்கத்தில் இருக்கின்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் இருந்தது, நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். சொன்னாங்களா இல்லையா? நாம் என்ன புத்தகத்தை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு? அந்த புத்தகத்தை இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? எந்த நூலை படிக்கிறோம் நாம்? புத்தகங்கள் வாங்கினாலும் பரிசளிப்பதற்காக வாங்குகிறோம், இல்லை என்றால் பிள்ளைகள் தலையில் திணிப்பதற்காக வாங்குகிறோம். பேசிக்கா சில விஷயங்கள், சில நூல்கள் நம் வீடுகளில் இருக்க வேண்டும். அந்த நூல்களை கண்டிப்பா வீட்டில் வச்சிட்டுருங்க. நான் துணிச்சலா சொல்றேங்க, குரான் இல்லாத முஸ்லீம் வீடுகள் கிடையாது, பைபிள் இல்லாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாது. ஏதோ கந்த சஷ்டி கவசமாவது இருக்கோங்க இந்துக்கள் வீட்டில், ஆனால் திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு,

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உன் விழியும் என் வாழும் சந்தித்தான்.

0: ஆடிப்பழகு
1: உன் விழியும் என் விழியும் சந்தித்தார்.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
4: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
3: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
4: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
3: எப்படிக்கா?
4: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
5: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: திருக்குறள் இல்லாத தமிழர்கள் வீடு உண்டு. திருக்குறள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நூல். புரியலனா பரவாயில்லைங்க, படிங்களேன், 4 வாட்டி படிச்சா புரிஞ்சிடும். செய்ய செய்ய அல்லது செய்ய கெடும். எது செய்ய வேண்டுமோ அதை செய்யாவிட்டாலும் கெடும் என்கிறதுங்க குறள். போய்கொண்டே இருக்கின்ற பொழுது சில வாசிப்புகள், சில தெரிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒருத்தன் விளக்கம் எழுதியிருந்தான் ஒரு புக்ல, எனக்கு இதுவரைக்கும் தெரியல. நான் மதவாதி கிடையாது, ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவள் நான். ஜாதிகள் மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதுதான் திராவிட சிந்தனை என்று நம்புகின்றவள் நான். ஆன்மீகத்திற்கும் மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா சொன்னாங்க ஒருத்தன். ஆன்மீகம் என்பது கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் நாம் சரணடைவோம் என்று சொல்லுவது ஆன்மீகம். நான் தான் கடவுளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மதம். மதத்திற்கும் ஆன்மீகத்துக்கும் இதாங்க வித்தியாசம். நான் தான் அதை காப்பாற்றுறேன்னு சொல்றான் பாருங்க, அவன் மதவாதி. கடவுள் என்னை காப்பாற்றுவர் சொன்னா அவன் ஆன்மீகமாதி. பகுத்தறிவுக்கும் அதுக்கு எதிரான சிந்தனைக்கும் ஒரு வித்தியாசத்தை சொன்னாருங்க ஒரு புக்ல ஒருத்தர். இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஆனால் நான் கன்வின்ஸ் ஆனேன். இப்போ ஒருத்த பையன் ஸ்கூட்டர்ல வந்தான், கீழே விழுந்துட்டான், அடிபட்டுருச்சு. பகுத்தறிவுவாதி என்ன பண்ணுவான்னா உடனே 108க்கு ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவான். பகுத்தறிவுக்கு எதிரான சிந்தனை கொண்டவன் என்ன தெரியுமா செய்வான், அச்சுச்சோ விழுந்துட்டியா, பார்த்து வரக்கூடாதா என்று பேசுவான். பகுத்தறிவு என்பதற்கும் பகுத்தறிவிற்கு எதிரான சிந்தனை என்பதற்கான வித்தியாசம் இதுதான். நாம் இவர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த உலகத்திலேயே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க கொடுக்க வேண்டிய ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா, கண்ணை மூடிட்டு 3 நிமிஷம் உட்காருன்னு சொல்லுங்க, பின்னி எடுத்துரும் அவங்களுக்கு. அதான் இந்த ஒரு கொள்ளிக்கட்டையை கையில வச்சுக்கிட்டே சுத்துறோம். இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போடவேனா, இங்க வா.
0: ஏய் சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோனே வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய் இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: முதல்ல எல்லாம் போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோம், எல்லாம் தெரிச்சு வெளியில ஓடுறேன். கேட்டா டவர் இல்லைங்க, திருட்டுத்தனம், டவர்லாம் இருக்கு. அத்தனை பாஸ்வேர்டுங்க, புத்தகத்துக்கு ஏதுங்க பாஸ்வேர்ட், புத்தகத்துக்கு பாஸ்வேர்ட் கிடையாது. ஆனால் இந்த என்ன பாஸ்வேர்டு? ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறான் எங்கள் காலேஜ் வாசலில், போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுப்பா, உங்கள் அப்பாவுக்கு கூப்பிடணும்னு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா லாக் பண்ணி வச்சுருக்கா. இப்போ லாக் சொல்லுப்பா, உடஞ்ச கையில் வாங்கி அடித்தா பாருங்க. நான் பார்த்தேங்க, மனப்பாடம் பண்ணிடலாம் தான் நினச்சேன். இந்த மயங்கி கிங்கி விழுந்துருச்சுன்னா அடுத்து மறுபடியும் கூப்பிடணும்ல. இந்த சூன்யம் வைக்கிறவங்க ஒரு சக்கரம் வைப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு ஸ்டார் போட்டு ஒரு டபிள்யூ போட்டு அதில் ஒரு ஜெட் போட்டு டி போட்டு எங்கேயோ சுழிச்சு ஒரு புள்ளி வச்சா திறக்குது. நான் தான் சொன்னேன், இனி வந்து ஜாதகத்தெல்லாம் மாற்றிக்காதீங்க. அந்த பொண்ணு ஃபோன் உங்ககிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், உங்கள் ஃபோன் அந்த பையன்கிட்ட ஒரு 3 நாள் இருக்கட்டும், கல்யாணம் நடந்துடும். எனக்கு என்று இருக்கக்கூடிய வெளியில் குற்றங்கள் நிறைந்திருப்பதற்கு காரணம் குழந்தைகளிடத்தில் புத்தக வாசிப்பு அற்று போயிருக்கிறது என்று ஒரு ஆசிரியராக நான் குற்றம் சாட்டுகிறேன். ஒரு நல்ல தாய் தகப்பன் தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஆக பெரிய நன்மையே அவர்கள் வாசிப்பதற்கான வெளியை ஏற்படுத்தி கொடுப்பதுதான். நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்பது என் துணிச்சல். படிப்பதில் இருக்கும் பேரின்பம் என்ன தெரியுமா? காட்சிகளில் இருக்கக்கூடிய பேரின்பத்தை விட படிப்பதில் இருக்கக்கூடிய பேரின்பம் என்னன்னு நான் சொல்றேன். பொன்னியின் செல்வத்தை நான் படிக்கும் பொழுது எனக்கு வயது 13. 14வது வயதில் நான் நினைத்தேன், என் வாசல்ல வந்தியத்தேவன் வந்து நின்று என்னை கூட்டிட்டு போவான்னு. அந்த உலகத்தை எனக்கு விரித்து கொடுத்தது வந்திய செல்வன். இன்னைக்கு படம் பார்த்த அப்புறமா முடிவு பண்ணேன், நல்ல வேளை வரலன்னு, தாங்கவே முடியலைங்க என்னால. ஏன் தெரியுமா? படிக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன், படம் எடுத்த பொழுது வருகின்ற தேவன் வந்தியத்தேவன் மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரிய ரெத்தினம். நான் வந்து தெக்குவாடியிலேருந்து காலி பண்ணி சேதுபதி நகருக்கு இப்போ வந்திருக்கோம். அது வந்து அந்தோணியாரபுரத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் இருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து இப்போ அதிகமாக கிட்டத்தில் வர ஆரம்பிச்சிட்டு, அதனால் எங்கள் வீடுக போயிடுமோ, பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் பாதிப்பு வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நாங்கள் இப்போ சேதுபதி நகருக்கு வந்திருக்கோம். மீனவர்களோட நிலமை அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த சூழ்நிலை மாறலை, எங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் போய்கிட்டு இருக்கோம். கல்யாணம் நான் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த ஏரியாவே, வந்து சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் நல்ல ஒரு நிதா தான் இருந்துச்சு. கஷ்டம் வறுமைகள் இருந்தாலும் ஒரு மகிழ்ச்சியோட போற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலை தான் அங்க இருந்தது. ஒரு புயல் வந்துடும், நறுக்குன்னு காலி பண்ணுங்க, போய் எங்கேயாவது அடைக்க தங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த பயத்தோட தான் இன்னும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கலக்கமான ஒரு சூழ்நிலை தானே, பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு, வாலிய பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்கள் போய் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா. அதனால இப்ப ஏதோ இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃப்டியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அது ரொம்ப வீடை பார்க்கும்போதுலாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம விட்டுட்டு வந்திருக்கோமே வீட்டை அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏதாவது அந்த இப்ப தண்ணி வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட போலாமா, இல்ல இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு அலப்பாயிற ஒரு நிலைமையிலதான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். இருக்கிற இடமும் நிலம், இந்த இடத்துல இருக்க முடியுமா, வாடகை இவையா இருக்கிறோம், இப்ப இல்ல அங்க போயிருவோமா அப்படிங்கிற மாதிரியா ஒரு சூழ்நிலைதான் இருக்கு. இப்ப கல்லு போட்டிருக்காங்கன்னு சொல்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியா இருக்கும். எங்களுக்கு இந்த நான் இல்லை, நான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா கூட எங்களுக்கு நல்லது தான். அரசாங்கத்தால் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாவுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு கிடைச்சா கூட எங்களுக்கு நல்லது தான். ரொம்ப நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மின்னரே அம்மின்னரே. பார்வையை பார்த்து வைப்போமா, கேள்வியை கேட்டு வைப்போமா, தருவதை வாங்கிக் கொள்வோமா.
1: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
2: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
1: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
2: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
1: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
2: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
1: அது எப்படி பண்றது?
2: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
3: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஏன் படிக்க வேண்டும் என்கிறேன் என்றால், ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ். கற்பனை என்பது நீ கற்கின்ற கல்வியால் வரக்கூடிய அறிவை விட மேலானது என்கிறான். இந்த கற்பனை தான் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் தாய். இந்த கற்பனை தான் வரலாறு படைக்கக்கூடிய ஆற்றலை நம் குழந்தைகளுக்கு தருகிறது. அந்த ஆற்றலை பறித்துவிட்டு இன்றைக்கு படம் பார்த்தால் போதும் என்றால் பொன்னியின் செல்வன் படத்தை பார்த்துவிட்டு வந்த இளைஞன் கேட்கிறான், இது நம் நாட்டின் பழைய வரலாறா என்று கேட்கிறான். பொன்னியின் செல்வன் வரலாறு இல்லை, அது வரலாறை குறித்த ஒரு புனைவு கதை. அது ஒரு ஃபிக்ஷன், அது ஒரு கதை. ஒரு எழுத்தாளன் எழுதிய கதையை சரியாக படிக்காத சமூகம் அதை திரைப்படமாக பார்க்கின்ற பொழுது வரலாறு என்று புரிந்து கொள்வதற்கு எப்படி ஒரு ஆபத்தான சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நாம் படிக்க வேண்டும், இல்லை என்றால் நம் வரலாறு சுரண்டப்படும். நம் வரலாறு சுரண்டப்படாமல் இருப்பதற்கு நாம் படிக்க வேண்டும். ஏன்னு கேட்போம்ல, ரெண்டே கேள்விதான். யார் ஏன் படிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? இந்த தலைவர்கள் எல்லாம் நம்மளை கேள்வி கேளுங்க, ஏன் வை ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்க கூடாது? எங்க ஒருத்தன் குப்பை போடுறான், பையன் கத்துறான், அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடுன்னு. அப்பா சொன்னார், டேய் குப்பை போடுறான் நான் தான்டா குப்பைக்காரன், குப்பை எடுத்துட்டு போற வந்தவன் சுத்தக்காரன்டான். இதுதான் கல்வி. படித்தால் தானே தெரிகிறது எது யாரை எப்படி குறிக்க வேண்டும் என்று. இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படித்தாக வேண்டும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் படிக்க முடியாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து படித்து முன்னேறியவள் நான். அவர்கள் எல்லோருக்காகவும் சேர்த்துதான் படித்திருக்கிறேன் அக்கா என்று சொன்னேன். அப்பொழுது சொன்னார், நீ மட்டும் படித்தால் போதாது, நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த சமுதாயமும் ஒவ்வொரு மனிதனும் படித்து உயர வேண்டும் என்றால் ஏன் படிக்க வேண்டும் என்று வந்து பேசு, இதுதான் உனக்கு தலைப்பு, ஏன் படிக்க வேண்டும் என்று பேசு என்று என்னை பணித்தார்கள். அந்த தலைப்பில் உங்கள் முன்னால் இப்பொழுது என் சிந்தனையை விரித்தபடி நான் நிற்கிறேன்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வின் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது கோல்டன் மோட்டிவ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல், எந்த புத்தகத்திற்குள் மறைந்து இருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எவ்வளவு சீக்கிரமாக நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். நீங்கள் வாழ்க்கையில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சொல் புத்தகங்களுக்குள் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அவாவோடு ஏன் படிக்க வேண்டும் என்று பேச துணிகிறேன். பேசிக்கொண்டே வாசிப்பது என் பழக்கம், எல்லாவற்றையும் வாசித்துக் கொண்டே இருப்பேன். அப்படி நான் மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வாசித்த ஒரு வாசகம் என்னை மிக மிக ஆழமாக சிந்திக்க தூண்டியது. நான் அதை உங்களிடத்தில் சொல்லிவிட்டு என் பேச்சை தொடர்கிறேன். ஒரு வெளிநாட்டு அறிஞன் எழுதிய பொன்மொழியை அவர்கள் எழுதி போட்டிருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. எனக்கு ஆச்சரியம், ஏனென்றால் நான் வாங்கியதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிய புத்தகங்கள் தான் என்னிடத்தில். ஏனென்றால் நான் கடனாக புத்தகத்தை வாங்குவதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. எப்பொழுதோ ஒரு நண்பன் என்னிடத்தில் சொன்னான், பர்வீன், எந்த புத்தகத்தையும் கடனாக கொடுத்து விடாதே, என்னிடத்தில் இருக்கும் புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான். அதனால் நான் புத்தகங்களை கடனாக கொடுப்பதும் இல்லை, நான் வாங்குவதும் இல்லை. நான் காசு கொடுத்துதான் புத்தகங்களை வாங்குவேன். ஆனால் அந்த பேரறிஞர் சொல்கிறார், நீ எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் காசு கொடுத்து வாங்கியதில்லை. எந்த புத்தகத்தையும் இந்த உலகத்தில் யாராலும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனையை யாரால் வாங்கிவிட முடியும்? சிந்தனை காசுக்கு கிடைக்குமா? நான் யோசித்து பார்க்கிறேன், படிக்கும் பழக்கம் குறைகிறது, புத்தகம் வாங்கும் பழக்கம் அதிகமாகிறது. தான் அமர்ந்திருக்கக்கூடிய அறையிலே புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பது என்பது இன்னைக்கு ஒரு ஸ்டைல். இப்ப இங்க தென்காசிக்கு போயிருந்தேன் பேசுறதுக்காக. நல்ல குற்றாலத்துல நல்ல தண்ணி, சாயந்தரம் தான் மீட்டிங், காலைல போய் குளிச்சுட்டு வரலான்னு நாங்கெல்லாம் போனோம். ஒரு 4-5 இளைஞர்கள் தப தபன்னு ஓடி வந்தாங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, நாங்க தள்ளிட்டோம். 4 பேரை சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, குளிக்காம போயிட்டாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ண போறீங்க? சில விஷயங்கள் நமக்கும் அந்த பொழுதுக்குமானது. அதற்குள் நம்மை முழுமையாக கொடுக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், 2 விஷயங்கள் தான், ஒன்று விளையாட்டு, இன்னொன்று புத்தக வாசிப்பு. இந்த இரண்டிலும் தான் 100 விழுக்காடு உங்களுக்கும் அந்த துறைக்குமான தொடர்பிலே 100 விழுக்காடு நீங்கள் இருக்க முடியும் என்றால் அது புத்தக வாசிப்பும் விளையாட்டும் மட்டும்தான். இந்த 2 பொழுதுகளில் உங்களை நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்கு புத்தியும் உடலும் உறுதியாக இருக்கிறது என்றால் அவர்கள் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு போவார்கள். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம்முடைய காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் பழக்கம் குறைந்து வருகிறது. இது பெரிய குற்றச்சாட்டு, ஆனால் மிக அற்புதமான ஆக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த மீட்டிங்கை நான் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாகவும் இருந்து கொள்ளுங்கள். நான் தமிழ் இலக்கியத்துறை சார்ந்தவள், ஆசிரிய பணி செய்யக்கூடியவள், மேடையில் பேசக்கூடிய துறையை தேர்ந்தெடுத்தவள். என்னை போல் நீங்கள் வேறு எத்தனை துறைகளை சார்ந்தவர்களாக இருந்துவிட்டு போங்கள், ஆனால் உங்களிடத்தில் ஒரே ஒரு பழக்கம் மட்டும், புத்தகத்தை எடுத்து வாசிப்பதும் யாரேனும் எந்த மொழியை பேசினாலும் அதை கேட்பதற்குமான அந்த குணநலனை மட்டும் வளர்த்து கொண்டால் அந்த துறையில் நீங்கள் முதன்மையான மனிதராக வரலாம் என்பதனை மட்டும் ஒரு ஆசிரியராக நான் சொல்லுவதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
4: இப்படித்தான் இருக்க வேணும்.

காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏற்ற பண்பை மாட்ட

0: வீட்டிலே பெண்கள் காரியத்தை ஆம்பிட பார்க்கிறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னையும் சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க.
0: களை எடுக்கணும், வேலைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் இருக்கணும், கட்டுஞ்சுமக்க

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஹெரிசூசை தொழில் கோலாவில் தொழில் மண்டை பாம்பன்லேருந்து போனோம். மழை காற்று தேடி வரும். அதில் நாங்கள் வலை வாங்கிட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு ஓடி வரும்போது எங்கள் கிராங்கு கட்டாயிருச்சு. இன்ஜின் கட்டாயிட்டு பாவட்டுக்கெல்லாம் காற்று வராமல் முடிஞ்சுன்னா தூக்கி சமத்திருச்சு. சமந்து உடனே நாங்கள் பரிதாக போட்டு 4 ஏர் போயிருந்தோம். 4 ஏரும் இப்போ படகு கமத்தி மேலே உட்காந்துருந்தோம். சமத்தின உடனே நாங்கள் அந்த போட்டை கமத்தி 4 ஏரும் மேலே உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்கார முடியலை. மாச அலைகள் தூக்கி தூக்கி எங்களை தள்ளுது. கீழே விழுந்து இந்த அடிதான் நீங்கள் எனக்கு மறக்க முடியாமல் இருக்குது. குறுக்கு அடி விழுந்து ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு 11 மணிக்கு சமந்து 2 மணிக்கு ஒரு போட்டு ஓடி இருந்துச்சு. மண்டபத்துக்கு போட்டு ஓடினு அந்த போட்டு வந்து தான் எங்களை வந்து 4 ஏரையும் தூக்கி அந்த உலைய லாஞ்ச் படகுல அந்த லாஞ்சில் இசைப்படகுல ஏற்றி எங்களுக்கு கொண்டு மண்டபம் கொண்டு விட்டாங்க. 5 மணிக்கு விட முடியல. ஆனால் அதான் 40 வருஷத்துக்கு மேலே 40-45 வருஷம் இருக்குனாங்க. எங்களுக்கு மனநலம் ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருந்துச்சு. உலக அடைஞ்சிட்டுன்னா நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியாது. 4 ஏரியுமே தவறுதான். அந்த படகு ஓடினதுனால தான் எங்கள் 4 ஏரையும் காப்பாற்றி கொண்டு கரை சேர்த்தது. சேர்த்த பின்னால நாங்கள் ஒன்று போட்டுட்டோம். அது இப்படி இருக்க மங்களாவில் நான் சின்ன பிள்ளைல கடலுக்கு போயிருக்கேன். கல்யாணம் முடிக்கும்ல அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கேன். நான் மடிக்கு போகும்போது போய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி தான் அந்த ஒரு சூறாவளி காற்று எடுத்து வர முடியாமல் தவிச்சு வேறு ஊரில் ஒதுங்கணும். மூக்கூரில் மங்களாவில் மூக்கூரில் ஒதுங்கணும். சூறாவளி எடுத்து ஒதுங்க எங்கள் அது எங்கள் மூக்கூரில் எது எங்கள் காலத்தில் அங்கே நிறைய இருந்து மனதை தூக்கி சில வச்சு இருந்துட்டேன். அது 15 வயசுல நடந்தது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோட விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: எல்லார் வீட்லேயுமே தாத்தா பாட்டி இப்போலாம் இருக்கிறது இல்லை, ஆனால் இருந்தால் அந்த பேர குழந்தைகள் தான் ரொம்பவே லக்கி. அவங்க வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிற சவால்கள், தோல்விகள், அப்புறம் சிக்கல்களை அவங்க ஏற்கனவே கடந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பல வருஷம் அனுபவத்தில் இருந்து கிடைக்கிற அந்த ஆலோசனைகள் நாம் வந்து தவறான பாதையில் செல்லாமல் தடுக்கிறதுக்கு உதவுற ஒரு சிறந்த வழிகாட்டி. என்ன, வயசானவங்க கொஞ்சம் திட்டுவாங்க, ஆனால் அதுவும் நம்ம நல்லதுக்காண்டி தான் இருக்கும். அதனால வந்து அவங்க இருக்கும்போதே அவங்களோட உட்கார்ந்து பேசுறது, மருந்துகள் வாங்கி கொடுக்கறது, சத்தான உணவுகள் கொடுக்கறது, அவங்கள வந்து ஆறுதல் படுத்துறதுன்னு நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம செய்யணும். சரி, முதியவர்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கடலோசை எஃப்எம் 90.4 ராமநாதபுரம் மாவட்ட சமூக நலத்துறையும் இணைஞ்சு வழங்குற அந்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்போம் வாங்க.
3: அழகான மரத்தோட பலம் எங்க இருக்கு தெரியுமா? அதோட இலைகள்லயோ கிளைகள்லயோ இல்ல, பூமிக்கு அடியில கண்ணுக்கு தெரியாம ஆழமா பதிஞ்சிருக்க அதோட வேர்கள்ல தான் இருக்கு. அது போலதான் நம்ம குடும்பத்தோட, நம்ம சமூகத்தோட பலம் நம்ம வீட்டு முதியவர்கள், அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்க இவங்க கிட்டதான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவசர அவசரமா ஓடிட்டு இருக்க இந்த காலத்துல நாம அந்த வேர்களை மதிக்கிறோமா? நம்ம வயசான தாத்தா பாட்டிகளுக்கு தேவையான அன்பையும் மரியாதையும் கொடுக்குறோமா? நம்மளை சின்ன வயசுல தோல்ல தூக்கி வளர்த்தவங்க தளர்ந்து உட்கார்ற வயசுல அவங்களுக்கு நாம தோல் கொடுக்குறோமா? இத்தனை கேள்விகளுக்கும் விளக்க சொல்லதான் இந்த நிகழ்ச்சி. சமூக நலத்துறை மற்றும் கடல் ஓசேஃபம் 90.4 இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பின்னோக்கி பார்ப்போம். நம்ம மக்கள் எல்லாரும் கூட்டு குடும்பமா வாழ்ந்த காலம் அது. ஒரு வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தப்பா அத்தைன்னு எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. அங்க தாத்தா பாட்டிகள் தான் அந்த குடும்பத்தோட வழிகாட்டிகளா இருந்திருப்பாங்க. சாயங்காலம் ஆனா தாத்தா பாட்டியை சுத்தி உக்காந்துட்டு கதை கேட்கிற குழந்தைகளோட சத்தம் அந்த வீடை ஒரு திருவிழா மாதிரி மாத்தி வைக்கும். வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் பெரியவங்களோட கையை பிடிச்சி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குற வழக்கமும் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கான நிலைமை என்ன, நம்ம கூட்டு குடும்பம் போய் தனி குடும்பமாகி இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்ற அளவுக்கு சுருங்கிட்டோம். இந்த மாற்றத்தால் முதல்ல பாதிக்கப்பட்டது நம்ம வீட்டு வயசானவங்க தான். அவங்களோட தனிமை தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய எதிரியாகவும் மாறிட்டு இருக்கு. பல பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, வயசாயிட்டா அவங்களால எந்த பயனும் இல்ல, சும்மா ஏதாச்சும் புலம்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு நம்ம நெட்ல தேடுற இந்த கை மருந்துகள், ஊரோட வரலாறுகள், தொழில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்னு பல விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து நேரடி அனுபவத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். அவங்க வாழ்க்கையில பார்த்த ஏற்ற இறக்கங்கள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பாட புத்தகமாவே இருக்கும். ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கணும், ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி பதட்டப்படாமல் எதிர்கொள்ளணும், உறவுகளை எப்படி பேணி காக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் இந்த நெட்டுக்கே தெரியாது. அவங்கள ஒரு ஓரமாக உட்கார வைக்காம குடும்பத்தோட முடிவுகளில் அவங்களையும் பங்கெடுக்க வைக்கணும். அவங்க கிட்ட பேசணும், அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நாள் வாழணும், உடல்நலத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையே தரும். எனக்கு என்னோட குழந்தைங்க தான் உலகம், அவங்களுக்காக தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க. ஆனா பெத்த பிள்ளைகளே வயசான காலத்துல அந்த பெற்றோர்களை பாரமா நினைச்சு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தெருவில் விட்டுட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் நல்ல மனசு இருக்கிறவங்க தெருவில் விடாம ஆதரவற்றோர் இல்லங்கள்ல கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துடுறாங்க. அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்திட்டா போதும், தன்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம குழந்தையா இருந்தப்போ, நமக்கு நடக்க தெரியாதப்போ, பேச தெரியாதப்போ நம்ம கையை பிடிச்சு நடக்க கத்து கொடுத்தவங்க அவங்க. நம்ம எச்சிலையும் மலத்தையும் அருவறுப்பு பார்க்காம சுத்தம் பண்ணவங்க அவங்க. தனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாட்டாலும் நம்ம குழந்தை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசியை போக்கணவங்க அவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு கை நடுக்கம் வரும்போது, அவங்களால சரியா நடக்க முடியாத போது அவங்கள நடுரோட்டில் விடுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? அந்த காலத்துல இருந்த ஓட்டு வீடோ கூரை வீடோ எந்த வீடா இருந்தாலும் கூட்டு குடும்பமா வாழ்ந்தது ஒரு தனி சுகமா இருந்துச்சு. இந்த காலத்துல பெரிய பெரிய அடுக்கு மாடிகள்லாம் வாழ்றாங்க, ஆனா ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் மொத்த வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதுவும் ஆசை ஆசையா கட்டின இந்த வீட்டை காலையிலே அடைச்சு போட்டுட்டு வேலைக்கும் படிக்கவும் எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு தலைவலியோ காய்ச்சலோ வந்துட்டா அம்மாவோ அப்பாவோ அவங்களோட வேலையை விட்டுட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கேயே மணிக்கணக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச கை மருந்துகளை பயன்படுத்துவாங்க. குழந்தைய பத்திரமா பாத்துப்பாங்க, குழந்தைகளை தாளாட்டி கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்க அப்படின்னாவே அந்த குழந்தைகளுக்கு தனிமை அப்படின்ற ஒரு உணர்வே வராது. ஆனா இன்னைக்கான சமூகம் எந்த பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப ஒரு புது வீடு கட்டுறோம், புதிய வாழ்க்கைக்குள்ள போக போறோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு முதல்ல பாரமா தெரியறது அவங்களோட பெத்தவங்க தான். ஆசை ஆசையா வளர்த்து தங்களோட ரத்தத்தை சதையாக்கி பிள்ளைகளை படிக்க வச்ச ஆளாக்கி கடைசியில அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் என்னவா இருக்கு? ஒரு முதியோர் இல்லமா இருக்கு, இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனா இருக்கு, இல்ல ஒரு கோயில் வாசலா வந்திருக்கு. நீங்க எப்பாச்சும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா உங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு இந்த முதியோர் இல்லங்கள் போங்களேன். அங்க இருக்கக்கூடிய இந்த தாத்தா பாட்டிகள் எப்பவுமே வாசலையே தான் பாத்துட்டு இருப்பாங்க. என் புள்ள என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து என்னை கூட்டிட்டு போயிட மாட்டானா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே வந்திருக்கும். அந்த நப்பாசையில தான் அவங்க ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்துட்டே இருக்காங்க. தன் பிள்ளைக்கு சின்ன தூசு பட்டாலே துடுதுடிச்சு போன அந்த பெத்த மனசுக்கு நாம கொடுக்கற பரிசு இந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம வீட்டு பொக்கிஷங்களான இந்த முதியோர்களை பத்தி பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்கு முன்னாடி நம்ம தங்கச்சி மடம் பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குயின் மேரி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க அவங்களோட அனுபவத்தையும் அவங்க பார்த்த நிறைய விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க மேம் சொல்றத கேட்போம்.
2: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
2: இப்ப நம்ம ஊரை பொறுத்தளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல கல்வி சேவை ஆற்றிருக்கீங்க. தமிழக அரசு சார்பில் நல்லாசிரியர் இது வாங்கியிருக்கீங்க. இப்ப வந்து 60 வயசு இருக்குமா மேம் உங்களுக்கு?
4: I am 73.
2: சரி மேம், இப்ப இந்த வயோதிகத்துல கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு ஒரு துணையான ஒண்ணா உங்களுக்கு இருக்குது?
4: என்னுடைய பெற்றோர் வந்து எனக்கு கொடுத்த இந்த கல்வியினால இன்னைக்கு நான் சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். இந்த தங்கச்சி மட்டத்தில் ஏன்னா நான் என்னுடைய தாய் தகப்பன் வந்து அப்பா வந்து வெறும் 3வது வகுப்பு தான், ஆனால் உலக ஞானம் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபும் ஆனால் ஒன்றுமே ஆனவனாக கூட படிக்காதவங்க தான். ஆனால் எங்கள் அப்பாவுடைய ஆர்வத்தினால தான் தன் பிள்ளைகளை எப்படியும் படிக்க வச்சிடணும், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மீனவ குடும்பத்தில் ஒரு சின்ன வள்ளத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தப்பவே எல்லா பிள்ளைகளையுமே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தில் அன்னைக்கு அவங்க கஷ்டத்துலையும் எங்களை படிக்க வச்சதுனால இன்னைக்கு நான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு மரியாதைமிக்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறேன்.
2: கண்டிப்பாக மேம், நானும் உங்களை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன், அந்த ஒரு பெருமையோடய எடுக்கிறேன். அதாவது இங்கே உள்ள பல பெண்களுக்கு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பயணம் தான் உங்களோட வாழ்க்கை. கிட்டத்தட்ட நீங்கள் 73 வயசுன்னு சொல்லும்போது நீங்கள் 1950களில் 1953 வந்து பிறந்திருக்கீங்க. அன்றைய காலகட்டம் வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கி அப்போதான் இந்தியா தன்னையை கட்டளிப்பிக்கிட்டு இருந்த ஒரு சமயம். ஸோ நீங்கள் எங்கே படிச்சீங்க? கல்விக்கான கதவுகள் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில்? ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு மூலமாவே எல்லாருக்கும் கல்வி அப்படின்றது போய் சேரல. சோ அப்ப அந்த கதவுகளை திறக்கிறதுக்காக நீங்க எங்கெங்கெல்லாம் ஓடுனீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த காலகட்டத்தை இங்க கண முன்னாடி கொஞ்சம் கொண்டாட முடியுமா?
4: என்னுடைய இளவயது கல்வியை வந்து சொன்னேன் அப்படின்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அப்போ வந்து 6 வயசாக இருக்கும்பொழுது நம்ம 6 மாதம் வந்து தங்கச்சி மடத்துலையும் 6 மாதம் வந்து மூக்கையூரில் இருக்கிற அந்த காலகட்டம். அப்போ எந்த ஸ்கூலில் போய் சேர்த்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணி போகணும் வேறு இடத்துக்கு. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு ரிட்டையர்டு டீச்சர், இப்போ 6 மாதம் நம்ம இங்கே வந்து இருக்கும்போது சூசைப்பூர் பட்டணத்தில் கடற்கரை சைடு பக்கத்தில் வந்து ஒரு ரிட்டையர்டு வாத்தியார், அவர் வந்து ஒரு கல்வி பணியை அங்கே வந்து அந்த ஒரு குடிசையில் இருந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த சைடில் உள்ள அந்த குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு.
2: இது எந்த வருஷமா?
4: இது வந்து 1959 அப்படி, 58 to 59. அப்போ எனக்கு வயசு 6, நான் பிறந்தது 53னா அப்போ கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் தான். அப்போ அவர் வந்து ஓலை சுவடியில் வந்து எங்களுக்கு எழுதி தருவார். இதெல்லாம் நான் சொன்னேன்னா யாருமே இப்போ நம்ப மாட்டாங்க. ஏன்னா நான் படித்ததே அப்படி தான். அந்த ஓலை சுவடியில் வந்து அவர் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் எல்லாமே அந்த எழுத்து எழுத்தாணி வச்சு அந்த ஓலையில் எழுதி அதுதான் எங்களுக்கு பாட புத்தகமே. அந்த புத்தகத்தில் அதை தான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லி தருவார். எழுதுறது ஸ்லேட்டோ எதுவுமே கிடையாது, மணல் தான். மணலில் வந்து எழுத கற்றுக் கொடுப்பாரு. அப்புறம் அந்த எழுத்துக்களில் வந்து நம்ம நல்லா கிளியர் ஆகிட்டோம், எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து வெளியில் இருந்து ஒரு 1வது புக்கு, அந்த புக்கை வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அந்த புக்கை வந்து நமக்கு ரீட் பண்ண சொல்லுவார். அடிப்படை கல்வி எனக்கு கிடைச்சது அதுதான். 1-3, அதாவது ஒரு ஒரு 2 வருஷத்தில் அவர்கிட்ட வந்து நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் படிச்சிருப்பேன். அது மாதிரி மேக்ஸுமே வந்து வீட்டுக்கு வர சொல்லி நைட்லாம் உட்காந்து நம்பர்ஸ் அடிஷன்ஸ் அந்த கூட்டல் கழித்தல் அது எல்லாமே வந்து அவர் சொல்லி கொடுத்தது தான். அப்புறம் என்னை முதல்ல வந்து 3 வருஷம் அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்கி கொண்டு கொடுப்பாரு. அந்த புக்கே நான் வாசித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் 3rd ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இப்படி என்னோட சேர்ந்து நிறைய பேர் இன்றைக்கும் என்னோட சேர்ந்து படித்த ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இதில் நினைவில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. நான் இதை விட்டு வேறு ஸ்கூலுக்கு போய்

0: கேட்கறதுக்கு யாருமே வரல. அவங்க போட்டது தான் டேட் ஆஃப் பர்த்து. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் ஆக்சுவலாக 53 தான். ஆனால் அவங்களாவே வந்து அந்த இந்த இந்த கிளாஸுக்குன்னா இந்த 7 வருஷம் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களாவே 52 போட்டு அவங்களே எழுதுனது தான். நான் போய் இவங்க கூப்பிட்டாங்க, நான் போனேன், அந்த கிளாஸில் போய் உட்கார வச்சுட்டாங்க 4th. அதிலேருந்து அப்படியே ஸ்கூலில் வந்து ஹோலி கிராஸில் தான், அதிலேருந்து அப்படியே அங்கேருந்து படிக்க ஆரம்பித்தது தான். ஆனால் இந்த முறை நான் இந்த முறையில் நான் எழுத்தாணி வச்சு எழுதி அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இப்போ இருக்கிறவங்க யாருமே நம்ப மாட்டாங்க.
1: கண்டிப்பாக கேட்குறதுக்கு எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இதில் ஒரு டவுட் என்னென்னா மேம், நீங்கள் வந்து டைரெக்டாக 4th ஸ்கூலில் போய் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பல 1000 மாணவர்கள் வந்து உருவாக்கியிருக்கீங்க, உங்களை உருவாக்குன அந்த சாரோட பேர் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு?
0: அந்த சார் பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் முதல்ல கொஞ்ச நாளாக ஞாபகம் வச்சுருந்தேன். நான் இப்போதைக்கு அவர் இந்த ஞாபகம் இல்லை, ஆனால் நான் 4th standardலேருந்து டீச்சர்ஸுடைய பேர் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது.
1: அப்படியா, சொல்லுங்கள் பாப்போம்.
0: 4th standardில் வந்து தனமேரின்னு ஒரு டீச்சர், 3rd standardில் பூத்தரசு, 4th வந்து தான் அந்த தனமேரின்னு சொல்கிறவங்க, அப்புறம் 5th வந்து லூர்து மேரி டீச்சர்னு சொல்லி, 6th வந்து சிஸ்டர் அலெக்ஸு, 7th சிஸ்டர் செசிலி, அப்புறம் 8th வந்து சிஸ்டர் மார்சலின். இவங்க எல்லோரும் 8th வரைக்கும் தான் இங்கே படித்தேன். அப்புறம் 9th வந்து தூத்துக்குடி ஹோலி கிராஸு போயாச்சு. அங்கே வந்து நிறைய டீச்சர்ஸ் எல்லாம், ஒரு சிலர் மட்டும்தான், மேத்ஸ் டீச்சர் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது.
1: போதும் மேம், இது சொல்லணும் நிறையா பேருக்கு கண்டிப்பாக போதும் மேம், இது சொன்னதே கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயந்தான். இவ்வளோ வருடங்கள் கழித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்க. கல்வி தான் நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு எதிர்காலம் அப்படின்ற ஒரு தீர்மானமான முடிவு எப்போ எடுத்தீங்க? படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு அது உறுதி எப்போ ஏற்பட்டுச்சு மேம்?
0: நம்ம அரிய பருவத்தில் வந்து பெற்றோர் கொடுக்குற அந்த ஊக்கம் தான், இதில் முக்கியமாக எங்கள் அப்பா தான். என்னுடைய சொந்தக்காரவங்க எல்லோரும், ஏன் நிறைய பொம்பளை பிள்ளைகளை வச்சுருக்கிற, ஏன் இப்படி பணம் செலவழித்து இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பலதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அப்பா வந்து இல்லை, என் பிள்ளைகளுக்கு வந்து படித்தே ஆகணும், படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தைரியத்தை அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹைஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நமக்காக வந்து அந்த ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறமா, இது வந்து நான் சொல்கிறது அந்த சின்ன வயசில் பிரைமரி லெவலில், அதை பிந்தி தூத்துக்குடியில் போய் நான் சேர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வெறி, ஏன்னா நல்லா படித்ததுனால வந்து எங்கள் அக்காவும் அங்கே தான் படித்தாங்க, எங்கள் அக்கா படிக்கிற அந்த கிளாஸில் அவங்க தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, நான் என் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன். அப்போ இது படித்தது நல்லா படிச்சுக்கிட்டதுனால டீச்சர்ஸும் நமக்கு வந்து நல்ல ஊக்கம் கொடுத்தது. அதிலேருந்து இதில் இன்னொன்று, இந்த மேத்ஸில் வந்து ரொம்ப விருப்பம் எனக்கு, அதனால் இங்கே நல்ல மார்க்கு 460 வந்து ஸ்கோர் பண்ணேங்க. அப்போ வந்து SSLC வந்து 11th வரைக்கும் தான், 12th கிடையாது. அப்போ இங்கே முடிச்சுட்டு 12th வந்து காலேஜுக்கு வந்து PUC அப்போ திருச்சியில், அங்கே போய் நமக்கு காலேஜ் எங்கே இருக்குது என்னதுன்னு எதுவுமே தெரியாது, ஏன்னா பேரண்ட்ஸுக்கு இதை பற்றிய ஒரு முன்னறிவு எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு இதில் அந்த ஊரை விட்டு நம்ம இந்த தூத்துக்குடியில் ஹாஸ்டலில் போய் இருக்கோம், இது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நிறைய ஹெல்ப் பண்ணது வந்து இங்கே நம்ம சிஸ்டர் லூசின்னு சொல்கிறவங்க, நம்ம பிள்ளைங்க இந்த ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க வந்து வெளியில் போய் படித்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூல காரணமே இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்பென்சரியில் சிஸ்டர் லூசின்னு ஒருத்தவங்க இருந்தார். அந்த சிஸ்டர் தான் வர்ற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே பிள்ளைகளை படிக்க வைங்க, நானாச்சு கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த தீவுக்குள்ளே இருந்து பிள்ளைங்களை, நிறைய பிள்ளைங்களை, ஏன்னா இங்கே இருந்தது வந்து மிடில் ஸ்கூல், அப்போ 8th முடித்த உடனேயே இந்த 9th வந்து இங்கேருந்து லிங்க் தூத்துக்குடி, தூத்துக்குடி ஹாஸ்டலில் வந்து சிஸ்டர் தான் எல்லா பிள்ளைங்களையும், எங்கள் செட்டில் 13 பேர் எங்களை கொண்டு வந்து அங்கே போய் விட்டாங்க தூத்துக்குடியில். தூத்துக்குடியில் நல்லா நம்ம பிள்ளைங்க எல்லோரும் மொத்தமாக போனதுனால அப்போ கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. அது மாதிரி பாய்ஸை பொறுத்த வரைக்கும் போனால் இங்கேருந்து சென்ட் சேவியர்ஸ்ல தூத்துக்குடி, அங்கே ஒரு 10 பசங்களுக்கு மேலே அங்கே படித்தாங்க. இங்கே ஹோலி கிராஸில் வந்து நாங்கள் ஒரு 13 பேர் இங்கேருந்து 8th முடித்த உடனே 9th அங்கே போய், அப்புறம் அப்படியே கண்டினியூஸாக நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களுக்கு வந்து நம்ம படிக்கணும், இதுக்கு மேலேயே நிறையா படிக்கணும்னு சொல்கிற அந்த ஊக்கத்தை கொடுத்ததும் ஹெல்ப் பண்ணதுமே சிஸ்டர் லூசி தான். அதுக்கப்புறமா 11th முடித்த உடனேயுமே காலேஜுக்கு போகிறதுக்கும் நான் அவங்கள்ட்ட தான் போய் கேட்குறேன், ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இது தெரியாது. காலேஜில் அறிமுகமும் கிடையாது. அப்போ நானும் இன்னும் அபூர்வ

0: இல்லைன்னு சிஸ்டர் டாக்டர் குணசேகரன் இருக்காங்கள்ல, அவளுடைய தங்கச்சி. இவங்க ரெண்டு பேரும் தான் நாங்கள் அங்கேருந்து, நாங்கள் ரெண்டு பேருமே போய் மார்க் வாங்க போனோம் தூத்துக்குடிக்கு. மார்க்கை வாங்கி அங்கே இருந்தே அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி சிஸ்டர் வாங்கி தந்துருந்தாங்க எங்களுக்கு. அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி தூத்துக்குடியிலேருந்தே அனுப்பிட்டு நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறமா காலேஜுக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே ஹோலி கிராஸில் போய் ஒன்றா போய் சேர்ந்தோம்.
1: உங்கள்கிட்ட பேசும்போது ஒன்று மட்டும் நல்லா புரியுது மேம், அதாவது இங்கேருந்து வெளியே போன எல்லாருக்குமே தூத்துக்குடி ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்திருக்கு படிக்கிறதுக்கு அப்படின்றது. நீங்கள் வந்து
0: எப்படின்னா இங்கே ஹோலி கிராஸு, இந்த ஹோலி கிராஸ் இந்த லிங்க்ல இருந்து தூத்துக்குடி ஹோலி கிராஸ், அங்கே இருந்து காலேஜ் திருச்சி ஹோலி கிராஸ், இப்படி இந்த லிங்கை ஏற்படுத்தி கொடுத்தது சிஸ்டர் லூசி. ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, திருச்சியும் தெரியாது தூத்துக்குடியும் தெரியாது. அவங்க அவங்களுடைய ஹெல்ப் இருந்ததுனால தான் நம்ம இதுக்கெல்லாம் போனது.
1: இன்றைய காலகட்டத்தில் ஊரில் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நடந்துச்சு மேம்? இப்போ நீங்கள் வெளியூரில் படிக்கிங்க, இங்கே இருக்கும்போது ரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம், அங்கேருந்து திருப்பி வரும்போது என்னடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு. இப்போ 60 வருஷ காலத்தில் 70 வருஷ காலத்தில் நீங்கள் பார்த்த ஊரே இப்போ இல்லை, என்னமோ மாறி இருக்குது. அந்த நேரத்தில் அந்த அதாவது இந்தியாவுமே ரொம்ப அசுர வேகத்தில் வளர்ந்துகிட்டு இருக்குது. எல்லா இடங்களுக்கும் பஸ் வசதி உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை கடைகள் வர்றதா இருக்கட்டும், ராமேஸ்வரம் வந்து புனித தலமாக கடந்த 20 வருடங்கள் அதிகமாகிருக்கு. அந்த நேரத்தில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது தோணுமா மேம்? இப்போ ஞாபகம் இருக்குதா?
0: நமக்கு வெளி உலகமே அப்போ தெரியாது. இங்கே இருந்து இங்கே நம்ம இருக்கும்போது அந்த நேரம் வீட்டில் வந்து கரண்டே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு டிரான்சிஸ்டர். இது நான் சொல்கிறது வந்து நான் காலேஜுக்கு போகிற லெவலில். அப்போ அதுக்கு முன்னால் நமக்கு வந்து அந்த வசதி கூட கிடையாது. நமக்கு தெரிஞ்சது எல்லாம் வீடு, இந்த ஸ்கூலு, இது வரைக்கும் தான், இது மட்டும்தான். வெளி உலகம் சொல்கிறது என்னன்னே நமக்கு தெரியாது. இந்த வெளியில் போனதுக்கு அப்புறம்தான் சிட்டி சைடு ஒரு வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, நம்ம கிராம சைடில் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லி. என்ன தான் இருந்தாலும், என்ன சிட்டியாக தான் இருந்தாலும், ஆனால் நம்முடைய கிராமத்துக்கு வரும்போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். அந்த வாழ்க்கை வேறு, எவ்வளவோ மாறி இருக்கலாம். நான் வந்து அந்த சின்ன வயசில் படிக்கும்போது குச்சி வீடு, குச்சி வீட்டில் கரண்ட்டு கிடையாது. அந்த இதில் தான், அந்த சூழ்நிலையில தான் நம்ம படித்தோம். அப்போ படித்தாலும் அப்போவும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அந்த ரோடு அதெல்லாம் வந்து இப்போ தான் அந்த ரோடையும் நம்ம பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 இயர்ஸ்னு வைங்களேன், 20 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம எல்லா ஏரியாவிலையும் இந்த ரோடு அதெல்லாம் பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து வெஹிக்கிளும் கிடையாது, யார்கிட்டையும் பைக்கும் கிடையாது, எதுவும் ஆட்டோ கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாமே நடதான். அப்போ அந்த நடக்கிறதுக்கு யாருமே வந்து பயப்பட மாட்டான். நாலுமுனையில் இருந்து நாங்கள் டெய்லி அங்கே கான்வெண்ட்டுக்கு போகிறதுக்கு வீடு இருந்தது நாலுமுனை. நாலுமுனையில் இருந்து ரோட்டுக்கு வந்து, ரோட்டில் இருந்து நே அங்கே வந்து போவோம் டெய்லி. அப்போ எவ்வளவு தூரம் நம்ம அன்னைக்கு நடந்தோம் அது நமக்கு கஷ்டமாகவும் தெரியலை, ஜாலியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி குந்துகால், இந்த ஒரு 6 மாதம் 3 மாதமே நம்ம டிசம்பர் அந்த டைமில் குந்துகாலில் கிடக்கும் போட்டு, வெள்ளம் கிடக்கும். அப்போ என்ன செய்வோம், அவன் குந்துகாலில் இருந்து ஸ்கூலுக்கு வருவான். ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸெம்ஷன் கொடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இது இந்த குந்துகாலிலிருந்து வர்ற இந்த பிரச்சனை நான் டீச்சராகி ஏகப்பா ஸ்கூலில் வந்து வேலை பார்க்கும் போதுமே நடந்துச்சு. நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பிள்ளைங்க குந்துகால்லேருந்து நடந்தே வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸெப்ஷன் முன்னாடியே அனுப்புறது, கொஞ்சம் ஏழியராக வீட்டுக்கு அனுப்புறது, காலையில் வந்து அவங்களுக்கு லேட்டாக வந்தாலும் எக்ஸெப்ஷன் கொடுக்கறது, அப்படிலாம் வந்து நடந்துச்சு. ஆனால் அந்த காலம் அந்த நடையிலேயே எல்லாமே நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பிள்ளைங்க நல்லா ஹாப்பியாக தான் போவோம். அவ்வளோ தூரம் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தால் கூட
1: கண்டிப்பாக அப்படியே அந்த காலத்துக்குள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்குது மேம். பழைய படங்களில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த 80s 60s காட்சிகள்.
0: நாங்கள் அனுபவிச்சதை நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப முடியாத அந்த காலகட்டம் தான்.
1: ஏன்னா நான் வந்து நீங்கள் இந்த ஓலைச்சோடி அச்சாடின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு தோன்றது திருவள்ளுவர் காலம் தான் தோன்றும். என்னுடைய டீச்சரே அப்படிதான் படிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா நான் 1வது சேரும்போது
0: என்னுடைய இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அப்போ என்னுடைய தலைமுறையே வந்து யாரும் இது படிக்கலை. ஏன்னா இப்போ அந்த என்னோட படித்தவங்க நிறைய பேர், என் பக்கத்து வீட்டிலையே ஒரு 2 பேர் இருக்காங்க, ரெட்டை பயல் அந்த பையனுங்க, அவர் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், இன்னும் ஒருத்தர் இருக்கார். அவரை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அப்போ என் வயசு தான் அவருக்கு, நான் அந்த மேத்ஸ் நைட்டு சொல்லி கொடுப்பாருன்னு சொன்னேன்ல, அப்போ இந்த பையனுங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட அந்த சார் இருக்கிற அந்த வீட்டில் வச்சு பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு என்னைய கொண்டு வீட்டில் விட்டுட்டு போவானுங்க. இவனுக்கு 2 பேரும் அவனுங்கள்ட்டே நான் கேட்குறேன், உனக்கு எதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அப்படிதான் இருக்கிறாங்க. அப்ப என்னோட படிச்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நான் அதுல இருந்து கண்டினியூ ஆகி அப்படியே போனதுனால என்னால வந்து அதை மறக்க முடியல. எப்படி நான் படித்தேன் அப்படின்னு சொல்றத மறக்க முடியல. அந்த சூழ்நிலையில இப்ப இருக்கிற ஜெனரேஷன், என் வயசுல இருக்கிற எந்த ஜெனரேஷனுமே இந்த அனுபவம் அவங்கள்ட்ட கிடையாது. எல்லாருமே கான்வென்ட்ல போய் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயோ செகண்ட் ஸ்டாண்டர்ட்லயோ சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அதனால தெளிவா படிச்சுட்டு வந்தேன். இப்ப ஒரு சிலர் என்னன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு பாருங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைக்கு எத்தனை சப்ஜெக்ட் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து மண்டையில் ஏற்றணும்னு பார்க்குறாங்க. ஃபண்டமெண்டலாக அந்த பிள்ளைக்கு வந்து தெரிய வேண்டியது என்ன, ஜஸ்ட் ரீடிங். எழுத்துக்களை நல்லா ஐடென்டிஃபை பண்ணி ஃப்ளூவெண்ட்டாக வந்து ரீட் பண்ணினாவே எந்த வயசுலையும் சப்ஸ்டன்ஸை படிச்சுக்கணும் அந்த பிள்ளை. ஆனால் அந்த ஒரு இது இப்போ இல்லை. எழுத்தே தெரியாமல் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வருது. என்னத்தை படிக்கும் அந்த பிள்ளை? என்னன்னா, இன்னைக்கு உள்ள கல்வி முறை என்னன்னா, பாஸ் பண்ணி விட்டுருங்க பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்னுடைய இது எப்படின்னா, நான் டீச்சிங்ல இருக்கும்போதே இந்த இப்படி, அதாவது இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃபெயில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எழுத்து தெரியாம இருக்கிற பிள்ளைய ஃபெயில் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஃபெயில் பண்ணக்கூடாது, கண்டிப்பா ப்ரொமோஷன் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும் போது, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனை கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அனுப்பி அந்த எழுத்துக்களை வந்து திருப்பி கற்றுக்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கே அனுப்பிடுவேன். எப்படி ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள அனுப்பி எழுத்துக்களை தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் சைட் பை சைடு வந்து தெரிஞ்ச உடனே இந்த கிளாஸுக்கு வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணோம்னு சொன்னால், இப்போ அப்போல்லாம் 3 செக்ஷன் இருக்கும். 3 செக்ஷனில் இந்த 3 செக்ஷனில் உள்ள அந்த எழுத்து தெரியாத ஆட்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையுமே ஒரு செக்ஷனில் போட்டுருது. ஒரு செக்ஷனில் வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் மாதிரி, திருப்பி அவங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்களை மட்டுமே ட்ரெயினப் பண்ணுறது. ட்ரெயினப் பண்ணினா தான் அவன் அடுத்த கிளாஸுக்கு போய் அவன் படிக்க முடியும். இல்லைன்னா அடுத்து என்ன வரும், ஸ்கூலுக்கு போகிற மிஸ்ஸை திட்டுவாங்க ஏன்டா படிக்கல அப்படின்னு. அவன் தெரிஞ்சா தானே படிப்பான்,
1: பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது,
0: அதனால அவனுக்கு வாசிக்க தெரியாத அவன் எப்படி படிப்பான்? அப்போ அதனால அவனுக்கு என்ன ஆயிரும், மிஸ் வந்து திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல் மேலேயே அவனுக்கு ஒரு பயம் வரும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான், கள்ளத்தனம் பண்ணுவான், ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வெளி இடத்துல எங்கேயாவது போய் உட்காந்துருந்துட்டு போவான். அப்போ இது பூரா நடக்கும். அதனால இந்த மொத்தத்தில் வந்து இந்த பிள்ளைங்களை அந்த பேஸ் மட்டும் நல்லா கொடுத்து அனுப்புறது முக்கியம் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் எல்லாருமே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே இதில் வந்து கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த பிள்ளைங்களுக்கு எழுத்துக்களை ஐடென்டிஃபை பண்ணி ரீடிங் மட்டும், இங்கிலீஷ் ரீடிங்காக இருக்கட்டும் தமிழ் ரீடிங்காக இருக்கட்டும், அது மாதிரி மேத்ஸில் வந்து 4 ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும், அடிஷன் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல், இதுகளை மட்டும் வந்து அந்த பிரைமரி லெவலில் கொடுத்து நல்லா கொடுத்து அனுப்பிட்டோம்னா அவன் ஹையர் கிளாஸஸுக்கு போகும்போது எவ்வளோ சப்ஜெக்ட் எப்படி கொடுத்தாலும் படிச்சுட்டு போயிட்டே இருப்பான்.
1: கண்டிப்பாக மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்படியே இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து முதியோர்களுக்காக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மேம். அந்த காலத்தில் நீங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குடும்பங்களில் முதியவர்களை எப்படி நடத்துனாங்க, முதியோர்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அப்படி இந்த காலத்துக்கு வரும்போது அது எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க
0: மேம்? அப்போல்லாம் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா கூட்டு குடும்பங்களாக இருக்கும். அந்த கூட்டு குடும்பங்களில் இருந்த சந்தோஷம் இப்போ எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளும் ஒரு வீட்டில் பார்த்தோம்னு சொன்னால் மினிமம் 6 மேக்சிமம் 10-12 வரைக்கும் அந்த காலத்தில் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் நிறைய இருந்ததுனால வந்து யாருமே கஷ்டப்பட்டதா இது வரைக்கும் நான் பார்க்கல. குழந்தைகள் நிறைய இருந்து இன்னைக்கு பெண் பிள்ளைகளாகவே இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க கல்யாணத்துக்கு வந்து அப்போல்லாம் வந்து நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. உறவுகள்லையே அவங்களுடைய சொந்த பந்தம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறது உறவுகளுக்குள்ளேயே பண்ணிடுவாங்க. அதனால அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த ஆடம்பரம் அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால குழந்தைகள் அதிகமாக இருந்தால் கூட, அது ஆணோ பெண்ணோ அதிகமாக இருந்தால் கூட அது வந்து அந்த குடும்பங்களை வந்து பாதிக்கலை. எல்லா குடும்பங்களுமே எவ்வளவுக்கு அதிகமான குழந்தைகள் இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்தாங்க. முதியோர்களை வந்து நல்லா அவங்களுடைய குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. இப்போ மாதிரி வந்து எனக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, 4 பிள்ளையே இருக்குது, ஏன் அவன் பார்த்தா என்ன, இவன் பார்த்தா என்ன அப்படின்னு சொல்கிற அந்த பிரச்சனையே இருக்காது. அதை வந்து ஒரு முக்கிய கடமையாக பார்த்தாங்க. அன்னைக்கு பெற்றோர்களை பார்க்கறது வயசானவங்கள பாக்குறது வந்து அவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்றதுல வந்து ரொம்ப அக்கறையா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சூழல் வந்து நிறைய இதுல மாறி இருக்குது. இதனால வந்து நான் முதியோர்களுக்கு வந்து இப்ப இருக்கிற முதியோர்களுக்கு நான் பாக்குறவங்கள பூரா சொல்லுவேன், அதாவது எந்த பிள்ளையுமே இன்னைக்கு நம்ம நம்ப முடியல. அது ஆண் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நான் வந்து எனக்கு பென்ஷன் வருது, நான் யாரையும் எதிர்பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது வந்து இந்த கல்வியினால எனக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்க. ஆனா என்னுடைய ஸ்டேஜில் இருக்கிற எத்தனையோ பேர் முதியோர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஓரளவு நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைங்க பார்த்துக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் தன்னுடைய சொந்த காலில் இருக்க முடியல அப்படின்னு சொல்ற ஒரு இது இருக்கு, ஏக்கம் இருக்கு. இன்னொரு ஆளை எல்லாத்துக்குமே இன்னொரு ஆளை வந்து எதிர்பார்த்து இன்னைக்கு உலக நடப்பு என்னன்னா, நம்ம கையில் வந்து பணம் இருந்தா நம்மளை வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு, அது பிள்ளைகளாக இருந்தா கூட இன்னைக்கு என்னட்ட ஒரு சொத்து இருக்கு, இல்லைன்னா என்னட்ட ஒரு பணம் இருக்கு, என்னட்ட நகை இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு அன்புனால பார்க்காட்டாலும் இந்த ஒரு பொருளுக்காக வேண்டியாவது வந்து நம்மளை கடைசி வரைக்கும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு இது இருக்கு. அதனால எல்லா முதியோர்களுமே அவங்க வந்து இந்த முதுமைக்கு வர்றதுக்கு முன்னாடியே தனக்குன்னு எதையாவது ஒன்று வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய கருத்து. அப்பதான் வந்து இது இது வந்து ஃபினான்ஷியலா அவங்க வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, நமக்கு வயசு ஆயிட்டு இனிமேல நம்ம எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நினப்பு முதல்ல விடணும். நிறைய முதியோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நான் என்னோட என் வயசுல இருக்கிறவங்கள நிறைய பேரை நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன், அவங்க என்னைய விட வந்து கொஞ்சம் கூடுதல் வயசா அவங்கள தெரியுது பாக்குறதுக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னவா இருக்கும், ஒண்ணு வந்து நம்முடைய மீல்ஸ் அப்படி இருக்கலாம், சாப்பாடு நம்ம அந்தந்த நேரத்துக்கு வந்து ஃபுட்டு கரெக்டாக எடுக்கிறது, அது மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று கொஞ்சம் வந்து உடல் உழைப்பு வேணும், அதாவது சீக்கிரமே நம்ம நமக்கு வயசாகிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு ஃபீலிங்கே வரக்கூடாது. நம்ம எப்போதும் போல நம்ம எப்படி வந்து 50 வயசுல எப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அது மாதிரி வந்து நம்ம வேலை ருட்டீனாக நம்ம மாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க இருக்காங்களே, மருமக இருக்கா, மருமக சாப்பாடு கொடுப்பாங்க, மக சாப்பாடு கொடுப்பாங்க, என்னத்துக்கு நம்ம வேலை பார்க்கணும், அவங்க இருக்கும்போது அவங்க பார்க்கட்டுமே நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சும்மா அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துருக்காம நமக்கு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிற அந்த எண்ணமே முதல்ல விட்டுறணும். நமக்கு எவ்வளோ நாளைக்கு முடியுதோ இயல்பாக நம்ம என்னென்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோமோ அதைகளை வந்து நம்ம ருட்டீனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நான் முதியோர்களுக்கு கொடுக்குற ஒரு அட்வைஸ். நான் நிறைய பேரை பார்க்குறேன், நம்ம மருமகதான் வந்துட்டாலே நம்ம ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்னு அப்படியே உட்காந்து உட்காந்து இருந்து அதே ஒரு நோயாயிருது. கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்.
1: கண்டிப்பாக மேம், ஒரு 70 வருஷ வாழ்க்கையை எங்கள் கண்ணு முன்னாடி சொல்லிட்டீங்க, கொஞ்சம் தான் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய இருக்குது கேட்குறது. ஸோ இனி வரும் காலங்களில் அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கண்டிப்பாக அதை பதிவு செஞ்சுக்கிறோம். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கட்டத்துக்கு கடலோ சேஃபம் சார்பாக ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
2: நம்ம குயின் மேரி மேம் எவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய முதியோர்களுக்கு நல்ல அறிவும் நல்ல மனப்பக்குவமும் இருக்கும். இது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளோட குடும்ப வாழ்க்கையையும் நம்மளோட தொழிலையும் நல்லபடியாக மேம்படுத்த நாம தான் முயற்சி பண்ணணும். வயசானதுக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது பணத்தையோ சொத்தையோ இல்லை, அவங்க எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான், ஒன்று மரியாதை, இன்னொன்று பாசம். வீட்டில் எல்லாரும் அவங்க கிட்ட, வீட்டில் இருக்க எல்லாரும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்குங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. நான் இருக்கப்பா உனக்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கான ஆயுள கொடுக்கும். பெற்றோர்களை மதிக்கும் குடும்பமும் முதியோர்களை போற்றும் சமூகம் தான் எப்பவும் சிறந்ததா விளங்கும். இப்ப நீங்க வெளியே இருந்து உங்க வீட்டுக்கு போக போறீங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் கொடுங்க. அவங்க முகத்துல வர அந்த சிரிப்புல தான் உலகத்தோட ஆக சிறந்த சந்தோஷம் இருக்கு. இத எப்பவும் மறக்காதீங்க. நம்ம வீட்டோட வேர்களான இந்த முதியோர்கள் பத்தி பேச இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அத இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இது சமூக நலத்துறை மற்றும் கடல் ஓசேஃபம் 90.4 இணைந்து வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
3: நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ தான் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குயின் மேரி மேம் பேசினதை, அதாவது முதியவர்கள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்க, அவங்க வந்து நமக்கு முன்னாடியே நிறைய சவால்கள், தோல்விகள், சிக்கல்கள் எல்லாத்தையுமே கடந்து வந்திருப்பாங்க. அதனால் எது செஞ்சாலுமே அவங்கள்ட்ட அந்த ஆலோசனை கேட்டு செய்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முதியவர்களில் முதியோர் இல்லத்தில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குறோம், இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு செய்வாங்க அப்படின்றது நமக்கு இல்லை. அவங்க வந்து அந்த இடத்துல எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றதும் நமக்கு தெரியறதில்ல. சரி, உங்களுக்கு புரிஞ்சதை நீங்கள் சொல்லிடுங்க ஜான்ஹோரே.
4: ம், ஓகேக்கா. நம்ம பாட்டி தாத்தாவோட எப்பயுமே அன்பாக இருக்கணும், அவங்க புறக்கணிக்கக்கூடாது.
3: சரி, ஓகே. ஆமாம், கண்டிப்பாக வந்து நம்ம வந்து புறக்கணிக்கக்கூடாது. ஏன்னா வயசானவுன்னு குழந்தைத்தனம்தான் அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை. அதனால் ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் வாங்கிட்டு போங்க, அவங்கள வந்து அன்பாக பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பக்கிசாமி. பாமல்ல இருக்கு, 65 வருஷம் ஆகிருது. அது எப்படி பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். எங்க ஊர்ல இருந்து, என்னுடைய ஊர் சொந்த ஊர்ல இருந்து, காரைக்காலில் ஒத்தனார் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில் கடல் கொந்தளிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய ஊருக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி கழிச்சு பார்த்தா சுனாமி கடல் பொங்கல் கடல் கொந்தளிச்சு சுனாமி வந்துச்சு. ஆனால் நான் சுனாமி வந்ததை பார்க்கல, சுனாமி வந்த மறுநாள் தான் போனோம். போய் பார்த்துட்டு எல்லா மக்களும் போனோம். போய் பார்த்தாங்க, பார்த்த இடத்துல பார்க்க போகும்போதில் போகும்போது அந்த அவங்க இருந்த குடியிருப்புலாம் இல்லை, ஏன்னா தடலாக போய் கிடந்தது. நான் அங்கே இருந்த மக்கள் அந்த குடி அங்கே இருந்த குடியிருந்த மக்கள் மக்கள்கள் அனைத்து பேரும் இறந்துட்டாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு பீச்சுக்காக போனவங்களும் அந்த நேரம் சண்டே ஞாயிற்றுக்கிழமை பீச்சுக்கு போனவங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கிறது கணக்கு பண்ண முடியாது. சுனாமியில் அடிச்சுட்டு போய் ஒதுக்கப்பட்ட டெட் பாடியை தேடி கண்டுபிடிச்சதே கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே. அது வந்து கரையோரத்துலனாக்கா காரைக்காலில் சுனாமி வந்தது தரங்கம்பாடியில் தான் அந்த கடல் அலையில் ஒதுக்கப்பட்டு 300 பேருக்கு மேலே 300 பேர் கண்டுபிடிச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ பேர் இறந்தாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. மண்ணோட மண்ணா, அதில் ஒரு 3 குடும்பம் காரைக்கால் மாடியில் 3 குடும்பம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. நம்மளோட பிறக்காத அண்ணன் தம்பி மாதிரி தான் நல்லா பழகினாங்க. அந்த குடும்பம் 3 குடும்பமே எல்லோரும் இருந்துட்டாங்க. மன அதிர்ச்சி ரொம்ப, மக்கள் அதனாலே போகலை. யாருமே அந்த கடலோர பகுதி பக்கம் போகிறதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு போகலை. திரும்பவும் அந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடல் அலைகள் வந்து பார்த்தா 6-7 உயரம் சீற்றம் கொண்டு அலையெல்லாம் வரும். அதை பார்த்துட்டு மக்கள் யாரும் போகிறது கிடையாது. மக்கள் கரெக்டாக இது சொல்லிவிடுவாங்க எல்லாருக்குமே, எல்லா மக்களுமே சொல்லுவோம், இன்றைக்கி சுனாமி நாள் December 24 இந்த டைம் வந்ததுனாக்கா இன்றைக்கி தான் சுனாமி வந்தது நாள் எனக்கே புல் இருக்கு.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: பெண்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 to 8 வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம்னே சொல்லல,
1: இப்ப
0: வந்து சொல்லிடுவோம். இன்னைக்கு நாங்க என்ன கேம் விளையாடுறோம்னா, அதாவது நாங்க ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவோம், அதை வந்து அதோட தமிழ் பெயரை நீங்க சொல்லணும். இப்ப வந்து டெலிவிஷன், அதாவது டிவி தான் கேட்டிருக்கோம். டிவியோட தமிழ் பெயர் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, நம்ம கூட பதில் சொல்ல ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து நான் பேசுகிறீங்க?
2: மாமு கரோடுகளை தனியோட மீனாட்சி பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களாண்ணா?
2: நல்லா இருக்கிறேன், நல்லா ஆரோக்கியமாகவும் நல்ல காற்றியோட நல்லா சுகரமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது.
0: ஆமாம், நான் சந்தோஷம்ண்ணா.
2: ரொம்ப நல்லது.
0: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா?
2: இது ஆங்கில வார்த்தை சொல்லுங்க, அது ஆங்கிலத்துல தமிழ் பேர் எடுத்து வைக்கணும்.
0: ஆமாண்ணா. உங்களுக்கு வந்து டிவினா டெலிவிஷன்.
2: தொலைக்காட்சி பெட்டி.
0: தொலைக்காட்சி பெட்டி கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ண்ணா?
2: எனக்கு வந்து மாஸ்டர் படத்துல இருந்து வாத்தி கம்மி அந்த பாட்டு போட்டுருக்கீங்க.
0: ஓகேண்ணா, நன்றிண்ணா.
2: நன்றி, வணக்கம்.
0: நம்ம மீரா யூசுஃப் அண்ணா ஃபஸ்ட்டே கால் பண்ணி அவங்களோட பதில்களை கரெக்டாகவுமே சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மெசேஜ் மூலியமாகவுமே நேயர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. தீனா அண்ணா பாமன்லேருந்து வந்து தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்துட்டு தருண், அவங்க லைட்டோ பாமன் லைட் ஹவுஸ்லேருந்து அவங்களுமே கரெக்டான பதில் சொல்லிட்டாங்க, நன்றிண்ணா. அதுக்கப்புறம் தில்லை லட்சுமி, அவங்களுமே அந்த அக்காவுமே பதில் சொல்லியிருக்காங்க, நன்றி அக்கா. சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் நல்ல கோழி
1: ரகசிய
0: கோழி அந்த புக்கை வாசிச்சிடுறீங்களா?
1: ஓகேக்கா. உதயசங்கர் தான்க்கா அது எழுதுனாங்க. அப்பாவுடன் சிரித்து கொண்டே இருந்தால் அப்போது ஒரு கருப்பு சிவப்பு புழு வந்தது. இதுதான் நீங்கள் சொன்னது. இப்போது வேகமாக ஊர்ந்தது. எப்படி இது ஊர்ந்தது? அதற்கு கால் இருக்கிறது, அதை எண்ணவே முடியாது. அது சுருந்து படித்து கொள்ளும். ஏனென்றால் அதற்கு ஏதாவது ஆபத்து கீழே வந்திருந்தால் அது மெல்ல இறங்கி தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டும். இப்போ சொல்லும்போது இப்போது படிக்கலாமா என்று ஆர்வமுடன் கேட்டால் அப்பாவும் சரி படிக்கலாம் என்றார். அடுத்த தலைப்பு, காட்டிலே வினோதம். முயலூரில் மிகப்பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் எக்கச்சக்கமான முயல்களும் மான்களும் இருந்தன. முயல்களும் மான்களும் அதிகமாக இருந்ததால் அவற்றை உணவாக சாப்பிடும் சிங்கம் புலி ஓநாய் குள்ளநரி போன்ற மிருகங்கள் இருந்தன. அந்த காட்டில் ஒவ்வொரு வருடமும் முயலூர் காட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்க போட்டி நடக்கும். எப்போதும் சிங்கம் இல்லது புலிதான் தேர்தலில் ஜெயிக்கும்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில், அதாவது நம்ம ஜான்கோரே தம்பியோட நாளைக்கான பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்து ரேடியோகிராஃபி, அப்புறம் வந்து இமேஜிங் டெக்னாலஜினா மனித உடலின் உட்புற உறுப்புகளை வந்து எக்ஸ்ரே, அப்புறம் சிடி ஸ்கேனு, அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன்னு அந்த அதிநவீன கருவிகள் மூலமாக படம் பிடிச்சு அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு முக்கிய மருத்துவத்துறை துணை படிப்பு தான் பிஎஸ்சி ரேடியோலாஜி. அதுக்கப்புறம் இமேஜின் டெக்னாலஜி 3 ஆண்டுகள் வந்து டிப்ளமோ, அப்புறம் வந்து 1 முதல் 2 ஆண்டுகள் படிப்புமே இருக்குது. 12ஆம் வகுப்பில் வந்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் இல்லைன்னா கணிதமில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். எக்ஸ்ரே, அப்புறம் எலும்பு முறிவுகள், அப்புறம் வந்து மார்பக அந்த நோய்களை அறிய, விபத்து காயங்கள், அப்புறம் வந்து உள் உறுப்பு பாதிப்புகளை பார்க்கறதுக்கு, மூளை தசைநார்கள், அப்புறம் நரம்பு மண்டலத்தை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே ஒரு முக்கியமான தொழில்நுட்பங்கள். வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரேடியோகிராஃபர், எக்ஸ்ரே டெக்னீஷியன், சிடி, எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆப்ரேட்டரு, அதுக்கப்புறம் அல்ட்ரா சவுண்டு டெக்னீஷியன், அரசு அப்புறம் தனியார் மருத்துவமனைகளில் வந்து ஸ்கேனிங் சென்டர் லேபுகளில் கூட நம்ம வந்து வேலை பார்க்கலாம். சரி, அடுத்ததாக என்ன கேள்வி கேட்கலாம்?
1: அடுத்ததாக வந்துட்டு எப்பயும் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு.
0: ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜோட தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜான் கோரே தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
1: பை பைக்கா.
0: அடுத்ததான் நம்ம மீரான் யூசுஃப் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ஏய் நாடா, இது சப்பா பீட்டு குல்தி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இப்போ நேரம் சரியாக 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: நம்ம ஜாபீர் தம்பியும் வந்துட்டாங்க. சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: இசலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க.
3: சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ஆங்கில வார்த்தை நாங்க சொல்லுவோம், அந்த ஆங்கில வார்த்தைக்குள்ள ஒரு தமிழ் பேர் இருக்கும்ல, அதை வந்து நீங்க சொல்லணும். இப்போ வந்து நாங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டுட்டு இருந்தோம், அதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். என்னடா கேள்வியவே சொல்லாமல் அதுக்கான பதில்னு சொல்லிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. ஃப்ரிட்ஜுக்கான பதில், ஃப்ரிட்ஜுக்கான அந்த தமிழ் பேர் உங்களுக்கும் தெரியும்னா நான் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ரெடியாக இருக்கீங்களா?
4: ஓகேக்கா. நேற்று வந்து அதாவது மானத்தில் குட்டி தம்பி அப்படின்ற ஒரு கதையுமே நம்ம முடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம இப்போ பார்க்க போகிறது 7வது கதை, அதாவது மாய பூனை. ஒரு ஊரில் புஷி அப்படின்ற ஒரு பூனை இருந்துச்சு. அதை வளர்த்தவர் ஜிம்மி அப்படின்ற நாயுமே வளர்த்தாராம். ஜிம்மிக்கு புஷியை பிடிக்காது, பார்த்த உடனே ஒவ்வொ அப்படின்னு குலைக்குமா, பாய்ந்து ஓடி வரும். புஷி உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடுமா, எப்போதும் ஜிம்மியை பார்த்து பயந்து திரியுமா. வீட்டுக்காரருக்கு ஜிம்மியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஜிம்மியை திட்ட மாட்டார். ஆனால் புஷியை மட்டும் விரட்டி கொண்டே இருப்பாங்களாம், அங்கே போ இங்கே போ இங்கே என்று சொல்லி கொண்டே இருப்பார். புஷி அந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய்விடலாம் என்று நினைக்கும். ஆனால் வெளியே இருக்கும் தெருநாய்களுக்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வருமா. வீட்டுக்காரர் முதலில் ஜிம்மிக்கு தான் சாப்பாடு வைப்பார், அது சாப்பிட்ட பிறகே புஷிக்கு வைப்பார், அதுவும் அதே தட்டில் வைப்பார். புஷி ரொம்ப சுத்தம், ஜிம்மி உழைப்பு சாப்பிட்ட தட்டில் சாப்பிட பிடிக்காது. ஆனால் என்ன செய்ய, சாப்பிடாமல் இருக்க முடியாதே, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். புஷி மெலிந்து கொண்டே போனது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத இந்த ஒரு பிடிச்ச ஒரு நாய்க்கும் அப்புறமா ஒரு அழகான பூனைக்கு நடக்கிற ஒரு சண்டையை தான் நம்ம இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம்.
3: சரி, அதுக்கடுத்த பகுதியில் நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
3: நல்லா இருக்கீங்களாண்ணா?
5: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
5: எப்படிப்பா இருக்கு இன்னைக்கு கிளைமேட்லாம்?
3: இன்னைக்கு வந்து வெயில் இல்லைனா, ஆனா வந்து காத்து ஓவரா இருந்துச்சுன்னா. உங்க ஊர்ல எப்படினா கிளைமேட்லாம்?
5: பயங்கரமா வெயில் தான்ப்பா இருக்கு, காத்து கூட லைட்டா வருது, ஆனா பயங்கரமா வெயில் மட்டும் அடிக்குதுப்பா.
3: பாப்போம்னா எப்பதான் இந்த மழை வருது அப்படின்னு.
5: எக்ஸாக்ட்லி கரெக்டா சொல்லிட்டீங்கப்பா.
3: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா?
5: சொல்லுப்பா, இன்னொரு தடவை என்ன கேம்னு.
3: இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுவோம், அந்த ஆங்கில வார்த்தைக்கு ஒரு தமிழ் பெயர் இருக்கும்லனா, அத வந்து நீங்க சொல்லணும்னா. உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ், ஃப்ரிட்ஜோட அந்த தமிழ் பெயர் சொல்லிருங்கண்ணா.
5: குளிர்சாதன பெட்டி.
3: கரெக்டா சொல்லிட்டீங்கனா, உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: கண்டிப்பாப்பா. எனக்கு வந்து சில்ட்ரன் ஒரு காதல், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்னு, ரொம்ப அற்புதமா இருக்கும்ப்பா. ஏஆர் ரகுமான் அவர்களுடைய வரி, இசை, காட்சி அமைப்பு. எனவே அந்த பாடல் சொல்லி தருப்பீங்களா?
3: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. இன்னைக்கு வந்து எங்களோட நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றினா. நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே வந்துட்டு கரெக்டா பதிலையும் சொல்லிட்டு பிடிச்ச பாடலையுமே கேட்டுட்டாங்க. அடுத்ததான் வந்து ஜூடோ. இது வந்து ஒரு ஜப்பான்ல தோன்றிய ஒரு புகழ்பெற்ற தற்காப்பு கலையும்,
4: அதாவது சும்மா மாதிரி இருக்கும் கரெக்டா,
3: நவீன ஒலிம்பிக் விளையாட்டும் கூட. இது வந்து 1882 ஜப்பானை சேர்ந்த ஒரு கானோ ஜிகோரா அவங்களால வந்து உருவாக்கப்படுது. உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஜூடோ அந்த மாதிரி ஏதாவது பிராக்டிஸ்லாம் நடக்குமா?
4: பிராக்டிஸ் நடக்காது, ஆனால் சிலம்பம் நடக்கும். ஆனால் நாங்கள் இந்த ஜூடோ நாங்களே விளாடுவோம்.
3: ஓ சரி சரி. 1964 டோக்கியோ அந்த ஒலிம்பிக் போட்டிகளில் ஜூடோ அதிகாரப்பூர்வமாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இதில் எந்தவித ஆயுதங்களுமே பயன்படுத்தவில்லை. முழுக்க முழுக்க உடல் பலம், அப்புறம் வந்து எதிர் சக்தி தான் பயன்படுத்தப்படுது. எதிராளியோட அந்த பலம், அப்புறம் வந்து வேகத்தையே அவனுக்கு எதிராகவே திருப்புறது தான் இந்த கேமோட முக்கியமே. இதோ வந்து இதை வந்து இதில் முக்கியமான விதிமுறைகள் வந்து எதிராளியை நிலத்தில் தூக்கி எறிகிறது, எதிராளியை தரையில் அமுக்கி பிடிக்கிறது, கை மூட்டுகள் இல்லைனா கழுத்தில் அழுத்தம் கொடுத்து அந்த பணியை வைக்கிறதுலாம் இதில் வந்து முக்கியமான விதிமுறைகள். ஜூடோ பிளேயர்ஸ் டீம் வந்து வெள்ளை அல்லது நீல நிறத்தில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. வீரர்களோட திறமை, அப்புறம் வந்து அனுபவத்தை வெளிப்படுத்த வெள்ளை கருப்பை இந்த மாதிரி பல்வேறு நிறங்களில் வந்து பெல்ட் வழங்கப்படுது. மாநில அளவிலான அந்த ஜூடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடக்குது. இலவச பயிற்சி முகாம்களும் நடக்குது. சென்னை, விழுப்புரம், புதுச்சேரி இந்த மாதிரி இடங்களில் வந்து பயிற்சி சங்கங்களுமே நடக்குது. சரி, நாம் இன்றைக்கி என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிடுங்க.
4: அதாவது நாங்கள் வந்து ஒரு கேம், அதாவது ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்கான தமிழ் வார்த்தைகள் சொல்லுவோம், அதுக்கான அதாவது இங்கிலீஷ் வார்த்தை சொல்லுவோம், அதுக்கான தமிழ் வார்த்தை நீங்களும் சொல்லணும். இப்போதைக்கான கேள்வி என்னதுக்கா நான் கேட்கலாமா?
3: கேளுங்க.
4: நம்மளோட இந்த கம்ப்யூட்டர் இருக்குல்ல, லேப்டாப் வச்சுக்கலாம். இந்த லேப்டாப்புக்கு வந்து
3: என்ன, கம்ப்யூட்டர் தான் ஈஸியாக
4: இருக்கும். சரி ஓகே, கம்ப்யூட்டர் வச்சுக்கலாம். இந்த கம்ப்யூட்டருக்கான தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா,
3: தமிழ் பெயர்
4: 7094439999 அப்படின்ற நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ அல்லது டைப் பண்ணியோ இல்லாட்டி கால் பண்ணியோ எங்கள் கூட ஜாலியாக பேசிட்டு ஆன்சரிங் சொல்லிட்டு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உங்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூகான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நண்பர் அழகேஷன், வயசு 66, சொந்த ஊர் நாசரை, அது தூத்துக்கு பக்கத்தில். இங்கே வந்து 40 வருஷம் ஆகும். மாதா கோயில பெரிய கோயிலாக இருக்கும். நான் இந்து, அந்த கோயில்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தது நாங்கள் தான். பெரிய ஊர். அப்போ வந்து சினிமா தேட்டரில் டிக்கெட்லாம் 23 பைசா. நாங்களாம் படம் பார்க்கும்போது, எங்கள் வயசில் நாங்கள் படம் பார்க்கும்போது 23 பைசா. சின்ன வயசில் நான் 8வது வரைக்கும் நான் படித்தேன். படிக்க முடிக்காமனா கடை வைக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா காய்கறி கடை, அங்கே இருந்து உட்காந்துருப்பேன், ஆவலம் பார்ப்பேன். மெட்ராஸில் இருக்க கடை வச்சுருக்கேன். அப்புறம் பாம்பேக்கு போயிருக்கேன். பாம்பேயில் இது இந்த நிலக்கல்ல, அங்கே பேர் சிந்தானா, அது பேர் அந்த இடம் பார்த்துருக்கேன். அது ஏகப்பட்ட இடம் போயிருக்கேன். அங்கேயும் பழைய இருப்போம். என் அப்பெல்லாம் இருந்த பிறகு, எங்கள் அம்மா இருந்த பிறகு அப்படி முதல்ல வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னான், அவனை வச்சு அவனை பார்க்கணும் வந்தாங்க. அப்படி வியாபாரத்தில் அப்படி ஆரம்பிச்சேன். இங்கேயும் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ரெண்டு பையன். அப்புறம் அவளுக்கு பழக அப்படி பழகிறோம். இப்போ நான் பெரிய ஏஜென்ட்டு ராமநாடு ஒய்யஸுக்கு. இவங்களாம் நம்ம நமக்கு சேர்க்க போகிற ஆட்கள் தான். 8வது மாதம் ஒவ்வொரு தொழில் ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தொடக்கத்தில் வந்து முறை வந்து தரவு முறை 18 ரூபா, ஊசி முறை 25 ரூபா. இதுதான் ஆரம்பம். இப்போ அது எங்கேயோ விட்டு. அப்போ வந்து 1 ரூபா, ஒரு டன் எடுத்தது 1000 ரூபா. மெட்ராஸ், சிந்தாரிப்பேட்டை, கூடுவாஞ்சேரி, பல்லாவளம், கோயம்புத்தூர் வந்து பெரிய மார்க்கெட்டு, கேஎஸ்எம்மு, அது முக்கியமான அளவுக்கு தான் இருப்போம். அந்த நைட்டில் வண்டி கம்மி. ஒய்யர்ஸ்ன்னு இவ்வளவு ஆகிட்ட ஏஜெண்டாக இருந்தேன். அவ்வளோ வண்டி வரும். மொத்தத்தில் 10 வண்டி தான் வரும். மீன் வண்டி ட்ரெயினில் நாங்கள் வந்து எழுதி கொடுத்து ட்ரெயினை நிப்பாட்டி, அதுக்கு சந்தியான்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க மகிழ்ச்சி, அவங்க மகிழ்ச்சியெல்லாம் நாங்கள் வந்து ட்ரெயினை பாம்பாளில் நிப்பாட்டி ஏற்றணும். அதனால பாம்பாளில் புக்கிங் கிடையாது. ஒன்றும் ராமேஸ்வரம், அது மண்டபம், பாம்பாளில் ஏற்றக்கூடாது. ஆனால் அவன் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணி மறுபடியும் பாம்பாளில் ஏற்றினாங்க. ரயில்வேலையே நாங்கள் வந்து கொடி பிடிச்சி உண்ணாவிரதமாக இருந்தோம். அப்புறம் தான் வண்டி நிப்பாட்டி ஏற்றினாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
1: நாஜாபீர், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சொல்ல என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை வந்து தமிழில் வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பெர்சனல் கம்ப்யூட்டர் அதாவது பிசி இதில் அதாவது கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டரோட தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றதும் கேட்டிருந்தோம்ல.
0: சரி,
1: அது உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சு அப்படின்னா இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர், அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: என் பேர் ஆனி டாலியா, நான் பாம்பன்லேருந்து பேசுகிறேன்.
0: டாலியா, இன்னைக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா? லீவ் விட்டுட்டாங்களா? இன்னைக்கு அப்ப எக்ஸாம் இருந்துச்சா?
2: நேத்து தான் இருந்துச்சு.
0: சரி ஓகே, நல்லா எழுதி இருக்கீங்களா எல்லா எக்ஸாமும்?
2: ஆ, சூப்பரா எழுதி இருக்கோம்.
0: சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் கேட்டிங்களா?
2: ஆ தெரியும்.
0: சரி, உங்களுக்கான ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோமே,
2: தெரியல ஏன் நான் இப்பதான் பாக்குறேன்.
0: கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரோட தமிழ் பேர்
2: கணிப்பொறி.
0: கணிப்பொறி, சரி கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: நாங்க உங்கள்ட்ட ஒரு விடுகதை கேட்கலாமா?
0: கேளுங்கக்கா.
3: காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான்.
0: என்னதுக்கா இன்னொரு வாட்டி கேட்டுருங்கக்கா.
3: காலில் தண்ணீர் குடிப்பான், தலையில் முட்டையிடுவான்.
1: சரி, அதுக்குள்ள க்ளூ ஏதாவது கொடுங்களேன்.
0: ஆமாக்கா,
3: சமையலுக்கு யூஸ் பண்ணலாம்.
1: தேங்காய், தேங்காய்
0: இல்ல, தேங்காய் குள்ள தானே தண்ணி இருக்கும். வேற ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா.
3: அதான் நான் சொல்லிட்டேன், வீட்ல எல்லாம் இருக்கும்.
0: வீட்ல எல்லாம் இருக்கும்.
3: நான் அதான் அவன் சொல்லிட்டான்ல, தம்பி சொல்லிட்டான்ல.
1: தேங்காய்.
3: ஆமா.
1: அதான்.
0: ஓ, தென்னை மரம். சரிக்கா, ஓகேக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லிருங்கக்கா.
3: எனக்கு வந்து என்ன பாட்டு கேட்கலாம் தலையா, இது ஹேராம் படத்துல இருந்து இசையில் தொடங்குதம்மா சாங் போடுங்க.
0: என்ன படம்க்கா?
3: ஹேராம் படத்துல இருந்து இசையில் தொடங்குதம்மா சாங்.
0: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
3: சரிடா, சரிடா, தேங்க்ஸ்டா.
0: சரி, அடுத்ததான் வந்து அந்த புக்கை வாசிச்சிடுறீங்களா?
1: ஓகேக்கா, ஸோ வாசிச்சிடுறேங்க்கா. அதாவது என்ன அப்படின்னா இந்த கதையில், அப்புறமா இந்த ஜிம்மிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா சாப்பாடு வந்து என்றைக்குமே இந்த மதியம் மிச்சம் வைக்கிறது தான் அந்த உணவு வந்து கொடுப்பாப்பிலையா. அப்போது ஒரு நாள் வந்து என்ன சொன்னால் ஜிம்மிக்கு வந்து சாப்பாடை வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓன் வந்து வெளியே போயிட்டாப்பிலையா. அப்போ நம்மளோட புஷி இருக்குல்ல, அதாவது அந்த பூனை, அந்த பூனை வந்து என்ன வச்சா சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருந்துச்சா, என்னென்னா எதுவுமே பண்ண முடியலையா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வைமே அப்படின்னு சொல்கிறக்குள்ளாட்டியுமே எல்லா சாப்பாடையும் தின்னு முடிச்சு போயிடுச்சான். அப்புறமா லைட்டாக நம்ம புஷி வந்து உரிமிக்கிட்டு போவேன், அது வந்து கத்த அப்படின்ற மாதிரி இன்னொன்று லைட்டாக அந்த புஷி அதாவது ஜிம்மின்ற நாய்க்குட்டி டப்புன்னு காலை முன்னாடி எடுத்து வைக்க இந்த ஒரு பூனை இருக்குல்ல அது தலை தெறிக்க ஓடி போயிடுச்சாங்க்கா. அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்புறம் திரும்பி வந்து அவங்களோட ஓனர் வந்து சாப்பாடு வைக்கும் போது அதாவது நம்மளோட ஜிம்மி வந்து சாப்பாடை சாப்பிட போயிருக்குமா, அதாவது ஓனர் வந்து சாப்பாடு வச்சுட்டு ஒரு ரூமுக்கு போயிட்டப்போ ஜிம்மி வந்து சாப்பிட போயிருக்குமா, ஏன்னா கொஞ்ச நாளாக நம்ம வந்து நம்மளோட புஷியை காணோம். அப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட போகும்போது ஒரு வந்து ஏதோ மியாவ் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டி கேட்டுச்சான். திரும்பி சாப்பிட போகும்போது மியாவ் அப்படின்னு கேட்டுச்சான். இது உடனே கடுப்பில் திரும்பி திரும்பி பார்க்கறதுலாட்டியும் சாப்பாடை காணமாக போயிருச்சான். அப்புறம் அதுவுமே ரொம்ப பசியில் அழுதுச்சான். அப்புறம் திரும்பியுமே அந்த மாதிரி ஒன்று நடக்க ஆரம்பிச்சிச்சான். அப்புறமா என்னாச்சு அப்படின்னா தலை தெறிக்க ஓன்னு அந்த நம்மளோட புஷி இருக்குல்ல அது திரும்பி வந்துச்சான். அப்போ வந்து வர்றதுக்குள்ளாட்டியுமே அந்த என்ன ஜிம்மிட்ட வந்து அந்த ஒரு பூனை தேவதை வந்து சொன்னிச்சான், இந்த மாதிரி நம்மளாம் இயற்கையோட பிள்ளைகள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அதுவுமே அவரோட தப்பை உணர்ந்துட்டு. அப்புறமா ஜிம்மி அதாவது நம்மளோட புஷி வந்து எப்படியோ எங்கேயோ போயிட்டு வந்து வந்துச்சான். அதுக்கப்புறமா அதுக்கிட்ட வந்து இந்த புஷி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னிச்சான்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். குழந்தைங்களே ஸ்கூல் போக வந்து பிடிக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், குழந்தைங்க படிக்க ஆசைப்பட்டும் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள பள்ளிக்கு அனுப்ப மறுக்கிறது குழந்தைங்கள் வந்து குழந்தைங்களோட உரிமைகளுக்கு எதிரானது. அப்புறம் வந்து சட்டப்படி குற்றமும் கூட. கல்வினா சலுகை மட்டும் இல்லை, அது ஒவ்வொரு குழந்தையோட அடிப்படை உரிமையும் கூட. குழந்தை விரும்பி பேரண்ட்ஸ் வேணான்னு தடுத்தா அது வந்து சட்டப்படி குற்றம். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் செக்ஷன் 75 இது வந்து ஒரு குழந்தை பெற வேண்டிய அத்தியாவசிய

0: கல்வியை தராமல் தடுக்கிறது, அவசியமான அடிப்படை தேவைகளை மறுக்கிறது, இதெல்லாம் சட்டப்படி வந்து குழந்தை வன்கொடுமை புறக்கணிப்பு. இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீது நேரடியாக வழக்கு பதிவு செய்ய அந்த சட்டத்தில் இடம் இருக்குது. 14 வயசு வரையுள்ள தன் குழந்தைக்கு கல்விக்கான அந்த வாய்ப்பை அமைச்சு தர்றது, அப்புறம் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து கார்டியனோட அந்த கட்டாய கடமை, குழந்தை படிக்காமல் விரும்பி அனுப்பலைன்னா 10-98 வந்து நம்ம தகவல் சொன்னோம்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கு வந்து சட்டப்பூர்வமாக கவுன்சிலிங் கொடுப்பாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. மீறி வந்து அவங்க மறுத்தா சட்டப்படி எச்சரிக்கை கொடுத்து ஸ்கூலில் அதிகாரப்பூர்வமாக சேர்ப்பாங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூல் போக பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட பேரண்ட்ஸுமே தடுத்து வச்சுருக்கதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இதனால் ஸ்பாயில் ஆகிறது குழந்தையோட வாழ்க்கை தான். அதனால் பேரண்ட்ஸுமே புரிஞ்சுக்கிறணும், ஏன்னா நம்ம படிக்காத பேரண்ட்ஸ் படிக்காதனால்தான் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் குழந்தைங்களையாவது படிக்க வச்சு அவங்கள ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு போக வச்சாலும் அவங்களோட அடுத்த வாழ்க்கையை வந்து அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் பேரண்ட்ஸுமே கொஞ்சம் புரிஞ்சு செயல்படணும். சரி ஜாபிர், அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம்?
1: சரி, இப்போ நம்ம வந்து என்ன கேட்கலாம், அதாவது மவுஸ் இருக்குல்லக்கா?
0: ஆமாம்.
1: அந்த மவுஸுக்கு தமிழ் என்ன அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7-0-9-4-4-3-9-9-9 இந்த நம்பர் மூலயமா நீங்களுமே ஆன்சர் சொல்லிட்டு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம்.
0: சரி, எக்ஸாம்லாம் நீங்கள் எப்படி எழுதுனீங்க?
1: அது எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு லீவே வந்துருச்சுக்கா.
0: இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சா?
1: இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் மட்டும் தான் வச்சாங்க, ஸ்கூலையும் போயிட்டு வந்துட்டாங்க.
0: சரி சரி, எல்லாருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இன்னையோட ஒரு வாரம் லீவா?
1: ஆமாக்கா, அடுத்த அஞ்சாந்தேதி தான் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க.
0: சரி, இந்த லீவ் டைமே வந்து பிரயோஜனமுள்ள ஒரு நாட்களாக வந்து பயன்படுத்திக்கோங்க, அது வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் தான். சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: சரி, நம்ம ஜாபீர் தம்பி என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: அதாவது விசிலடிக்கும் சைக்கிள், உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் படிச்சிருக்காங்க.
3: சரி, நீங்க ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தீங்களே, அதையும் சொல்லிருங்க.
4: அதாவது கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணுவோம்ல மவுஸ்,
3: ஆமா,
4: அந்த மவுஸுக்கு தமிழ் என்ன பேரு?
3: சரி, அதை வந்து நேயர்கள் சொல்லணும், மவுஸுக்கு தமிழில் என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. 7094493999 அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, மவுஸுக்கு தமிழில் உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியுமாக்கா.
3: சரி, ஓகே, நேயர்கள் சொல்லலைன்னா நீங்கள் தான் சொல்லணும்.
4: ஓகேக்கா.
3: சரிப்பா, புக்கை வாசிச்சிருங்க.
4: நம்ம கிட்டத்தட்ட அந்த கதையை முடிச்சாச்சு, இதை நல்லா இன்னும் வேற கதைக்கு போகலாம். கரையான் படித்த புத்தகம் அப்படின்ற மாதிரி ஒன்று கதை, இது 8வது கதை. காலையில் பூற்றை விட்டு வெளியே வந்த இக்கிளி கரையானுக்கு ஒரே சிந்தனை தான், புத்தகம் படிக்க வேண்டும். அது எப்படி இருக்கும், புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கும், இந்த எண்ணங்கள் இக்குழிக்குள் நேற்றிலிருந்து தான் கரையான் போல அரித்து கொண்டிருந்தது. நேற்று சாயங்காலம் புற்றுக்கு வெளியே காற்றாட வந்து நின்றபோது இரண்டு பையன்கள் பேசிக்கொண்டு போனார்கள். இதுக்கப்புறம் நடந்திருக்கும் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, நேர்கள் போயிட்டாங்க, அதாவது அடுத்ததில் கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இப்போ நான் சொல்லிடுறேன். அவர்கள் இக்கிளியை பார்த்து, இந்த கரையான் 14 கோடி வருஷங்களுக்கு முன்னாலேயே உருவாயிருச்சு, தெரியுமா? மனுஷன் வந்து 65,000 வருஷம்தான் ஆகுது. கரையான்கள் மிகச்சிறந்த கட்டிடக்கலை வல்லுநர் அப்படின்னே சொல்லுவாங்க. அங்கே பாரு, ஒரு கரையான் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேசுறதுக்காக ஒரு காலை நினைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம் ஜாபி, கார்த்திகா, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன், அருள் இருந்து பேசுறேன்ப்பா.
3: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
3: சரிக்கா, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
5: இப்பதான் கேட்டேன், ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் சொல்லணுமா?
3: ஆமாக்கா.
5: என்ன வார்த்தை?
4: மவுஸ்.
5: மவுஸ். மவுஸ் என்ன எலி? நீங்க
3: கம்ப்யூட்டர் மவுஸ் சொல்றோம்க்கா.
5: கணினி சுட்டியா?
3: ஆமாக்கா, கரெக்டா சொல்லிட்டீங்களக்கா.
5: சரிதான். நான் ஓடுவேன் ஆனா நடக்க மாட்டேன், அது பேர் என்ன?
3: அது கடிகாரம்க்கா. இல்லையா?
5: அது ஓட
3: சைக்கிள். சைக்கிள்க்கா? சைக்கிள்க்கா?
4: பைக்?
5: ஆஹாஹா,
3: இல்லையாக்கா.
5: அது சின்ன ஓட்டிட்டு போறோம்.
3: சரிக்கா,
4: நீங்க ஏதாவது க்ளூ
3: கொடுங்கக்கா. ஆறு. ஆறுக்கா?
5: கரெக்ட்ப்பா, சரியா சொல்லிட்டீங்க.
3: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்னதுக்கா?
5: பாடல் வந்து, படம் வந்து செல்லமே, பாடல் வந்து காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை அப்படின்னு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு கொடுக்குறேன்.
3: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
5: நன்றிப்பா.
3: நன்றிக்கா.
4: இன்னைக்கு
3: என்னன்னு தெரியல,
4: அப்புறமா இந்த மாதிரி சொன்னோன்னே எப்பட்றா இதெல்லாம் உனக்கு தெரியும், அதுவா எல்லாமே புத்தகத்தில் தான் படிச்சுண்டா அப்படின்னு அவர்கள் பேசியதை கேட்டதுலேருந்து இந்த பறையானுக்கு அந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்து புற்றுமதியே வளர்ந்து கொண்டு போனுச்சான். அன்று இரவு இக்கீழ் தனியாக கிளம்பி விட்டுச்சான். ரொம்ப தூரத்தில் ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் சன்னல் வழியே உள்ளே நுழைஞ்சிச்சு. சன்னலுக்கு மேலே ஒரு அடுக்கில் வரிசையாக புத்தகங்களை அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நிறைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்களும் இருந்துச்சான். அப்புறமா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாமா?
3: ஆமாம், அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் வந்து தற்பெருமை. இது வந்து குழந்தைங்கள்ட்ட இயல்பாகவே வளரக்கூடிய ஒரு பண்பு. குழந்தைகள் வந்து சாதனைகள் பண்ணுறப்ப அவங்கள வந்து பாராட்டுறது அவங்களோட தன்னம்பிக்கையை உயர்த்தும். ஆனால் அது எல்லாம் மீறினா தற்பெருமையை வந்து தற்பெருமையாக மாறிடும். சரி, உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கெல்லாம் உங்களை மாதிரியே இருப்பாங்களா?
4: என்னதுக்கா?
3: உங்கள் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாங்கல்ல, அவங்க வந்துட்டு உங்களை மாதிரியே இருப்பாங்களா, இல்லைனா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோன்னு ஏதாவது திமிரு பிடிச்சிருப்பாங்களான்னு
4: கேட்குறேன். மாட்டாங்க. என் கிளாஸ் ஃபஸ்ட் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க்லாம் எப்படினா எடுப்போம்னா,
3: ஓ நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களா?
4: கப்பலாம் ஃபிஃப்த் ரேங்கு தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி தான் எடுப்பேன் நான். ஆனால் ஃபஸ்ட் ரேங்க் முடிச்சதுக்கு எடுத்துருவேன். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க பையனுக்கு ஈக்குவலாக தான் இருப்பாங்களா, இந்த பெருமையெல்லாம் போட மாட்டோம்.
3: சரி, ஓகே. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்குள்ளே அந்த தற்பெருமை இருக்கும். ஆனால் அது வந்து இருக்கக்கூடாது. அது வந்து நம்மக்கிட்ட ஒரு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனால் வந்து அது எல்லாம் மீறினா தற்பெருமை அப்படின்னு ஆயிடுது. இதை எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்த்தா, பேரண்ட்ஸ் எப்படி கையாளலாம்னா, நீ தான் வந்து வகுப்புலையே ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லாமல், நீ இந்த தேர்வுக்கு வந்து ரொம்ப நல்லா உழைச்சிருக்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து திறமையால் வர தற்பெருமையை தடுத்து அந்த உழைப்போட மதிப்பை வந்து உணர்த்துது. எல்லாத்துலேயுமே வந்து தான் மட்டும்தான் ஜெயிக்கணும், இது வந்து தற்பெருமையோட அறிகுறி. ஆனால் நம்ம வந்து அப்படி இருக்கவே கூடாது. நம்ம மட்டும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்றைக்குமே ஜெயிக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல நம்மளுமே புரிஞ்சுக்கலாம். நம்ம ஏதாவது மேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது இருக்கட்டும், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு வந்து அதிகமாக தான் நம்ம அதை வந்து புரிஞ்சு வச்சுக்கோம். எக்ஸாமில் எழுதும் போதுமே அவங்க சொல்லி கொடுத்தது நமக்கு ஞாபகத்துக்கு, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தது நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதை வச்சே நம்ம எக்ஸாமுக்குமே எழுதிடலாம். அதனால் வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னுமே அதிகமாக பவர் ஆவீங்க. விளாட்டு தோக்குறது இயல்பு தான்றதையுமே வந்து தோல்வியிலேருந்து கற்றுக்கவும் சொல்லி கொடுக்கணும். தங்களோட வெற்றி வந்து உறுதுணையாக இருந்தால் பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து நன்றி சொல்லணும். உறுதுணையாக இருந்தால் அந்த பேரண்ட்ஸு டீச்சர்ஸுக்கெலாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அவங்களோட திறமைக்கு பின்னாடி வந்து பலரோட உழைப்பு இருக்குன்றதையுமே அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும். குழந்தை வந்து மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பார்த்து தான் கற்றுக்குறோம். அதனால வந்து பேரண்ட்ஸும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சரியாக நடந்துக்கணும். பேரண்ட்ஸுமே பேரண்ட்ஸை பார்த்து தான், பேரண்ட்ஸ் தானே ஒரு முன்மாதிரி. அதனால் பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்கணும். அவங்க முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். தற்பெருமையாக இருக்கக்கூடாது. இயல்பாக நம்மள்ட்ட இருக்கிற ஒரு குணம் தான், ஆனால் அதையும் நம்மளால் மாற்றிக்க முடியும். சரி, இன்றைக்கி வந்து நாங்கள் நம்ம நிகழ்ச்சியில் ஆங்கில வார்த்தையிலேருந்து தமிழ் வார்த்தை அந்த கேம் தான் விளாண்டுட்ருப்போம். அதாவது நாங்கள் ஒரு ஆங்கில வார்த்தையை சொல்லுவோம், அதுக்கான அந்த தமிழ் வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இப்போ உங்களுக்கான கேள்வி வந்து ரேடியோ. ரேடியோவோட தமிழ் வார்த்தை உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்து தான் நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:49 ஆயிடுச்சு. கேட்டுட்ருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர். அப்புறமா நான் வந்து காசு சொல்லியிருந்தாலும் கதை சொல்லிடுவாக்கா.
2: ஆ சொல்லி.
3: இசிலடிக்கும் சைக்கிள் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. அப்புறமா நான் வந்து இந்த கதை சொல்ல போகிறது 8வது கதை, கரையான் படித்த புத்தகம். இத்தனை புத்தகம் இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த கிளிக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். இந்த ஒரு கரையன் ஒரு புத்தகத்துக்குள்ளே நுழைஞ்சி அவ்வளவுதான், இந்த உலகம் தோன்றிய வரலாறு இந்த இன்னொரு புத்தகத்துக்குள்ளே நுழைஞ்சிச்சான். தண்ணீர் தோன்றிய வரலாறு மற்றொரு புத்தகத்துக்கு நுழைஞ்சிச்சு, உயிர்கள் தோன்றிய வரலாறு அதற்கு அருகில் இருந்த புத்தகத்துக்கு நுழைஞ்சிச்சு, மீன்கள் தோன்றிய வரலாறு அதற்கு பக்கத்தில் இருந்த புத்தகத்தில் நுழைஞ்சிச்சான், புழு பூச்சிகள் தோன்றிய வரலாறு இருந்துச்சு, அது கரையான்களை பற்றியும் எழுதியிருந்தது. அதை படிக்க படிக்க இன்னைக்கு இந்த ஒரு கரையானுக்கு மகிழ்ச்சி இருந்துச்சான். அப்புறமா அந்த புத்தகத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டே நடந்துச்சான். அதாவது புற்றையில் உட்கார்ந்து ஆறாமற பக்கம் பக்கமாக படித்துதான். பின்பு இந்த ஒரு கரையான் வந்து ஒரு புத்தகத்தை எழுத தொடங்குச்சான். அதன் பெயர் கரையான்களின் உரையாறு அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிருச்சு. நாளைக்கான பகுதியில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னென்னா ரயில் வண்டி அப்படின்ற ஒரு கதை.
2: சரி, நாளைக்கான பகுதியில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கதையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கான வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு காற்றோட வேகம் 22 கிலோமீட்டரில் இருந்து 42 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வேண்டும், கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைகள் தங்கும் கடலின் ஓரம், அழகு பூக்கும் பறவைகள் சேரும் காலம், தந்த காயங்கள் தாண்டி வாழும் மனிதர்கள் நம்பிக்கை தீபம், பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது, அதுவும் சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் வினிதா. சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது, அது யாருக்கெல்லாம் தெரியும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுல பொன்னேரி அப்படின்ற ஒரு ஏரியால வடக்குல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரம் போனோம் அப்படின்னா பழவேற்காடு வந்துடும். ஆரம்பத்துல இத பாளையக்காடுன்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த பழவேற்காடை வெள்ளக்காரவங்க ஆட்சியில, அதுவும் பிரிட்டிஷ்காரவங்க வாயில இந்த பழவேற்காடு அந்த வார்த்தை நுழையவே நுழையாது. அது நுழையாம தான் புலிக்காட்டு அப்படின்னு மாத்தினாங்க. அதாவது அதுவே இங்கிலீஷ்ல புலிக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையா மாறிடுச்சு. காலப்போக்குல இந்த புலிக்காட் மாறி பழவேற்காடு அப்படின்னு மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த உப்பு தண்ணி ஏரி புலிக்காட் ஏரி தான் சொல்லுவாங்க. கடலுக்கு தென்னிந்தியாவோட நுழைவாயில், அதாவது சென்னையில் வர்த்தக துறைமுகம் கிபி 1907 நிறுவப்பட்டுச்சு. பழவேற்காடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரியோட சராசரி ஆழம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.5 மீட்டர் தான். இங்க இருக்கும் போது எடுபட்டு நிலப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகள் சரணாலயத்துக்கு வருஷம் வருஷம் குஜராத்ல இருக்கிற கட்ச் பகுதியில இருந்து, மற்ற நாடுகள்ல இருந்தும் 10,000 இருந்து 15,000 வரை பிளமிங்கோ பறவைகள், அதாவது பூநாரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிகான், ரெக்ரெட் நாரை, இந்த மாதிரியான பறவைகள் வந்துட்டு போகும். கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறவங்க ஒரு டைப்பு, ஏரியில மீன் பிடிக்கிறவங்க ஒரு டைப், அதாவது 2 வகையா இருப்பாங்க இந்த ஊர்ல. முக்கியமா ஊர்ல கல்யாணமான உள்ளூர் ஆட்களுக்கு மட்டும்தான் ஏரியில மீன் பிடிக்க உரிமை இருந்துச்சு அந்த காலத்துல. இப்போ அந்த நடைமுறைகள் எல்லாம் இல்ல. எந்த புயலான இருந்தாலும் சரி, இந்த பழவேற்காடு பகுதியிலோட கடலை தான் முதல்ல வந்து தாக்கும். குறிப்பா நம்ம சுனாமி வந்த சமயத்துல இந்த பழவேற்காடு கடற்கரை ரொம்ப மோசமாகவே மாறிடுச்சு. இந்த பழவேற்காடு கடற்கரைக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா மக்கள் போயிட்டு வாங்க, பழவேற்காடு பகுதியை சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பொன்தை, துணிச்சாரிலேருந்து தன்மையில் தான் இருக்கேன். கூட கூட மக்கள் வருவாங்க, உங்களோட கூட மக்கள் போவாங்க. ரெண்டாவது தெரு மக்கள் தான் நம்மளுக்கு. மாணவர்கள் இல்லை, தாய் தகப்பன் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை. நாங்கள் நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவோட எங்கள் நான் வாலி பிள்ளையிலே எங்கள் அம்மாவுக்கு பக்கம் வந்துட்டு நான் என் தங்கச்சி அங்கே லைட்டாக சேர்ற தெரியல.

0: சொல்லிட்டு இப்படி இருக்கும் மற்ற காப்பாற்றி கடலை எடுத்தாச்சு. என் மயம் பற்றி முடிச்சுட்டு அதோட அவனா ஏன்டா எனக்கு சொல்லாமல் எங்கள் மயம் கடலுக்கு போயிட்டேன் கடற்கரைக்கு. அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கு போயிட்டேன். மத்தியானத்துக்கு 2 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 4-5 கொடுத்தோம் இங்கே படுத்து கிடக்கும் நினைச்சா சோறு வாங்குவேன், இல்லைன்னா அவங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னா நாங்கள் கஞ்சிக்கு போகிறோம்னா கஞ்சியை வாங்கி வச்சு சோத்தை கொடுப்பாளுங்க. உழைச்சி மக்களை காப்பாற்றுங்க தான் எல்லாம் செஞ்சேன். இப்போ இல்லை இப்போ என் வாங்கியம் அடிக்கிறக்க காசு கேட்டோம்னா அனுப்பிட்டு போவேன். நல்ல வீட்டுக்கு போவேன், அதோடு வந்துடுவேன். யாருக்கையும் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க தான் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். மக்கள்லாம் சேர்ந்து பேசும்போது சிறுசுக்கிட்டு இருப்போம், பேரம்பேத்தியே வருவாங்க அவங்களோட பேசுவேன். நான் அங்கே வைப்பாருக்கு போவேன், தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கு வைப்பார், அங்கே போவேன். சொந்தக்காரர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் இந்நேரம் வாங்கி சாப்பிடணும் வைக்கணும்னா நினைக்க மாட்டேன். அவங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம பிள்ளையில யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் கொடுத்து தான் அவங்க கரையாக இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4. பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
2: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
1: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 5795.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதோட வால் பார்க்கறதுக்கு அச்சசலா மாட்டு வால் மாதிரியே ரொம்ப நீளமா இருக்கும். அதனால தான் ஆங்கிலத்துல இதை வந்து பாத்தீங்கன்னா கவுடைல் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. யோசிச்சிட்டீங்களா? அட, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருக்க வகையை சார்ந்தது தான் மக்களே. இதுக்கு மாட்டு வால் திருக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா ஓலவாள திருக்கை, எழத்திருக்க அப்படின்னு உள்ளூர்காரவங்க பேரும் வச்சு கூப்பிடுவாங்க. இந்த பேருகள்லாம் பாக்குறதுக்கு புதுசா இருக்கும், ஆனா சிரிப்பாவும் இருக்கும். ஆனா முக்கியமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாம்பன் பகுதியில மாட்டு வால் திருக்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீன் வகைய சார்ந்ததுதான் இந்த திருக்க. வால் வித்தியாசமா இருந்தாலும் இது சுறா மீன்களோட நெருங்கிய சொந்தக்கார மீன்னு சொல்லலாம். எலும்பு இல்லாம முழுக்க முழுக்க குருத்தெலும்பால ஆன உடம்பு. இது வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரம் ஆழமான கடலுக்குள்ள போய் மண்ணுக்குள்ள அதுவும் அடியில தன்னோட உடம்ப வந்து பாத்தீங்கன்னா முழுசா புதைச்சு மறைச்சு வச்சுக்கிறோம். பார்க்கவே முடியாது, சும்மா படுத்து ரெஸ்ட் எடுக்கும். இந்த திருக்க மீனோட தோல் தனி ரேட்டுக்கு போகுமா? அதாவது மாட்டுவால் திருக்கையோட தோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கைப்பை மாதிரியான லெதர் பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக இந்த தோலை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இதோட தோல் அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சுவரசுரப்பாகவும் இருக்கிறது. இந்த தோலை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக விலைக்கு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
6: நான் நம்ம போன ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் பண்ணையில் உள்ள விஷயங்களை கேட்டுட்ருக்குறோம். அதே பகுதியில் தான் நம்ம மீன் பண்ணையில் செய்யக்கூடாத தவறான பாதுகாப்பு முறைகள் என்னன்னு பார்த்துடலாமா? கேட்டுட்ருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம மீன் பண்ணை வளர்க்குற குளத்தில் பாசி அதிகமாக இருந்துச்சுன்னா வீரியமான கெமிக்கல் எதையுமே கண்டிப்பாக ஊற்றக்கூடாது, அது மீன்களை அப்படியே கொண்டுடும். அளவுக்கு அதிகமா தீவனமும் போடக்கூடாதான். தீவனம் என்ன செய்யும் அப்படின்னா அடியில தங்கி அழுகி ஒரே கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா அந்த ஆக்சிஜன், அதாவது மீன் சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியோட மேற்பரப்புல தான் இருக்கும். வெளியில வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு மீன் வரும்போது இந்த தீவனங்கள் எல்லாம் மேல போயிட்டு மூச்சு முற்ற அளவுக்கு கடந்துச்சு அப்படின்னா மீனுக்கு ஆக்சிஜன் குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அதனால இந்த அதிகமான தீவனம் போடக்கூடாது. தெரியாத வேலையாட்களை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பண்ணைக்குள்ள விடக்கூடாது, அவங்க மூலமா நோய் தொற்று வரலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷம் வைக்கிற அபாயம் கூட இருக்குது. தெரியாம ஒரே ஆழத்துல நீந்திர மீன்களை அதிகமா ஒரே குளத்துல விடக்கூடாது, அதுகளுக்குள்ள சாப்பாட்டுக்கு போட்டி வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு ஒன்னோடு ஒன்னு அடிச்சு கொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கு. இதுகளெல்லாம் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே 6-8 மாசத்துல நல்ல மகசூல் பாத்திரலாம் இந்த மீன் பண்ணையில. கண்டிப்பா மீன் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, மீன் பண்ண வைக்கணும்னு முயற்சி செய்யறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு வழிமுறையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா உங்களுக்கான நல்ல பாடல்களுமே வந்துட்டு இருக்கு. அதுவும் பிடிச்ச பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலுக்கு அடியில ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னன்னு கேப்போமா? கடல் ஓசை எஃப்எம் 90.4, இது சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடலோரத்துல ஏதோ ஒரு புல்லாங்குழல கொண்டு வந்து போட்ட மாதிரி நீளமா ஒரு ஓடு கிடக்கும், நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்படியே நீளமா குழல் மாதிரி உருண்டையா இருக்கும். இதை வந்து நம்ம ஊர்கள்ல புல்லாங்குழல் சிப்பின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா இதோட சுவாரஸ்யமே என்ன தெரியுமா? இது வாழ்ற முறையும் இதோட திறமையும் தான். அட, சாதாரணமா சிப்பிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மழலுக்கு அடியில கடந்துட்டு கிடக்கும், ஆனா இது அப்படி இல்ல. இது பயங்கர கெட்டிக்காரன். கடலுக்கு அடியில இருக்கிற இந்த பெரிய பெரிய பாறைங்க, களிமண், மரக்கட்டை, ஏன் பவளப்பாறைகள்ல கூட ஆழமான துளை போட்டு அதுக்குள்ள போய் பாதுகாப்பா ஜாலியா உட்காந்துக்கிறோம். பாறைகளுக்குள்ள எப்படி தொலை போடும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோட ஓடு ரொம்ப கூர்மையா வச்சிருக்கும், அதுல ஒரு திரவத்தை சுரக்கும். அந்த திரவத்தை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா பாறைய குடைஞ்சு அதோட வீட கட்டிக்கும். அது மட்டும் இல்லாம அலைகள் அடிக்கும் போது காத்து இல்லைன்னா தண்ணி இந்த சிப்பியோட ஓடு வழியா போச்சு அப்படின்னா ஒரு லேசான இசை சத்தம் கூட வருமா. இத கேட்கவே செம ஆச்சரியமா இருக்குல்ல. முன்னாடிலாம் இந்த புல்லாங்குழல் சிப்பி என்ன செய்வாங்க அப்படின்னா மீனவர்கள் கடலுக்குள்ள போவாங்க, பாறைகளை உடைச்சு இந்த புல்லாங்குழல் சிப்பிய எடுத்துட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா இதோட சதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட. சதைகளும் அதிகமா இருக்கிறதுனால மக்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்களாம் அப்ப உள்ள காலத்துல. காலப்போக்குல அரசு பாறைகள்ல இருக்கிற இந்த புல்லாங்குழல் சிப்பியை எடுக்க கூடாது அப்படின்னு தட விதிச்சனால மீனவர்கள் இத அரிய வகை உயிரினமா இன்னுமே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் பாரதிராஜன். ஊர் வந்து சின்ன பழம். வயசு என்ன 56 வயசு இருக்கும். இது வந்து முன்ன நான் ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்ன அது வந்து அந்த புள்ள பேர் வந்து முத்துமஞ்சுற புள்ள. அந்த புள்ளைக்கு வச்சு உங்களுக்கு தைரியம் தான் அன்னைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு இந்த போயிட்டு வரண்டியே மீன் பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் அதோட வலை இழக்குனேன். வலை இழக்குன்னா ரெண்டா மூணாவது எடுக்கிட்டேன். மூணாவது எடுத்து அடுத்த மணிக்கு அங்கிட்டு மூணாவது விட அங்கே கொண்டு வலை வச்சுட்டு இழக்குன்னா கண்ணுக்கு தெரியாமல் பொறுத்து வத்தேன். கண்ணுக்கு தெரியாம போனது ஒரு நாள் வலையை முடுக்குனா 2-3 டன் சூட மீன் பட்டு போச்சு. ஐயா நீ வாட்டுக்கு வலை வச்சா கரைக்கல வலைக்கல 8 தண்ணிக்கெல்லாம் வைப்பேன். வலை வச்சா அந்த நீ வாட்டுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம போயிருவேன். ஆமா அதான் அங்கே வந்து அரிச்ச மணிக்கு தான் அந்த 2வது 3வது கிட்ட அவ்வளவு இது ஒன்று வந்து கண்ணா போட்ட வத்தை அதாவது பாய் அடிச்சது வந்து அங்கேருந்து ஒடியாந்து இருக்கேன். பாய் கிழிஞ்சு போச்சு. பாய் பிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கட்டி கட்டி வச்சு மறுபடியும் வந்தேன். வந்துட்டு இருந்தா எங்கள் அண்ணன் மறுபடியும் நீ சின்ன பழம் இருக்கான் நாகத்தன் சொல்ற போய அவன் தங்கச்சி தான் எனக்கு சொன்னது. அப்படி நான் எனக்கு வந்து அதாவது பாய் அடிச்சு ஒடியாந்து இருக்கும் போது எங்கள் அம்மா அம்மாலாம் வந்து கடற்கரை வழியா எனக்கு உருண்டுக்கிட்டு வருது அழுது காணமே என் மயனை காணமுன்னு சொல்லி என் சின்ன அம்மையும் எங்கள் அண்ணன்லாம் நாகத்தம்லாம் வந்து தேடி வராங்க. தேடி அங்கேருந்து வர தேடி வரவன் நான் இருந்தா நான் போயிட வேண்டாம் அப்படிங்கிறேன். பாயலக்கடாங்கிறான் போடான்னு ஒரு ஆள் வந்துருன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆளும் போய் மறுபு ஓடிட்டு வந்து மறுபு பாய் மாற்றி விட்டு மறுபு வந்து எங்கள் இலையில் சேத்துப்பாடு தனிச்சு கோயிலில் வந்து சேத்துப்பாடுன்னு சொல்லி இடம் எங்கள் இடம் அதில் வந்து கரையை பிடிச்சிட்டான். கரையை பிடிச்சி வளர்த்துக்கிறதுக்கு மீனால் கொண்டு வைக்க ஆள் பூரா கூ கொண்டு வந்துட்டாங்க. அதான் அந்த பிள்ளைங்க சொல்லிச்சு தைத்திரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அதான் மீனை தட்டி கொடுத்தான். அப்போ வந்து நாங்கள் இப்போ டன்னு கணக்குலாம் கிடையாது மடங்கு கணக்கு தான். அப்போ தரவையில் அழுதி வாங்கி காய போடுவாங்க அது 2-3 மடங்கு இருக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ பெண்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை பத்தி பேச போறது நான் இனிதா. அதுவும் சமுத்திர பழகு நிகழ்ச்சியில நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடற்பாசி வளர்க்கறது அந்த பயிற்சி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம கடல்ல தரும் வாய்ப்புகளை நம்பி இருக்கிற நம்ம மீனவ பெண்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தத்தான் அரசு இந்த அருமையான பயிற்சியை கொடுத்திருக்காங்க. என்ன பயிற்சி, யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்திரலாமா? யார் கலந்துக்கலாம் அப்படின்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மீன்வள பெண்கள், அதுவும் குழுக்களா இருப்பாங்க இல்லையா, மகளிர் சுய உதவி குழு இந்த மாதிரி குழுக்கள்ல இருக்கிறவங்க சேர்ந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. பயிற்சியோட விவரம் என்ன அப்படின்னா முதற்கட்டமா 750 மீனவ பெண்களுக்கு கடற்பாசி வளர்ப்பு தொழில்நுட்ப பயிற்சிகள் பத்தி சொல்லி கொடுக்கறாங்க. வருஷத்துக்கு 30 வகுப்புகள் நடக்கும். ஒரு வகுப்புக்கு பாத்தீங்கன்னா 50 நபர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா 3 பயிற்சி நடத்துறாங்க. விண்ணப்ப கட்டணம் ரொம்ப கம்மி தான். குறிப்பா மீனவ பெண்கள் தனிநபரோ இல்ல மகளிர் குழு மூலமாவோ பயிற்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதை எங்க விண்ணப்பிக்கலாம்னா நம்ம மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அதாவது ADF அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலகத்துல வருஷம் முழுக்க இந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படுறாங்க. நம்ம ஊர் பெண்கள் சொந்த காலில் நிக்கிறதுக்கும் பொருளாதார ரீதியா முன்னேறவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. ராம்நாட்டில் இருக்கிற நம்ம சொந்தக்காரவங்க தெரிஞ்ச மீனவ பெண்கள் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி பயன்பெற வைங்க மக்களே. சரி, நீங்களும் எதிர்பார்த்த நல்ல பாடல்களுமே உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மக்களின் நலம், தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில, அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. நம்ம வீட்டுல வெங்காயம் முட்டைன்னு ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பொருள் தான். அந்த ரெண்டு விதமா எப்படி சமைக்கலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாமா. நம்ம இன்னைக்கு சமைக்க போறது வந்து பாத்தீங்கன்னா முட்டை வெங்காய குழம்பு. அதாவது வெங்காய குழம்பு தான் வைக்க போறோம். வெங்காய குழம்புக்கு முதல்ல தேவையான விஷயம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன வெங்காயத்தை கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த பல்லு பூண்டுகளையும் உரிச்சு தனியா வச்சுக்கணும். இது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா புளி கரைசல் தனியா எடுத்து வச்சுக்கலாம், மசாலாவும் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவும் குழம்புக்கு வைப்போம் இல்லையா, அந்த மசாலாவே நம்ம சேர்த்து புளியோட தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நல்லா எண்ணெயை ஊத்தி கடு உளுந்து கருவேப்பிலை பட்டை மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம கைப்பிடி அளவு வெள்ளை பூண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை நல்லா எண்ணெயில போட்டு பொன் நிறமா வதக்கணும். எண்ணெய் அப்படின்னு சொன்னோம்னா நல்லெண்ணெய் ஊத்துனா அதை விட டேஸ்டா இருக்கும். நல்லெண்ணெய் ஊத்தியே சமைங்க, உடம்புக்கு ரொம்பவும் சத்தான ஒரு விஷயமாவும் இருக்கு. நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மசாலா போட்டு அரைச்ச அந்த மசாலாவை அப்படியே அந்த வெங்காயத்துல போட்டு ஊத்திரன். உப்பு போட்டு நல்லா கிளறி வேகப்படணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காய குழம்பு அப்படியே இருக்கட்டும். நமக்கு தேவை அப்படின்னா ஒரு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும், இது எப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வெங்காய குழம்புல கொஞ்சமா குழம்பு அள்ளி அதுல என்ன செய்யணும், மறுபடியும் ஒரு பாத்திரத்துல நல்லா சூடு பண்ணி கொதிக்கவும் முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை நல்லா அடிச்சு வச்சுக்கலாம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த முட்டையை அடிக்க மாட்டாங்க, இது என்ன செய்வாங்க பொத்து அப்படியே ஊத்திடுவாங்க. அந்த மஞ்சக்கருவோட அப்படியே குழம்புல கொதிக்கும். இந்த மஞ்சக்கருவோட எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். தொட்டுக்கரைக்கு தொட்டுக்கரையாவும் ஆச்சு, குழம்புக்கு குழம்பாவும் ஆச்சு. அதனால ஈஸியா வேலை முடியணும் அப்படின்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா முட்டையை அப்படியே பொத்து ஊத்திடுவாங்க. சரி, நமக்கு கொஞ்சம் கிரேவி பதத்துல வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த முட்டையை என்ன செய்யலாம், அடிச்சு ஊத்திக்கலாம். இப்ப நம்ம அடிச்சே ஊத்திக்கலாம். முட்டையை நல்லா ஸ்பூனால நல்லா உப்பு போட்டு அடிச்சு அதை என்ன செய்யணும் அப்படின்னா கொதிக்க கொதிக்க மேல ஊத்திடணும். ஊத்திட்டு விட்டுட்டே இருக்கும்போது கரண்டியால அதை நல்லா கிளறணும். கிளறணும்னா நூல் மாதிரி தனித்தனியா திறஞ்சு திறஞ்சு வரும். இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். முட்டை குழம்பு வச்சப்ப கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது. முட்டை குழம்பு வச்சா முட்டை வெடுக்கடிக்கும்னு ஒரு சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி வெங்காய குழம்புக்குள்ள முட்டையை அடிச்சு ஊத்தி கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க மக்களே. இதை நம்ம வீடுகளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக இது பாரம்பரிய மீனவர்களுடைய ஒரு பழமையான சாப்பாடுன்னு கூட சொல்லலாம் மக்களே. ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.
2: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க, தூக்கி பாரு தூக்கு சட்டிய அட அதான பார்த்தேன்.

0: வந்து புடிடா, பல விட்டு சொத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்.
1: தெரிஞ்சு போச்சுன்னா

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின் குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: 2005 வந்து டிசம்பர் 26 நடந்த ஒரு விஷயம் யாருக்குமே மறக்க முடியாதது. என்ன அப்படின்னா சுனாமி. இந்த சுனாமி எல்லாருக்குமே நினைவுக்கு இருக்கும். அந்த சுனாமி உருவாக முக்கிய காரணம் என்ன, அதை பத்தி தான் உங்களோட பேச போறேன் நான் இனிதா. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. கடலுக்கு அடியில ஏற்படுற திடீர் மாற்றம், கடுமையான நிலப்பரப்பு மாற்றம் தான். இதுக்கு பின்னாடி முழுமையா புவியியல், அறிவியல், இயக்கவியல் இது மூணுமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த சுனாமி உருவாகிறதுக்கு அறிவியல் நுட்பங்கள் நிறைய இருக்கு. அது என்ன அப்படின்னா பூமியோட மேற்பரப்புல வந்து பெரிய பாறை தட்டுகளால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக் பிளேட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க. இது தொடர்ந்து மெதுவா நகர்றதால ரெண்டு தட்டுகள் ஒன்னோடு ஒன்னும் மோதும் போது அடர்த்தி அதிகமா வரும். அந்த அதிகமான ஒரு தட்டு இன்னொரு தட்டோட கீழ இறங்கிரும். இந்த தட்டுக்கள் உராயிரப்ப கீழ் நோக்கி இறங்குறப்போ அதை விட விளிம்புகள்ல பிரம்மாண்டமான ஆற்றல் சேமிக்கப்படும். ஒரு கட்டத்துல இந்த பிடிப்பு உடைஞ்சு மேலே இருக்கிற தட்டு மேலெழும்பி துள்ளும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடலடி நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த நிலநடுக்கத்தால கடல் தரை பகுதி திடீர்னு மேல் நோக்கி தள்ளும் போது அடுக்கு மேல உள்ள 100 மில்லியன் டன் எடையுள்ள முழு நீர் பகுதியும் ஒரே இடத்துல மேல் நோக்கி உயரும். அதுதான் சுனாமி அலைய தொடங்க வைக்குது. இப்படித்தான் சுனாமி வரும். சரி மக்களே, அடுத்ததா பாடல்களுமே வருது. சுனாமி வர்றத பத்தி நம்ம அழகான விளக்கங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டோம். பாடல்களை கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே நம்ம வந்துட்டோம். இந்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த பயணத்துல பழவேற்காடு ஏறி தொடங்கி அங்க வாழ்ற மக்களோட வாழ்வியல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயங்கள், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்க நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மீன் பண்ணையில மீன்களை எப்படி வளர்க்கணும், அதுல என்ன விஷயங்களை கவனிக்கணும், என்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடலுக்கு அடியில கிடக்கிற புல்லாங்குழல் சிப்பில இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்துல பெண்களுக்கு வழங்குற அந்த பாசி வளர்ப்பு பயிற்சிகள் வரைக்கும் நம்ம கடலோர வாழ்க்கையோட இணைஞ்சிருக்கிற பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதோட நெய்தல் கைமணத்துல நம்ம பாரம்பரியமான வெங்காய முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். காலநிலை மாற்றமும் கடலுக்கு அடியில ஏற்படுற மாற்றங்கள், சுனாமி எப்படி உருவாகுது அப்படின்றத பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கடலையும் கடலை நம்பி வாழ்ற மக்களையும் அவங்களோட வாழ்க்கை முறைகளையும் தெரிஞ்சுகிட்ட இந்த பயணம் இப்ப நிறைவுக்கு வருது. இன்னொரு சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. அடுத்ததான் அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியில் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: 2010 வந்து அந்த சுனாமி வரையில வந்து மாடுவம்பரா இருந்தேன். ஒரு 11 பேர் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகையில் வந்து இங்கேருந்து போயெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. எப்போ மாதிரிக்கு 6 மணிக்கு கடலுக்கு போயிட்டோம். போயிட்டு பாசி எடுத்துகிட்டு 11 மணி இருக்கும். அதே பூமுருசன் தீவில் ஆங்கர் வைக்கிறக்கில் நாங்கள் கடந்துட்டேன். அவங்க நான் தலையில் பாசி தூக்கிட்டு வர முடியாமல் அவங்க இடத்த போயிட்டாங்க. ஆங்கர் வச்சலக்கில் பாசி எடுத்துக்கிட்டு அந்த ஆங்கரில் ஒண்டி பாசியை கட்டுவோம்னு சொல்லிட்டு ஆங்கருக்கு போகிறேன். கடல் அப்படியே காலை முன்னு ஊறிக்கிட்டு இருக்க இடுப்புல அளவில் இருந்த தண்ணி 8வது தண்ணியாக வந்துச்சு. அப்படி 3 போஸ்ட் மரத்துக்கு மேலாப்பில் வந்துச்சு தண்ணி. எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால மேலே பாசியும் கண்ணாடினா விட்டுட்டு மேலே தவிட்டேன். மேலே தவி கீழே ஓடி பாறை பிடிக்கிறது பாறைனா பொட்டு போட்டு கற்றுக்கிட்டு வரும். மரவை மூச்சை விட்டுட்டு மரவை ஓடுவேன், மரவை பாறை பிடிக்கிறது போட்டு போட்டுன்னு கற்றுக்கிட்டு வரும். இந்த மாதிரி வந்து அப்புறம் நான் பார்த்தேன், இது நம்ம தப்பிக்க உசுறு தப்பிக்க முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுனேன், திருப்பி என்ன செய்கிறேன், உள்ளக்க ஓடுறேன். உள்ளக்க நான் நீச்சல் தெரிஞ்சதுனால உள்ளக்க ஓடி பெரிய பாறை அந்த பவளப்பாறு அப்படி பிடிச்சு நான் அப்படி கட்டி என்னோட கட்டி பிடிக்கிற அளவில் கட்டி பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு மூச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு விட்டுட்டு திருப்பி வேண்டாம் ஓடுவேமேன்னு சொல்லிட்டு வரையில் நெஞ்சளவில் வந்துருச்சு தண்ணி. அன்றைக்கு உயிர் போயிருக்கும்னு தான் நான் நினச்சேன். என்னுடைய உயிர் கடலுக்குள்ளே போனால் தான் நம்ம சம்பாரிச்சா தான் நம்ம சாப்பிட முடியுன்ற உள்ள ஒரு நிலை, வேறு தொழிலும் தெரியாது. அதனால் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்மளோட குடும்ப சூழ்நிலை இருக்குது, நம்மளுக்கு நம்ம வயிற்றுக்கு நம்ம பார்க்கணும், எங்களோ அதுக்கு அதை விட வந்து கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் விஷ உயிரினங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து அதையெல்லாம் கடந்து தான் தொழில் பண்ணணும். நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ எங்கள் வீட்டுக்காரரும் 2 பேருமே கடலுக்கு போகிற முடியுங்களே, வீட்டுக்காரவில் யார் வள்ளத்துலேயும் வத்தையிலும் போயிடலாம் கூட இங்கே பதக்க பதக்குன்னு தான் இருக்கும். கடலோட சூழ்நிலை அதுதான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு மும்பை மீனலதா எழுதின வார்த்தைகளின் மாயாஜாலம். இது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? மேட்ரிமோனியல் சைட் மூலமா தன்னோட பேரனுக்கு கிடைச்ச வரன்னு நேர்ல போய் பாக்குறதுக்கு அப்புசாமி தாத்தாவும் அம்புஜம் பாட்டியும் தயாராயிட்டாங்க. எப்படியாச்சும் தன்னோட பேரன் சங்கருக்கு இன்னைக்கு பொண்ணு பார்த்தே ஆகணும்னு அவங்க ரொம்ப ஆயத்தமா கிளம்பிட்டு இருந்தாங்க. சங்கருக்கு வேற வேலை இருந்த காரணத்தினால அவரால் பொண்ணு பார்க்க போக முடியல. தன்னோட தாத்தா பாட்டி பார்த்தாலே போதும்னு சங்கர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சங்கரால வர முடியாத சூழல்ல அவரோட ஃப்ரெண்டான விஜய் தாத்தா பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டாரு. சங்கருக்கு அவரோட தாத்தா பாட்டி தான் எல்லாமே. சின்ன பிள்ளையிலிருந்து சங்கரை பார்த்து பார்த்து வளர்த்தது அவரோட தாத்தா பாட்டி தான். ஆமா, சங்கருக்கு அப்பா அம்மா இல்லை. 77 வயசான அப்புசாமி தாத்தா அந்த காலத்திலேயே BUC படிச்சிருந்தாலும் இந்த காலத்து நாட்டு நடப்புகள் AI பொருளாதாரம்னு எல்லாத்திலயுமே கை தேர்ந்த நபரா இருந்தாரு. பேச்சிலேயே மத்தவங்களை மடக்கி விடுற திறமசாலி. ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தன்னோட பையனும் மருமகளும் விண்ணுலகத்துக்கு போக அருமை பேரனான சங்கரை கண்ணும் கருத்துமா தாத்தாவும் பாட்டியும் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சங்கர் இப்ப சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. சுமாரான வருமானம் தான், ஆனா நிம்மதிக்கு பஞ்சம் இல்லை. திருப்தியான வாழ்க்கை, தனக்கு என்ன தேவையோ அதை அவரால் வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கு போதுமான அளவு உத்தியோகத்தோட சங்கர் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப சங்கருக்கு 31 வயசு ஆச்சு. தம் பேரனுக்கு எப்படியாச்சும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். பாடல தொடர்ந்து என்ன

0: பெண்களின் நலம் தாய்மையின் பாதுகாப்பு. இனி உங்கள் அறிவிலேயே பாம்பன் பல்ஸ் 24 மகப்பேறு மற்றும் அவசர கால சிகிச்சை மையம்.
1: பெண்கள் மற்றும் மகப்பேறின் அனுபவமிக்க சிறப்பு மருத்துவர் டாக்டர் அனிதா MBBS DGO அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி முதல் 8 மணி வரை ஆலோசனை வழங்குகிறார்.
0: கர்ப்பகால பராமரிப்பு, பிரசவத்திற்கு பிந்தைய பராமரிப்பு, கர்ப்பப்பை மற்றும் பெண்கள் நல ஆலோசனை, கர்ப்பகால ஸ்கேன் குறித்த ஆலோசனை, குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை, IUI IVF க்கான வழிகாட்டுதல், பாதுகாப்புடன் கூடிய 24/7 மகப்பேறு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் பிரசவ வசதி. பல்ஸ் 24 24 மணி நேரமும் எப்போதும் உங்களுக்காக. லைட் ஹவுஸ் தெரு பாம்பன். மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் 8072 8057 95.
2: ஆடை உலகின் அரசன் IU Contact Styles. ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க IU Contact Styles. பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: முன்னேற்றத்திற்கான
4: நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். பொண்ணு வீட்டுக்கும் போயாச்சு. சங்கரோட தாத்தா பாட்டி அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு தான் போயிருந்தாங்க. ஆனா சங்கர் போகல. பஜ்ஜி சோஜி எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வழக்கமான பேச்சுக்கள் ஆரம்பமானுச்சு. பொண்ணு நல்ல லட்சணமா திறமசாலியா தெரிஞ்சாங்க. சபையில இருக்கிற எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டுட்டு பொண்ணு சிரிச்ச முகத்தோட எல்லாரையும் வரவேறுத்தாங்க. கல்யாண பொண்ணோட அப்பா மெதுவா முக்கியமான விஷயத்துக்கும் வந்தாரு. ஐயா, மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லைன்ற விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் சங்கர் தம்பிக்கு அப்பாவும் அம்மாவுமா இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. உங்ககிட்டயே நேர விஷயத்துக்கு வர, உங்க பேரன் இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? அப்புசாமி தாத்தா தன்னோட கண்ணாடியை சரி பண்ணிட்டு கரகரான் இருந்த தொண்டைய அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு ஆயத்தமானார். சம்மந்தி, எங்க பேரன் இப்ப ஒரு விவசாய அடிப்படையிலான நேரடியான வாடிக்கையாளர்களை சந்திக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனியோட நிறுவனர், அப்புறம் நிர்வாக இயக்குநராகவும் இருக்கார். முக்கியமா இயற்கை வழியில இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. உங்க பேர் அப்படி என்ன தயாரிப்பு பண்றாரு, என்ன மாதிரியான வேலை அது? சொல்றேன் சம்மந்தி. அதிகமா புரத சத்து இருக்கிற வறுத்த பயிர்கள், தானியங்கள், அப்புறம் கடலை முட்டாயி, கொள்ளு முட்டாயி, எள்ளு முட்டாயின்னு சத்தான முட்டாய்கள் எல்லாம் விற்பனை பண்றோம். என் பேரன்தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நேரடியா மொத்த வியாபாரிகள் கிட்ட இருந்து வாங்கி எங்களோட சொந்த யூனிட்ல தானியம்

எல்லாத்தையும் வருப்போம். அதுல மிக பெரிய விஷயம் என்னன்னா, எங்களோட தயாரிப்பு சுற்றுப்புற சூழலை பாதிக்கவே பாதிக்காது, அப்புறம் இயற்கையாவே அழியக்கூடிய தன்மையும் கொண்டது. பாரு, பெரிய விஷயம்தான் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ மல்டிநேஷனல் கம்பெனி மாதிரில தெரியுது அப்படின்னு மணப்பொண்ணோட மாமா மனசுக்குள்ள வந்த வார்த்தைய அடக்க முடியாம வெளிப்படையா கேட்டுட்டாரு. அந்த தாத்தா பேசும்போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் பெரிய கம்பெனியை பத்தி அவர் பேசுற மாதிரி தோணுச்சு போல. அடுக்கடுக்கான கேள்விகளை பொண்ணோட மாமா ரத்தினசாமி அடுக்கிக்கிட்டே போனார். அவர் என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாரு, கதையில அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதை நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுதாய வானொலியில அலைபாயுதை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். வார்த்தைகளின் மாயாஜாலம் அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய ஆள் தான் நீங்க போலையே, பெரிய கைதான் பண்ணீங்க. நல்ல வருணா அவளுக்கு அமைஞ்சிருச்சு, கடவுளுக்கே நன்றி. ஆமாங்கய்யா, பெரிய கம்பெனியாட்ட பேசுறீங்களே, எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? உங்க கம்பெனியோட மெயின் ஆபீஸ் எங்க இருக்கு? சம்பளம் எல்லாம் எவ்வளவு கொடுப்பீங்க? அப்ப உங்களுக்கு சொத்து பத்து எல்லாம் பெருசா இருக்கும், பெரிய இடம் தான் நீங்க. தம்பி, நீங்க ரொம்ப எதிர்பார்க்க வேணாம், நாங்க ஒரு நடுத்தர குடும்பம் தான்ப்பா. முன்னேற துடிச்சிட்டு இருக்கிற என்னோட பேரன் இப்பதான் ஒரு நல்ல வழியில பயணம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட கம்பெனி இன்னும் மென்மேலும் உயரணும்னு எல்லாரும் மனசார வாழ்த்துவோம். அவனோட அறிவுக்கும் திறமைக்கும் அவன் நல்ல இடத்துக்கு போவான். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எதிர்காலத்துல இருக்கலாம். எதிர்காலத்துல இருக்கலாமா? அப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சின்ன கம்பெனி போலையே. என்ன பேசுறீங்கன்னு விளக்கமா சொல்லுங்க. நீங்க வியாபார பாணியில பேசுறீங்க, தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஸ்டார்ட் அப் பண்றீங்க, பிசினஸ்ன்றீங்க, இயற்கைக்கு பாதகம் இல்லாததுன்றீங்க, என்னதான் நீங்க சொல்ல வரீங்க? தம்பி, இப்போ புது வகையான ஸ்டார்ட் அப் தான் அதிகமா இருக்கு. டெக்னாலஜி வளர வளர எல்லாமே புதுசுதான். அதனால கடை வாடகை, எலக்ட்ரிக் பில் இந்த மாதிரியான தேவையில்லாத செலவுகள் எதுவுமே எங்களுக்கு இருக்காது. எல்லாத்தையும் எங்க பேர் சங்கரே பார்த்துப்பான். கம்பெனியோட முழு உரிமையாளரும் அவன்தான். ஐயா, நீங்க பேசுறது எனக்கு புரியலங்க, கொஞ்சம் குழப்பமா இருக்கு, தெளிவா சொல்லுங்களே அப்படின்னு பொண்ணோட அப்பா கேக்கும் போது அப்பசாமி தாத்தாக்கு எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல.

அபிஜய், நீ கொஞ்சம் சொல்லி புரிய வைய. இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீ கிளியரா சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஐயா நல்லா இங்கிலீஷ் பேசுறாரு, என்ன படிச்சிருக்கீங்க ஐயா? இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. ஏஐ எல்லாம் சொல்றீங்க, டெக்னாலஜி எல்லாம் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் அத்தப்படிதான் போல. வயசான ஆள்னு நினைச்சேன், ஆனா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு பொண்ணோட மாமா சொல்லும் போது, தம்பி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒருத்தவங்க ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு வயசு எதுவும் தடையா என்ன? இப்ப எனக்கு 77 வயசு ஆகுது, 90 வயசு கூட எனக்கு ஆகட்டும், 80 வயசு கூட எனக்கு ஆகட்டும், என்ன வயசாயிட்டு போனாலும் என்ன, கத்துக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் கத்துக்கலாம் தம்பி. இங்க பாருங்க, நீங்க தான் அந்த காலத்து ஆள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என் பேரை சொல்லி கொடுத்து எனக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் நானே கத்துக்கிட்டேன். நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், தெலுங்கு பேசுவேன், எல்லா மொழியும் பேசுவேன். சபாஷ் ஐயா, சபாஷ், உங்களோட திறமையை நான் பாராட்டுறேன். சரி இப்ப நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். விஜய் தம்பி, நீங்க சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட் அப்படி என்ன வேலை பாக்குறாரு? எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இங்க இருக்கிற யாருக்குமே புரியல, நீங்களாச்சும் சொல்லுங்க, கேக்குறோம் அப்படின்னு பொண்ணோட மாமா சொல்லும் போது விஜய் அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு முதல்ல யோசிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்றதுக்கும் ஆயத்தமானாரு. வார்த்தைகளின் மாயாஜாலம் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பா இதய நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அங்கிள், தாத்தா சொல்றது என்னன்னா, சங்கர் ஹைவே பக்கத்துல ஒரு வண்டியில வறுத்த வேர்க்கடலையும் பொறிக்கடலையும் விக்கிற வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இரும்பு சட்டியில மண்ணை போட்டு அதுல வேர்க்கடலைய நல்லா வறுப்பான். சொந்த யூனிட்ல முறைப்படி பண்ணிட்டு இருக்கான். வறுத்த வேர்க்கடலை பொறிக்கடலைன்னு எல்லாத்தையும் இயற்கை முறையில இலையில சுத்தி கொடுப்பான். அது மக்கி போயிரும்ல, தூக்கி போட்டாலும் இயற்கைக்கு பாதகம் இல்லாம இருக்கும்ல, அதைத்தான் தாத்தா சொன்னாரு. இங்க பாருங்க அங்கிள், உங்க வீட்டு பொண்ணு அகிலாவ சங்கர் நல்லா பாத்துப்பான். வாழ்க்கையிலயும் அவன் முன்னேறுவான். தாத்தா பாட்டியோட வளர்ப்பு சும்மா ஒன்னும் இல்ல. பார்த்து பார்த்து அவங்க பேர பிள்ளைய வளர்த்திருக்காங்க. என்ன தம்பி இப்படி அசால்ட்டா சொல்ற? தள்ளுவண்டி கடையில பொறிக்கடலை விக்கிறவருக்கா என் பொண்ண கொடுக்க முடியும்? இங்க பாருப்பா, தெளிவா கேட்டுட்டு வந்திருக்கணும். பேசும்போது மட்டும் பட்டும் படாமலும் பேசுறாரு, வெளிப்படையா பேச வேண்டியதானே. அவர் முதல்ல பேசும்போது ரொம்ப பெருமையா பேசுற மாதிரி இருந்துச்சு. இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களே, வெள்ளித்தட்டிலேயே பிறந்து வெள்ளித்தட்டிலேயே வளர்ந்து ரொம்ப பணக்காரங்களா இருந்திருப்பாங்களே, அப்படிலாம் அவர் பேசினது இருந்துச்சு. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் தானே புரியுது தள்ளுவண்டி கடை போட்டுட்டு இருக்காருன்னு. இவருக்கு எப்படி என் பொண்ண கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க ஐயா, இந்த சம்பந்தம் செட் ஆகாது, நீங்க கிளம்பிருங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சங்கடமா போச்சு. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அகிலா என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தாங்க. ஆனா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு அமைதியா இருந்தாங்க. தன்னோட முடிவை எப்படி சொல்றதுன்னு தெரியாம குழம்பி போனாங்க. பல வார யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு தெளிவான முடிவும் கிடைச்சிச்சு. சபையினர் முன்னாடி அந்த பொண்ணு என்ன சொல்லிருப்பாங்க, மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிருப்பாங்களா இல்ல பிடிக்கலன்னு சொல்லிருப்பாங்களான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதை நிகழ்ச்சி.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. கதையோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. இங்க பாருங்க, என் முடிவை நான் தெளிவா சொல்லிட்டேன். என் பொண்ணை ஒண்ணு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த சம்பந்தம் வேண்டாம், நீங்க போயிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து என் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கேன். அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன். கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அம்மாடி, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாமா? பேசுறதெல்லாம் பேசிட்டீங்களாப்பா, இப்ப நான் பேசலாமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமா போச்சு. ஏன்னா அப்பாவோட பேச்ச மீறி அந்த பொண்ணு ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு வாய் திறந்து பேசினாங்க. அப்பா, இந்த சம்பந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வரன் எனக்கு ஓகே. நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்னம்மா பேசுற? சரியாத்தான்ப்பா பேசுறேன். ஒருத்தவங்களை சரியா புரிஞ்சுக்காம, அதுவும் சரியா தெரிஞ்சுக்காம எடுத்தோடனே அவங்கள தப்பா பேசுறது ரொம்ப தப்புப்பா. வெளிப்படையா உண்மையத்தானே அவங்க சொன்னாங்க. சொன்ன விஷயம் நமக்கு புரியாம இருந்திருக்கலாம், ஆனா அவங்க சொன்னது என்னவோ உண்மைதானே. இது என்னோட 10வது வரன். இது வரைக்கும் போன எல்லா வரனையும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தட்டி கழிச்சிட்டீங்க. ஆனா இந்த வரன் அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு என்னோட நல்லது கெட்டதுல என் கூட இருந்திருப்பாங்க. எது சரி எது தப்புன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க. எனக்கும் 32 வயசாச்சு. இதுக்கு மேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தாப்பா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மாடி, நீ என்ன பேசுற? சரியா தாப்பா பேசுறேன், சரியா தான் பேசுறேன். அதுக்கு மேல உன் இஷ்டமா அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஐயாவையும் அந்த அம்மாவையும் பார்த்த லக்ஷ்மி, ஐயா, உங்க பேர் என்னன்னா நேர்ல கூட பார்த்தது கிடையாது. நீங்க பேசுற பேச்செல்லாம் எனக்கு உண்மையா படுது. உங்களை நம்பி நான் வந்தேன்னா நீங்க என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னு நம்புறேன். உங்க பேருன்னு என்ன நல்லா பார்த்து பாருன்னு நம்புறேன். எங்க வீட்லயும் பெரிய வசதி எல்லாம் இல்ல, ஏழை குடும்பம் தான். எங்க அப்பாக்கு நான் இதுக்கு மேலயும் பாரமா இருக்க விரும்பல. இப்பவே தெளிவா சொல்லிக்கிறேன், வரதட்சணைன்ற பேர்ல அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு நீங்களும் லிஸ்ட் போட்டீங்கன்னா இந்த சம்பந்தம் வேணாம். ஒரு பொண்ணா என்ன மதிச்சு என்ன நல்லா பாத்துப்பீங்கன்னா தாராளமா இந்த கல்யாணத்துக்கு மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அது நீங்க பண்ணலாம். முடிவு உங்களோடது, விருப்பம் என்னோடது. என் விருப்பத்தை நான் சொல்லிட்டேன், இப்ப உங்களோட முடிவு நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாடி, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. இதுநாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. வரதட்சணை என்னமா வரதட்சணை? 1 ரூபா கூட வேணாமா? கட்டின புடவையோட நீ வந்தா போதும். என் பேரை உன்னை நல்லா பாத்துப்பான். இன்னைக்கு அவ வர வேண்டியதுதான், வேலையா இருந்துச்சு, அதான் வர முடியாம போச்சு. இப்படிப்பட்ட ஒரு தேவதை எங்க வீட்டுக்கு மருமகளா வருவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. உன்னோட நல்ல உள்ளம் உண்மையிலேயே தூய்மையா இருக்குமா? அது கடவுள் கொடுத்த வரம். எங்களுக்கு இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மதம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லும் போது பாட்டிமாவும் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் பெரியவங்க முன்னிலையில ஜாம் ஜாம்னு நடந்துச்சு. சேகருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் கிடைச்சாங்க. லக்ஷ்மிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சாரு. தன் பொண்ண சேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவர் நல்லா பாத்துக்க மாட்டாரு, நிம்மதியா தன்னோட பொண்ணு இருக்க மாட்டான்னு லக்ஷ்மியோட அப்பா பயந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி நடக்கல. லக்ஷ்மி நிஜமா மகாலட்சுமி ஆட்டம் வாழ்ந்தாங்க. சந்தோஷமா அவங்க வாழ்க்கை இருந்துச்சு. கொஞ்ச நாள்லயே நல்லா சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கும் சேகர் போனாரு. அப்புறம் தள்ளுவண்டி கடையாட்டம் வச்சிருந்த அவரோட சின்ன கடை காலப்போக்குல ஒரு பெரிய கம்பெனியா மாறிச்சு.
கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம கேட்ட கதை நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: அண்ட் தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வந்து பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சித்தப்பா சித்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலைன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்ண

0: பண்ணவங்கன்னா அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்ப நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பருத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசேஃபம் 90.4.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

தின்னா திருக்கெடுத்த தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கெடுத்த தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்று கிடைத்தார் தின் தின்னா நாக்கு தின்று கிடை தின்னா தின்னா தின்று கிடைத்தார் தின் தின்னா நாக்கு தின்று கிடை.

0: ஜகம் நடுங்க என் பதங்களோட.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

அதிராடுது. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கதை சொல்றேன்னு சொன்னியே, என்ன கதை?
1: நரி கதை.
0: ஐயா அத சொல்ல,
1: இறங்க முதல்ல கீழே உட்கார்.
2: சரி சொல்லு.
1: நரி கதை தானே?
2: ஆமா.

0: ஓடி வந்த குள்ள நரி கால் தவறி விழுந்ததடி, நீல நிற சாயம் பச்சை பொட்டி ஒன்றிலே அது நிறம் மாறி போனதடி சின்ன பொம்பளே. நரி கலர் மாறி போச்சு, பிறகு காடு தேடி போச்சு. நரி
1: காடு மாறி போச்சு,
0: ஐயோ அப்புறம்
1: கலர் தேடி போச்சு.
0: கெட்டது போ, கதையே மாத்திவிட்ட. நரி கலர் மாறி காட்டுக்குள்ள போச்சா? மற்ற மிருகங்கள்லாம் என்னடா இது, புதுசா ஒரு மிருகம் வந்திருக்குதே அப்படின்னு பார்த்து பயந்து போச்சு.
1: ஐயோ,
2: நான் ஆண்டவன் அனுப்பிய புருஷன், உங்களை ஆள வந்திருக்கும் அரசன்.
0: மிருகங்கள் எல்லாம் பயந்தது, அங்கு நரியின் ராஜ்யம் நடந்தது. ஒரு நாள் மேகம் இடித்தது, மின்னல் வெடித்தது, காற்று அடித்தது, காடு துடித்தது, நிலம் அசைந்தது, மழை பொழிந்தது. காட்டு விலங்குகள் கலங்கின, கொஞ்சம் பயந்தன, உடல் நடுங்கின, ஆவி ஒடுங்கின. நீல நரியின் வாசல் வந்து ஓலமிட்டு அழுதன. நீ அழுகிற,
1: நீ அழுத,
0: நான் புலி சிங்கம் மயில் குட்டி அது மாதிரி அழுத, நீ எதுக்கு அழுகிற?
1: அப்ப சரி, சொல்லு.
0: நரியும் வழியில் வந்தது, மழையில் கொஞ்சம் நனைந்தது, நீல சாயம் கரைஞ்சது, நரியின் வேஷம் கலைஞ்சது, நீல சாயம் வெளுத்து போச்சு, ராசா வேஷம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் என்னாச்சு? நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. நீல சாயம் வெளுத்து போச்சு, ரசாவேசம் கலைஞ்சு போச்சு. காட்ட விட்டே ஓடி போச்சு.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என்னை விட்டுடுங்கள.
3: நீயா?
2: நானா திருடல துறை. அதோ ஓடுறானே, அவன் தான் திருட சொன்னா.
3: நீ பிடிபட்டதும் அவன் ஓடித்தான் பத்தியா? ஏய், கிட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிற்பாங்க. சரி, உன் பேர் என்ன?
2: நல்ல தம்பி.
3: நல்ல தம்பி. நல்ல

ஓசை FM 90.4.

0: ஊட்டி ஊட்டிலே கெட்டு போக புள்ளிகளா, வாழ பட்டணத்தில் வந்தீகளா.
1: FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு,

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: பாடி பழகு
1: முன்பிழியும் என் பிழியும் சந்தித்தார்.
2: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
4: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
3: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
4: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
3: எப்படிக்கா?
4: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேப்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
5: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயேதான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும்

0: நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு. அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம். ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் பரப்புல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து இயலும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒண்ணு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இப்படித்தான் இருக்க வேணும் சொம்ப.

செடிய மாட்டக்கூடாது, உடலழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது, ஏர் உழவருக்கு ஏத்த பண்பை மாட்டக்கூடாது.

0: பூ முடிஞ்ச கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்போ பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, பழுத தேஞ்சு கட்டரும் பாச்சு நாட்டிலே, பெண்கள் காரியத்தை ஆம்பிள பாக்குறான் வீட்டிலே.
1: எல்லாரோட என்னை சேர்க்க கூடாது, வேலை எது கொடுத்தாலும் செய்வேன் தப்பாது. சொல்லுங்க,
0: களை எடுக்கணும், விளைய வைக்கணும், கதிரும் முத்தின வயல் அறுக்கணும், கட்டுஞ்சும

0: என்ன?
1: ஆக்சிலேட்டர்.
0: இது

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 22 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்துல 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோட மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்க கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும் போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா எதுவும் சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினாங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இது ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசி FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்ம ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கூடன்குளம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தால கள்ளக்கடல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. இந்த கள்ளக்கடல் தாக்கத்தால 26/9/2026 சனிக்கிழமை அதிகாலை 2:30 முதல் திங்கட்கிழமை அதிகாலை 2:30 வரைக்கும் நம்மளோட கடல் புறத்தில் 1.3 மீட்டர் முதல் 1.6 மீட்டர் உயரம் கொண்ட அதிக ஆற்றல் கொண்ட பேரலைகள் வந்து எழும் அப்படின்னும், இது 20 முதல் 24 வினாடிகள் வரை இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இதன் காரணமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் புறத்துல கடல் கொஞ்சம் சீற்றம் அதிகமா இருக்கணும், தாழ்வா இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் கடல் அரிப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதனால கடற்கரை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்த்துக்கிறமாறு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம மீனவர்கள் அவங்களோட சிறிய படகுகளை கடற்கரை ஒட்டி இயக்கக்கூடாது எனவும், கடற்கரையில வேலைகள் பார்க்கும்போது கவனத்தோடு இருக்குமாறும், உங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்னு மோதிக்காத அளவுக்கு இடைவெளி விட்டு நிறுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்படிக்கு மீனவ நலம் மற்றும் மீன்வளத்துறை ராமநாதபுரம் மாவட்டம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கம் கம் கை நாட்டு
2: என்னங்க யஜமா திட்டுங்க,
1: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
2: அதான் பார்த்தேன்,
1: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா.

0: கோபம் பூட்டிட்டா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு பூட்டிட்டா, பல வீட்டு சோத்து ருசி பார்த்து போட்டா கஷ்டமாடா. ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமாடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
1: தெரிஞ்சு போச்சுன்னா

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே குடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு குடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்போ தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சான், இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுப்பட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான், நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அது எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டு.